5:38 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய லட்சுமி கவச்சம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக லதா மாலதி பாடிய ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நள்ளிரவிலிருந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வியாழக்கிழமையின் இனிய காலை பொழுது 5:54 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 MHz அலைவரிசையின் இன்றைய பயணம் இனிதே துவங்குகிறது. FM 101 காற்றலைகளில் இனிய காலை வணக்கத்துடன் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். ஹாப்பி மார்னிங் நேயர்களே. மலரும் இந்த காலை பொழுது மன மகிழ்ச்சியை தருவதாய் அமையட்டும். புலரும் இந்த புதிய நாள் புன்னகையோடு பூக்கட்டும்.

இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷீர் சிங், நிஷ்சல் சன், தேவ்ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: புத்தம் புது காலை மணி 6:02 புத்துணர்ச்சியோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி FM 101. இன்றைய நம் பண்பலை 101 பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ள இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 குரள முதமதனை தொடர்ந்து பக்தி மாலை. காலை 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டார செய்திகள். தொடர்ந்து முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். 7:50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 6:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00 மற்றும் இரவு 10:00. காலை 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்குமிபுரம் கலை அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள். இன்று காலை 8:30 சக்தி உலா, இதில் அபயம் அருளிடம் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம், படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 8:45 சர்ம ரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 3 in 1, தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். காலை 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. முற்பகல் 11:02 எக்ஸூரை. தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் ஹிந்து கல்லூரியிலிருந்து நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களை. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ் டெல்லியிலிருந்து.
3: This is Akashvani, the news read by

0: இருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்துக் கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது, ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் கழித்தும் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம். வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம், ஒரு போட்டியில் தோல்வியடையலாம், நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும் போது உடனே கோபப்படாதீர்கள். அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள், பிரச்சனையை புரிய வையுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை, கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை, உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை, வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல் பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அழிக்கலாம், ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும் போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது, அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம், கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம், நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள், அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்கியவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

இணைய காலை பொழுது 6:15 உங்கள் காதுகளோடு உறவாடி கொண்டிருப்பது எத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101 இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. உலகிற்கே வழிகாட்டும் உலக புதுமறையாம் திருக்குறளின் ஒரு துளி அமுதம் பருகி நம் வாழ்வை கற்றுத் தெளியும் நேரம் இது. கேட்போம் குறள் அமுதம்.

0: இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. பண்பாளர் இல்லை என்றால் இந்த உலகம் என்றோ பொடிந்து மண்ணாய் போயிருக்கும். குறள் எண் 996 அதிகாரம் பண்புடைமை.
1: பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது விந்தேல் மண்புக்குமாய்வது மண்.
0: பண்பாடு உடையவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. பண்பாளர் இல்லை என்றால் இந்த உலகம் என்றோ பொடிந்து மண்ணாய் போயிருக்கும். குறள் எண் 996 அதிகாரம் பண்புடைமை.
2: குறளமுதம் கேட்டோம். வள்ளுவரின் வழி நடந்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நேரம் 6:17, பண்பலை 101 இது இறை நம்பிக்கையும் இன்னிசையும் இணையும் நேரம். இறை நினைவோடு இந்நாளை தொடங்குவதற்காக பண்பலை 101 இதோ நமக்கு தரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் முதலில் வருவது அம்மன் அருளை போற்றிடும் பாடல், பி. சுஷீலாவின் குரலில்.

6:27 உள்ளன்போடு இறைவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். பண்பலை 101 பக்தி மாலையில் இறை நம்பிக்கை தரும் மன வலிமையோடு இசை தரும் இனிமையையும் இணைத்துக் கொண்டு கேட்போம் அடுத்த பாடல். மின்மினி பாடியது வேளாங்கண்ணி மாதாவின் அருள் வேண்டிடும் பாடல்.

தேவாதி தேவனின் அன்பையும் அருளையும் கருணையையும் இசை வெளியே நம் இதயங்களில் உணர்ந்திட கேட்போம் ஹெலன் சத்யா மற்றும் பெட்டி சத்யா இணைந்து பாடிய பாடல்.

பரம்பொருளின் பெருமையை பாடல்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பண்பலை 101 பக்தி மாலையில் ஆறு மணி 35 நிமிடத்தில் கேட்போம் நாகூர் ஹி. இ எம் ஹனீஃபாவின் குரலில் அல்லாவின் மகத்துவத்தை போற்றிடும் பாடல்.

நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனத்தை பரப்பி நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. இறைவனிடம் ஒப்படைத்துவிட்ட நம்மை அவன் அருள் என்றென்றும் காத்து வழிநடத்தும் என்று நம்புவோம். இந்த நாள் இனிய நன்னாளாகட்டும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளின் உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 20

0: 4 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
2: பேர் வந்து யுவன் அகிலேஷ். முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
0: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ தின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வட

0: கிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: இருவரிச் செய்திகள். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை கீழ்நாடு சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஒவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: தலைமுறைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் நம் பயணம் மட்டும் மாறாமல் என்றென்றும் தொடரும். இது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 6:55.

0: மாணவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 4 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதா இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வேளாண்மை துறையில் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின்சார சார்பை குறைக்கவும், விளைபொருட்களை சுகாதாரமான முறையில் உலர்த்தி அதிக லாபம் பெறவும் சூரிய சக்தி சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள் பெரிதும் உதவுகின்றன. அதில் முக்கிய பங்கு வகிக்கும் சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி மற்றும் வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி ஆகிய இரு கருவிகள் உள்ளன. சூரிய சக்தி மின்னேற்ற வண்டி கிராமப்புறங்களில் விவசாயிகளின் மின் தேவையை குறைக்கவும், களத்திலே மின்சாரத்தை உருவாக்கவும் வடிவமைக்கப்பட்ட, எளிதில் இடம்பெயர்வு செய்யக்கூடிய பல் பயன்பாட்டு வேளாண் சாதனமாகும். மின் உற்பத்தி மற்றும் சேமிப்பு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய ஒளி பலகைகள் மூலமாக சூரிய சக்தியை பயன்படுத்தி நேரடியாக மின்கலத்தை மின்னேற்றம் செய்ய முடியும். சேமிக்கப்படும் மின்சாரத்தை களப்பணியில் இருக்கும்போதே விவசாயிகள் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த மின்திறன் மற்றும் மின்திறன் கொண்ட வேளாண் உபகரணங்களான நீர் இறைப்பான், வைக்கோல் வெட்டும் இயந்திரம் மற்றும் பால் கறக்கும் இயந்திரம் போன்றவற்றை இயக்க இது பயன்படுகிறது. கிராமப்புறங்களில் நிலவும் மின் பற்றாக்குறை மற்றும் நிலையற்ற மின் விநியோக பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக தூய்மையான பசுமை ஆற்றலை பயன்படுத்துவதால் கார்பன் உமிழ்வை குறைக்க உதவுகிறது. வீட்டு உபயோக சூரிய கூடார உலர்த்தி விவசாய பொருட்களை சுகாதாரமான மற்றும் வேகமான முறையில் உலர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறந்த தொழில்நுட்ப கருவியாகும். இதில் உலர்த்தக்கூடிய பொருட்களான முருங்கை இலை, கறிவேப்பிலை, பழங்கள் மற்றும் காய்கறிகளை வீட்டிலோ அல்லது பண்ணைகளிலோ எளிதாக உலர்த்தலாம். சிறந்த தொழில்நுட்ப வடிவமைப்பான யூவி நிலைப்படுத்தப்பட்ட பாலித்தீன் உறையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இயற்கை வெப்பசலன முறையில் புகைப்போக்கி குழாய் வழியாக பொருட்களில் உள்ள ஈரப்பதத்தை வெளியேற்றுகிறது. திறந்த வெளியில் உலர்த்துவதை விட இதில் உலர்த்தும் நேரம் 40% முதல் 50% வரை குறைகிறது. திறந்த வெளியில் உலர்த்தும் போது ஏற்படும் தூசி, மழை மற்றும் பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பொருட்களை முழுமையாக பாதுகாக்கிறது. பொருட்களின் இயற்கை நிறம், மனம், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் உலர்பொருட்களின் தரம் மேம்பட்டு சந்தைப்படுத்துதல் எளிதாகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபகரமாகவும் அமைகிறது. திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் முட்டை அட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையை பாதிப்பு இருக்கும் விவசாயிகள் இம்முட்டை அட்டைகளை 1 ஏக்கருக்கு 400 முட்டைகள் வீதம் பாதிக்கப்பட்ட தென்னை ஓலைகளில் கட்டுவதால் இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் இளம் குஞ்சுகள் சுருள் வெள்ளையின் முட்டை மற்றும் இளம் குஞ்சுகளை சாப்பிடுவதன் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளையினை பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். 1000 முட்டை கொண்ட இம்முட்டை அட்டையின் விலை 450 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இம்முட்டை அட்டைகள் தேவைப்படும் விவசாயிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களின் கைபேசியான 9025980619 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தென்னை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என கேட்டுக்கொள்கிறோம்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
0: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
0: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: குமரி மண்ணிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கும் நம் அன்பு உள்ளங்களை இணைக்கும் ஒரே குரல் இது. குமரி FM 101 ஆகாஷவாணியின்

0: வார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட அளவில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கலைஞர்களின் பெயர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நவீன வசதிகளுடன் கூடிய ஆதார் சேவை மையத்தினை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து சாலைகளிலும் செல்லும் கனரக வாகனங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கலை இளமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான கலை விருதுகளுக்கு 15 கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர்களின் பெயர் பட்டியலை ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கலைஞர்களுக்கு கன்னியாகுமரியில் நடைபெறும் அரசு விழாவில் விருதுக்கான பொற்கிளி, பட்டயம் மற்றும் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு கனரக வாகனங்களின் மூலமாக கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு மீறுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு தாதுமணல், சரளைக்கல், ஜல்லி மற்றும் பாறைகள் உள்ளிட்ட கனிம வளங்கள் அனுமதியின்றி கடத்தப்படுவதை தடுக்க மாவட்டத்தின் அனைத்து சாலைகளிலும் செல்லும் கனரக வாகனங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் பங்களிப்புடன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெட்டூர்னிமட பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பேசுகையில் இந்திய அலுவலக தனித்துவ அடையாள ஆணையத்தால் இயக்கப்படும் ஆதார் சேவை மையங்கள் பாதுகாப்பான, தரநிலைப்படுத்தப்பட்ட உயர்தர ஆதார் சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது என்றும் இன்று திறக்கப்பட்டுள்ள இந்த சேவை மையத்தின் மூலமாக குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் திறன்மிக்க சேவைகளை எளிதாக பெற முடியும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக பிறந்த குழந்தைகள் மற்றும் இதுவரை ஆதார் பதிவு செய்யாத அனைத்து தரப்பு மக்களும் புதிய ஆதார் பதிவு செய்தல், ஆதார் அட்டைகளில் பெயர், பிறந்த தேதி, முகவரி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை திருத்தம் செய்தல், கைரேகை, கண் விழித்திரை மற்றும் புகைப்படம் ஆகியவற்றை புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகளை பெறலாம் என்றும் இந்த சேவைகளை பெற உரிய ஆவணங்களுடன் இம்மையத்தில் பதிவேற்றம் செய்து விரைந்து ஆதார் அட்டை பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் எளிதில் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் சக்கர நாற்காலி செல்வதற்கான சாய்வு தளம், கழிப்பறை வசதிகள், தனிப்பட்ட குறைதீர் வசதிகள், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து தீர்வு காணும் வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். இத்துடன் வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: மண்ணோடு நாம் கொண்ட உறவு, மரபோடு நாம் கொண்ட பிணைப்பு, காலம் கடந்தாலும் மாறாத கிராமிய வாழ்வின் தனிச்சிறப்பு, இவை அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இதோ 7:05 நம் செவிகளுக்கு விருந்தாகவும் சிந்தனைக்கு சிறப்பாகவும் வரும் இந்த நிகழ்ச்சி
3: முற்றத்தில் இன்று
4: புத்தம் புது காலை
5: என்ன தம்பி, காலை வேளை நடக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். பத்திரிகை வாங்கணும், டீயை குடிக்கணும்.
6: பாரு மனுஷன, இந்த நேரத்திலயும் டீ குடிக்காம வெளியே இறங்கி இருப்பாரு. செலவு எடுத்து விட மாதிரில வழிய சொல்லுவாரு. இனிப்போ எரிப்புமா சேர்ந்து பலகாரத்தை வாங்கி கொடுப்போம். ஏனே கொஞ்சம் தகவல் தேவைப்படுதுன்னே, நீங்க தான் இனிப்போம் எரிப்பம் சாப்பிட்டீங்கன்னா தகவலா கொட்டுவீங்க இல்லன்னு.
5: என்னப்பா, அண்ணனுக்கு மட்டும் வாங்கி தர, ஏ கடக்காரர, தம்பிக்கு ஒரு எரிப்பு கொடுங்க.
6: ஏனே யானை எனக்கு எரிப்பு.

0: சொல்றீங்க?
1: ஏ தம்பி, எருப்பை வாங்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த எருப்பு சுள்ளுன்னு இருக்கும் போது நான் சொல்லக்கூடிய தகவல் சுள்ளுன்னு மனசுல யாரும
0: சிறையா இருக்குண்ணே. வீட்டுல இருக்க இவா வேற, உலக நடப்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா, நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா, பிள்ளைங்க வேற படிக்குது, சமீபத்துல உள்ள என்ன நடக்குங்கிற நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா. இதுக்கு 17,000 ரூபாய் செலவு பண்ணுமானே, அதுக்கு மாட்டா வேற ஏதாவது வழி இருக்குமானே?
1: ஏ தம்பி, மனைவியும் குழந்தைகளும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், உலக நடப்ப தெரிஞ்சுக்கணும், ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், கேட்டது தப்பாப்பா?
0: இதெல்லாம் நான் தப்புன்னு என்ன சொன்னேன்? இவ வேற செலவு எழுத்து விட்டுறாளே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குமான்னு கேட்டா இவரு வேற.
1: ஏ கடக்காரர, சீனி போட மறந்துட்டார?
0: ஓய் கடக்காரர், அவருக்கு உடம்பு என்ன நினைக்கிறது? வயிறும் பாஞ்ச உடம்பாக்கும், முகத்தை பார்த்தவன உங்களுக்கு தெரியாண்டாமா? ஏனே கடைக்கிட்ட வந்ததுமா பேச விடுவாங்களானே?
1: ஏ தம்பி, நீ வந்திருக்க இடம் தெருவோரம் வந்திருக்க, அமைதி.

0: பேச விடுவாங்களான்னு.
1: ஏ தம்பி, நீ வந்திருக்க இடம் தெரு ஓரம் வந்திருக்க. அமைதியான முறையில நடந்துட்டு இருந்தவன இறைச்சல் சத்தம் உள்ள இடத்துல வந்து டீ வாங்கி தார. கடக்காரன் ஒன்ன பாத்துக்கிட்டு எனக்கு சீனிய குறைச்சிட்டான். தம்பி, ஒரு தகவல் தெரியுமா உனக்கு?
0: என்னன்னு என்ன சொல்ல வரீங்களே?
1: கல்யாண வீட்டுக்கு போனப்பா.
0: கல்யாண வீடுன்னு வேற சொல்றீங்க, அப்போ இனிப்பு சம்பந்தமா ஏதாவது சொல்ல போறீங்களான்னு?
1: அதேதான்ப்பா. தம்பி, பந்தியில இருந்தப்பா, பாயசம் வரும்போது எல்லாம் எனக்கு இந்த பக்கத்திலயும் ஒருத்தர், இந்த பக்கத்திலயும் ஒருத்தர். பாயசத்தை ஊத்திட்டு வரும்போது எனக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர், நான் அடப்பாயசம் எல்லாம் குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. பாயசத்தை எடுத்தவன் என்ன பண்ணா, ஒரு ஆப்பையில இருந்தத முக்கால் ஆப்பைய இலையில ஊத்திட்டான். அவர் அவனை பிடிச்ச சத்தம் போடு, நான் தான் பாயசம் எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஊத்திட்டேன். அதனால நான் என்ன நினைச்சோம்னா, ரெண்டாவது ஒரு ஆப்பைய கோரி எனக்கு விடுவான்னு நினைச்சம்ப்பா.
0: அப்ப அதுதான நடந்திருக்கும்.
1: அதுதான்ப்பா, இல்ல அவனுக்கு முக்கால் ஆப்பைய ஊத்தினவன் மீதி கால் ஆப்பைய எனக்கு ஊத்திட்டு போயிட்டான்ப்பா. இதுல பாயசம் குடிக்கணும்னு நினைச்சவனுக்கு கால் அப்பதான்ப்பா கிடைச்சது. திருப்பி கேட்கவா முடியும் கல்யாண வீட்டுல? நீனே நினைச்சுப்பாரு.
0: ஏனே இது மன்னிக்கவே முடியாத குற்றம். ஆசை ஆசையா பாயசம் குடிக்கணும்னே கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்க. இனிம கல்யாண வீட்டுக்கு போகும்போது இடம் பார்த்து உட்காருங்கண்ணே, அல்லது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சு உட்காருங்கண்ணே.
1: பாரு நிலைமைய.
0: ஏனே நான் ஒரு பிரச்சனைக்கு வந்தேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. செலவு குறைஞ்ச வகையில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, வானொலி இருக்குதுப்பா. வானொலி அப்படிங்கறது எளிமையான ஊடகம்ப்பா.
0: ஏ அப்பா, எங்க அண்ணன் 300 ரூபாயில கதையை முடிச்சிட்டார. அண்ணன் சொல்லக்கூடிய தகவல்களை பார்த்தா அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பாயசம் கிடைக்கலையே நீ ஏமாத்தத்தோட இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு மத்தியானம் பாயசத்தோட அற்புதமா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம்.
1: ஏ தம்பி, நீ பேசுறது எனக்கு கேக்குதுப்பா. குளிர்விக்கமா இல்ல பேசுற, பாயசத்தோட சாப்பாடாப்பா?
0: ஏனே முதல்ல தகவலை சொல்லுங்கண்ணே.
1: ஏ தம்பி, நம்ம இதுக்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. காதை மட்டும் அந்த பக்கம் கொடுத்தா போதும், நம்ம வேலை நடந்துட்டு இருக்கோம். வானொலி அப்படிங்கறது அப்படிப்பட்ட ஒரு ஊடகம்.
0: ஏனே அப்புறம் என்னன்னு?
1: இப்ப பெருவெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அப்படியே சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி கிடுங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தகவல் எதுல கிடைக்கும்?
0: வானொலி.
1: ஆமாப்பா ஆமாப்பா. தம்பி, கரண்ட் கூட வேண்டாமா?
0: எங்க அண்ணனை பாரு, எப்படி சொல்லி இருந்த காலத்துல.
1: தம்பி, மின்சாரம் இல்லாத இடங்கள்ல கூட சின்ன பேட்டரிய போட்டு பயன்படுத்தலாம். புரியுதா?
0: புரியுதுன்னு. என் பிள்ளைகளுக்கு பயன்படுற மாதிரி அறிவியல் சார்ந்து, பொது அறிவு சார்ந்து ஏதாவது தகவல்கள் கிடைக்குமானே?
1: பல துறை சார்ந்த கலைஞர்கள் வெளி உலகுக்கு அறிமுகம் செய்யக்கூடியதே இந்த வானொலி தான்.
0: அப்போ ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் சொல்றீங்க. என்னன்னு?
1: உன்னுடைய குழந்தைகள் அதை கேட்டுட்டு அறிவாளியா மாறக்கூடிய தன்மை ஏற்படுமா? ஏற்படாது.
0: கண்டிப்பா ஏற்படும்னே.
1: தம்பி, கற்றலிலும் கேட்டது நல்லது அப்படிங்கறது வானொலிய கேட்கறதை தெரிஞ்சுக்கலாம.
0: என்ன அப்போ, நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் கூட வானொலிய கேக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க. என்னன்னு
2: முற்றத்தில் இன்று
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களை நேரம் இப்போது 7:10. பண்பலை 101 இனி கேட்போம்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
5: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
4: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு குயில் தான் பாட போகுது. அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அந்த குயில் கிட்டயே கேட்டலாம். சின்ன குயிலுடைய பேர் என்ன? வணக்கம்.
6: என் பேர் நேகா.
4: எங்க இருந்து வரீங்க நேகா?
6: பெருமாள்புரம்.
4: பெருமாள்புரத்துல இருந்து வரீங்களா? சரி, பிள்ளைக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
6: அம்மா, தேஜு, நயனா, நானு.
4: சரி, அவங்க பேர் எல்லாம் சொல்றீங்களா?
6: அம்மா பேர் சுகுனியா, நயனா பேர் மணிகண்டன், தேஜு பேர் தேஜஸ்ரீ.
4: ஓ, தங்கச்சி பேரு தேஜஸ்ரீயா? சரி, தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: ஆமா.
4: சரி, நம்ம நேகா குட்டிக்கு என்னலாம் கொடுத்திருக்காங்க உங்க அப்பா?
6: நாசும் வளையா ஜாமு.
4: நீங்க என்ன பண்றீங்க?
6: அங்கன்வாடி மையத்துக்கு போல.
4: ஓ, அங்கன்வாடி மையத்துக்கு போறீங்களா? அங்க பிள்ளைக்கு வந்து நிறைய பாட்டுலாம் சொல்லி தருவாங்கல்ல, அந்த டீச்சர் பேர் என்ன?
6: தேவி டீச்சர்.
4: தேவி டீச்சரா? நம்ம நேகா குட்டிக்கு நம்ம தேவி டீச்சர் என்னலாம் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லி இருந்திருக்காங்க பிள்ளைக்கு?
6: பொம்மை பாட்டு.
4: பொம்மை பாட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க.
2: இருக்காங்களா? பிள்ளைக்கு வீட்டுல எவ்வளவு பொம்மை இருக்கு மக்களே?
6: நிறைய பொம்மை, கிச்சன் செட்டா
2: அவ்வளவு இருக்குதா? சரி,

0: அந்த கிச்சன் செட் எல்லாம் நான் எடுத்துட்டு
1: போட்டுமா?
0: அந்த பொம்மை எல்லாம் அக்கா எடுத்துட்டு போகாம இருக்கணும்னா பிள்ளை பொம்மை பாட்டு கண்டிப்பா பாடணும். பாடுவீங்களா?
1: சின்ன சின்ன பொம்மை சிங்கார பொம்மை தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டு பொம்மை நாங்க செய்த பொம்மை நல்ல நல்ல பொம்மை மன்னா செய்த பொம்மை மலையில விரும்பு பொம்மை.
0: அழகா பாடுனீங்களே. சரி, பிள்ளைக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, இன்னொரு பாட்டு பாடுனீங்கன்னா அக்கா இன்னொரு பொம்மை வாங்கி தருவேன், சரியா?

0: இரண்டு சிறு காலங்கள், அங்கு இங்கும் நடக்க ஒரு சின்ன வாய், உண்மையும் பேச ஒரு சின்ன நாவு, நன்றாக சுவைக்க.
1: வாவ், இந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து ஒரே பாட்டுல பிள்ளை வந்து சொல்லிட்டீங்களே, இது யாரு சொல்லி கொடுத்தாங்க நம்ம செல்ல குட்டிக்கு?
0: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்க அம்மா உங்களுக்கு வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க?
0: பாட்டு.
1: பாட்டு சொல்லி கொடுத்திருக்காங்களா? என்ன பாட்டு?
0: நீர நீர வானிலே.

0: கிட்டே செல்லலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பூஸ்
1: பூஸ். ஓ, நம்ம வந்து உல்லாசமா வந்து நம்ம ராக்கெட்ல நம்ம விண்வெளி போகலாமா? சரி மக்களே, நீங்க காலையில சாப்பிட்டீங்களா?
2: ஆமா.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: சிக்கன்.
1: சிக்கன் சாப்பிட்டீங்களா? பிள்ளை வந்து உங்க அம்மா சமைக்கிறதுலயே பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுவீங்க?
0: அம்மா சாப்பாடும் தயிர் சாப்பாடும் முட்டையும் சிக்கனும்.
1: லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கே.
0: எல்லாத்தான் பிடிக்கும்.
1: அப்படியா? சரிம்மா, நம்ம நேஹா குட்டி ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா? சரி, நீங்க வந்து ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாத்துக்கும் ஃப்ரீயா மெடிசன் கொடுப்பேன்.
1: இந்த சின்ன வயசுலயே வந்து ஒரு சூப்பரான ட்ரீமோட இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: Thank you.
3: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:15 தொடர்கிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார்.

0: புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அதுகுறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா புருனே தருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் 3வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாருசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாருசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்

0: இஸ்லாமிய புரட்சி காவல் படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின்போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் 6 லட்சம் பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷேர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷல்சன் மலேசியாவின் காங் வீயையும் தேவ் ரூபா ரேலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் 3வது சுற்றாட்டத்தில் தன்வீர் ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷைனா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் சுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: அறிவோட்ட மாசானாய் இதம் தரும் தோழியாய் உங்களோடு என்றென்றும் இணைப்பிரியாமல் பயணித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. இந்த புதிய நாளில் நமது பயணம் இனிதே தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்கலாம். பத்மநாபபுரம் அருள்மிகு தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி திருவிழாவில் இன்று காலை 8:30 தீபாராதனை, மாலை 6:30 சிறப்பு தீபாராதனை. புலவர் விழை அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழாவில் இன்று காலை 8:00 தீபாராதனை, மாலை 6:00 கோலு பூஜை, 6:30 திருவிளக்கு பூஜை, இரவு 8:00 ராஜமாதங்கி அலங்கார பூஜை, நாளை காலை 6:00 தேவி ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு அபிஷேகம். குலசேகரம் காவல் ஸ்தலம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவில் இன்று முற்பகல் 11:30 அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், நண்பகல் 12:00 மதிய பூஜை தீபாராதனை, மாலை 6:00 சிறப்பு பூஜை தீபாராதனை, இரவு 7:00 அம்மன் திருவீதி உலாவருதல், நாளை அதிகாலை 5:00 கணபதி ஹோமம்.

0: உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் திருவட்டார் வட்டத்தில் வரும் 21 அன்று காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் 22 அன்று காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 21 அன்று பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே திருவட்டார் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தையும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகளை உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்திட கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வரும் 18 முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பித்திருக்க வேண்டும். 18 பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. சுறுசுறுப்பான காலை நேரம் 7:30 நீங்கள் இணைந்திருப்பது எத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. சிரிச்சு சிரிச்சு கேட்கறதுக்கும் கேட்டுட்டே சிந்திக்கிறதுக்கும் நம்ம மன்னரும் மந்திரியாரும் இன்னைக்கு நமக்காக என்ன குறுஞ்செய்தியோட வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி,

0: மந்திரியாரே, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அரண்மனை சமையலறை வாசலில் நின்று டின் டின்னாக கேன் கேனாக எதையோ நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்.
1: அது வந்து மன்னா ஒன்றவில்லை மன்னா, சும்மா ஒரு சின்ன வேலை.
0: என்ன? சமையல் எண்ணெய்? நீர் என் அரண்மனை எண்ணெயை திருடி பிளாக் மார்க்கெட்டில் விற்க போகிறீரா? உமக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இப்பொழுதே உம்மீது அரண்மனை திருடன் என்ற ராஜமுத்திரையை குத்தி சிறையில் அடைக்க உத்தரவிடவா? எங்கே எனது வாள்?
1: ஐயோ மன்னா, தயவு செய்து அந்த வாளை தங்கள் உரையில் இடுங்கள் மன்னா. அவசரப்பட்டு ராஜமுத்திரையை குத்தி விடாதீர்கள். நான் ஒன்றும் திருடவில்லை. இது சமையலறையில் பலகாரங்கள் செய்த பிறகு வீணான சமையல் எண்ணெய் மன்னா.
0: வீணான சமையல் எண்ணெயா? ஆமாம், அதை வைத்து நீர் என்ன செய்ய போகிறீர்? வீட்டில் போய் மீண்டும் வடை சுட போகிறீரா?
1: அடக்கடவுளே, தங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்த கூடாது என்று நம் அரண்மனை வைத்தியரே சொல்லி இருக்கிறாரே, அதை மீண்டும் பயன்படுத்தினால் உடம்புக்கு ஆகாதே மன்னா.
0: ஆமாம், வைத்தியர் சொன்னதும் உண்மைதான். அதனால்தான் நேற்று எனக்காக ஏகப்பட்ட அதிரசம், முறுக்கு, லட்டு, ஜிலேபி என்று

0: சமையல்காரர் சுட்டு குவித்திருந்தார். அதுதான் இவ்வளவு எண்ணெய் மீதமாகி இருக்கிறதோ?
1: ஆமாம் மன்னா, நீங்கள் ஒரு வேளைக்கு சாப்பிடும் பலகாரங்களுக்கு செய்யும் செலவில் இவ்வளவு எண்ணெய் பேலன்ஸ் வந்திருக்கிறது.
0: சரி, அப்படி என்றால் இந்த வீணான எண்ணெயை குப்பையில் தானே கொட்ட வேண்டும். அதை எதற்காக டின்னில் அடைக்கிறீர்?
1: அங்குதான் மன்னா இந்த மந்திரியாரின் மூளை வேலை செய்தது. இந்த வீணாகும் சமையல் எண்ணெயில் இருந்து பயோடீசல் என்ற ஈகோ ஃப்ரெண்ட்லி எரிபொருளை தயாரிக்கலாமா மன்னா? அதற்கு தான் இந்த ஏற்பாடு.
0: என்ன, வடை சுட்ட எண்ணெயில் வண்டி ஓட்டலாமா?
1: வண்டி மட்டுமல்ல மன்னா, இதில் இருந்து சுத்தமான எரிவாயுவும் தயாரிக்கலாம். நாம் சமையலுக்கு பயன்படுத்திய பிறகு கீழே ஊற்றும் எண்ணெய் சாக்கடையில் போய் அடைத்துக் கொண்டு சுற்றுப்புறத்தை சீர்குலைக்கிறது. ஆனால் இதை சரியாக சேகரித்து கொடுத்தால் தொழிற்சாலைகளில் இதை பயோடீசலாக மாற்றி வாகனங்களுக்கும் சமையல் எரிவாயுவாகவும் பயன்படுத்தலாம்.
0: அடேங்கப்பா, அப்படி என்றால் வீணாகும் எதுவுமே குப்பைக்கு தேவையில்லாமல் போய்விடக் கூடாது என்று சொல்கிறீர்?
1: ஆமன்னா, கழிவுகளையும் நாம் காசாக மாற்றலாம், நாட்டின் எரிபொருள் தேவையையும் பூர்த்தி செய்யலாம்.
0: மந்திரியாரே, நீ பேச பேச எனக்கு மீண்டும் பசிக்க தொடங்கிவிட்டது. தக்காளி சட்னியின் கூலிப்பணியாரமும் ஞாபகம் வருகிறது. யாரங்கி சமையல்காரரிடம் உடனே அடுப்பை மூட்டி மீண்டும் பலகாரங்களை செய்ய கூறுங்கள்.
1: சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள், தாராளமாக வயிறு முட்ட சாப்பிடுங்கள். மன்னா, நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவு எண்ணெய் வீணாகும். அப்படி என்றால் எனக்கு இன்னும் 10 டின் எண்ணெய் கிடைக்கும். நமது அரண்மனையில் இருக்கும் வாகனங்களை ஓட்ட பயோடீசலும் கிடைத்துவிடும்.
0: அதுதானே பார்த்தேன். என்னடா இது, இந்த மந்திரியாருக்கு என் மீது திடீர் பாசம் என்று? நீ சரியான காரியவாதிதான் மந்திரியாரே.

கேட்டுட்டே இருக்கிறீங்க. நாகர்கோவில் வானொலி.

0: பரபரப்பா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா கடகடா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த நேரம் காலை 7:35. F101 கேட்டுட்டு இருக்கிற எல்லா அன்பு நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஃபென்டாஸ்டிக் மார்னிங் விஷஸ்ங்க. நம்ம மார்னிங் டைமை ரொம்பவே கலர்ஃபுல்லாக எனர்ஜிட்டிக்காக ஆக்குறதுக்காக நமக்குமரி F101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இதோ சூப்பர் சாங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸோட சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. எஸ் ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு கிடைக்கிற ஒரு புதிய வாய்ப்புங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்முடைய நல்ல எண்ணங்களாலும் முயற்சிகளாலும் இந்த நாளை நமக்கான நாளாக உருவாக்க ட்ரை பண்ணுவோம். முகத்தில் ஒரு புன்னகை, மனசில் ஒரு நம்பிக்கை, செயலில் ஒரு வேகம் அப்படின்னு சூப்பராக இந்த நாளை தொடங்கலாம்.
1: நட்டு வச்ச நத்தையெல்லாம் முத்து முத்து தாக்குதுமா, கட்டி வச்ச காலமாட்டு

0: இட்லி கடை படத்தில் இருந்த தனுஷ் மற்றும் அறிவு பாடிய பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடல் வரிகள் தனுஷ்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, NFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
0: நேர்களை உங்க குமரி எஃப்எம் 101 கேட்டுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது, டைம் செக் பண்ணிக்கலாமா? நேரம் இப்போ 7:40 ஆயிட்டு இருக்கு. காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேனலையில இப்ப நாம இன்னைக்கான GK க்வெஸ்சன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நம் நாடு மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, இது உங்களுக்காக. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இதற்கான பதிலை சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக இன்னும் ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: கேட்ட பாடல் அனுராக் குல்கர்னி மற்றும் தாரிணி ஹரிஹரன் குரல்களில், மோகன்ராஜனின் வரிகளில் பாலாஜி ஸ்ரீராம் இசையில் நூறு சாமி திரைப்படத்தில் இருந்து.
1: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில்
2: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
1: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
2: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி
1: கூட்டுமங்கலம் மண்டை காடு.
0: காலை நேரம் அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்குங்க. அதே ஸ்பீடு கொஞ்சம் குறையாமல் குமர் எஃப்எம் 101 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரம் 7:44. தென்குமரி தேனிலையில் நாம கேட்டிருந்த பொது அறிவு கேள்விக்கான பதிலை, அந்த பதிலோடு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதோ இப்போ அதை செக் பண்ணிடலாம். நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நம் நாடு எத்தனை பதக்கங்களை வென்று குவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் 85 மெடல்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த சரியான பதிலை தான் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? பிகாஸ் கேள்வி நம்ம நாட்டை பத்தினது. ஸோ ஆன்சர் நமக்கு நிச்சயமா ஃபிங்கர் டிப்ல தான் இருந்திருக்கும். ஸோ மொத்தம் 85 பதக்கங்கள், இதுல 21 கோல்டு மெடல்ஸ், 27 சில்வர் மெடல்ஸ் அண்ட் 37 வெண்கல பதக்கங்கள் வாங்கி இந்த பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம நாடு. இந்த சாதனை நமக்கு வேறொரு விஷயத்தை கூட நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லாங்க. விளையாட்டு அப்படிங்கிறது வெறும் வெற்றி தோல்வி பதக்கங்கள் மட்டும் இல்லை, அது நம்ம உடம்பையும் மனசையும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி. ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, குழுவாக செயல்படும் பண்பு அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல குணங்களையும் விளையாட்டு நமக்கு கற்றுத்தருது. ஸோ இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் படிப்புக்கு தர முக்கியத்துவத்தை போல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் தந்து தொடர்ந்து பயிற்சி செஞ்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, நம்ம நாட்டையும் இந்த பதக்கப்பட்டியலில் முதலிடத்துக்கு கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கான கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை இது உங்களுக்காக. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? இதற்கான பதில் 85 பதக்கங்கள். 7:45 ஆயிட்டு நேர்களை எஃப்எம் 101 இப்ப நாம கேட்க போறது இந்த நாளின் சிறப்புகளை சொல்லக்கூடிய
3: தேதியும் செய்தியும்.
4: இன்று அக்டோபர் மாதம் 15
5: உலக கை கழுவும் நாள் இன்று.
4: உலக மக்கள் நாள்தோறும் தங்களது கைகளை நீர் மற்றும் சோப் கொண்டு கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் நோக்கத்தோடு பன்னாட்டு அளவில் 2008 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 15 நாள் உலக கை கழுவும் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
5: சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் இன்று.
4: சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 15 2008 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது.

0: கிராமப்புற பெண்களின் முக்கியமான பணிகளை போற்றுவதற்கான ஒரு சிறப்பு நாளாக இது அமைந்துள்ளது.
1: விவசாயம், உணவு உற்பத்தி மற்றும் கிராமப்புறங்களை மேம்படுத்துவதில் அவர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர்.
0: கிராமப்புறங்களில் பெண்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதன் அவசியத்தை இந்நாள் வலியுறுத்துகிறது.
1: மூன்றாம் முகலாய பேரரசர் அபுல் ஃபத் ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் 1542 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியலாளர் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: நம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவரான ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக இவர் பணியாற்றியுள்ளார்.
0: இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படும் இவர் 1998 நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையில் நிறுவன தொழில்நுட்ப மற்றும் அரசியல் ரீதியாக இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார்.
1: அக்னி சிறகுகள், இந்தியா 2020 போன்ற நூல்களை எழுதியுள்ள இவர் பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகளோடு நம் நாட்டின் உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருதினையும் பெற்றுள்ளார்.
0: ஐக்கிய நாடுகள் அவையில் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய வானொலியில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ள என் ரமணி அவர்கள் 1934 இதே நாளில் பிறந்தார்.
1: தனது உறவினரான புல்லாங்குழல் கலைஞர் டி ஆர் மகாலிங்கத்திடம் மாணவராக இசை பயின்றுள்ள இவர் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார்.
0: தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநர்களுள் ஒருவரான ஏ பீம்சிங் அவர்கள் 1924 இதே நாளில் பிறந்தார்.
1: களத்தூர் கண்ணம்மா, பாசமலர், பாவமன்னிப்பு போன்ற பல தமிழ் திரைப்படங்களை இவர் இயக்கியுள்ளார்.
0: மின்விளக்கு தயாரிக்கும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தை எடிசன் அவர்கள் 1878 இதே நாளில் ஆரம்பித்தார்.
1: போர்ட்ரான் என்ற முதலாவது நவீன கணினி மொழி 1956 இதே நாளில் முதல் தடவையாக அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: நாசாவின் ஹியூஜன்ஸ் ப்ரோப் சனிக்கோளை நோக்கி 1997 இதே நாளில் ஏவப்பட்டது.
1: இதே நாளில் சீனா முதல் தடவையாக சென்சோ 5 எனும் விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியது.
0: 6 படைகளில் போர் வீரராகவும் கிழக்கிந்திய படைகளுக்கு படைத்தலைவராகவும் விளங்கிய இந்திய விடுதலை போராட்ட வீரர் மருதநாயகம் பிள்ளை அவர்கள் 1764 இதே நாளில் இயற்கை எய்தினார். தமிழக வயலின் இசை கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளருமான டி ஆர் பாப்பா என்று அழைக்கப்படும் திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் அவர்கள் 2004 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழ், தெலுங்கு மற்றும் சிங்கள மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ள இவர் இசை பேரறிஞர் விருதினை பெற்றுள்ளார்.
0: மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஆலன் அவர்கள் 2018 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 ஒழுகினசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமார்க், எம்பாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
1: நேர்களை குமரி FM 101 இருந்து காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில இப்போ நாம நம்ம நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்கள் என்னென்ன விலையில விற்கப்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ 1க்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 45 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், வடமிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 45 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், 1 கிலோ முருங்கைக்காய் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 55 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 240 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 65 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 58 ரூபாய், குடுமை இல்லாதது 56 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 120 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ 1க்கு 55 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய அணைகளுடைய நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு காலையில பதிவான நிலவரப்படி தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 17.8 அடி, பெருஞ்சாணி அணை 38.65 அடி, சிற்றாறு 1 3.61 அடி, சிற்றாறு 2 3.71 அடி, பொய்கை அணை 14.6 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.63 அடி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நம்ம காலை நேர கலக்கல் நிகழ்ச்சியில ஏதோ ஒரு சூப்பர் ஹிட் சாங் நேயர்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களை உற்சாகமாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற கருப்பு படப்பாடலோடு நிறைவு பெறுகிறது சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்னு நம்ம மார்னிங் டைமை கலர்ஃபுல் ஆக்கிய காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார்.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8 மணி.
2: கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள்.
3: அன்பான ஆகாசவாணி நேயர்களே வணக்கம். இன்றைய இனிய நேரத்தில் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நம்பிக்கையை வளர்த்தவர், இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தியவர், எளிமையின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவர் நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், அவர் கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன். ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு கனவு எவ்வாறு லட்சியமாக மாற வேண்டும், ஒரு லட்சியத்தை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும், ஒரு சாதனையாளர் எவ்வாறு மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ முடியும் போன்ற இக்கேள்விகளுக்கெல்லாம் தமது வாழ்க்கையின் மூலம் விடையளித்த மாமனிதர்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு ஜைனுலாபுதீன், தாயார் திருமதி ஆஷியம்மா ஆவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்பதாகும். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதும் கல்வியின் மீது அவருக்கு அளவற்ற ஆர்வம் இருந்தது. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தமது குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் படிப்பிலும் அறிவியல் ஆர்வத்திலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். தொடக்க கல்வியை ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியிலும் உயர்நிலை கல்வியை ராமநாதபுரம்

புறத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலும் நிறைவு செய்தார். அன்பிற்குரிய நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் என்ன தெரியுமா? பிறக்கும் சூழல் நமது எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிப்பதில்லை, நமது முயற்சியும் மன உறுதியும் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதேயாகும். மேலும் வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல, வாய்ப்புகள் குறைவாக இருப்பது வளர்ச்சிக்கு தடை அல்ல. முயற்சி செய்யும் மனமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் சாதனையின் கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பதை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமது வாழ்க்கையால் நிரூபித்தார். அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமான பொறியியல் கல்வியை தொடர்ந்தார். இக்கல்வியை பயில்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் தோதாத்ரி ஐயங்கார், அருட்தந்தை லாடிஸ்லாஸ் சின்னதுரை மற்றும் தன் மூத்த சகோதரி சோக்ரா என்று மனம் நெகிழ தான் போகுமிடங்களெல்லாம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார். வானில் பறக்கும் விமானங்களையும் விண்வெளியின் மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற அவரது ஆர்வம் அவரை அறிவியல் துறையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றது. இளம் வயதிலிருந்தே விமானப்படை போர் விமானியாக வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டார், 9வது இடம் பெற்றார். ஒரு தரம் வித்தியாசத்தில் அவரது கனவு நனவாகவில்லை. இருப்பினும் டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் முதுநிலை அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராகவும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் தலைவராகவும் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை 1980 புவியின் சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்திய இந்தியாவின் சாதனை நமது விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை இன்று விண்வெளியில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் கொடிகட்டி பறக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில், குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடைய அவரது பங்களிப்புகள் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற சிறப்பு பெயரை பெற்று தந்தது. 1998 May 11 ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டை அமெரிக்காவின் அதிநவீன உளவு செயற்கைக்கோள்களின் சிக்காமல் வெடிக்க வைத்து உலக அரங்கில் ஒரு வலிமை மிக்க அணு ஆயுத நாடாக இந்தியாவை மாற்றி காட்டினார் நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். என்னே அவரது மதிநுட்பம், என்னே அவரது அர்ப்பணிப்பு. அறிவியல் என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டியதல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. அதனை நிரூபிக்கும் விதமாக, போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் அணிந்து மிகுந்த சிரமப்பட்டு நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கைக்கால்களை உருவாக்கி அவர்களுக்கு அணிவித்து அவர்களை நடக்க செய்து, இதுதான் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமானது என்றும் தனக்கு மன நிறைவானது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் கேட்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அடுத்த பரிணாமம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதாகும். இவர் 2002 முதல் 2007 வரை இப்பணியாற்றினார். தன் பதவிக்காலத்தில் வழக்கமான அரசியல் மரபுகளை உடைத்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடன், குறிப்பாக மாணவர்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதால் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து அவரிடம் கனவு காணுங்கள், அந்த கனவே எண்ணங்களாகி செயல்களாக மாறும் என்ற சிந்தனையை விதைத்தார். ஜனாதிபதி மாளிகையை ஒரு சாமானியரும் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றினார். ஒரு சமயம் தனது குடும்பத்தினர் ஜனாதிபதி மாளிகை வந்தபோது அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து செலவுகளையும் தனது சொந்த பணத்திலிருந்தே செலுத்தினார் என்பது வியக்கத்தகுந்த உண்மையாகும். அதை போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து அத்தொகையினை ஆதரவற்ற இல்லங்களுக்கு நிதியுதவியாக வழங்கினார். குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் புகழை அங்கு நிலைநாட்டினார். குறிப்பாக 2007 April 25 பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற அவர் நாடுகளின் ஒற்றுமையின் சிறப்பியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்

என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலோடு தன் உரையை தொடங்கி, இதயத்தில் நேர்மை இருக்கும்போது நற்பண்பு நடத்தையில் அழகு மலர்கிறது, நடத்தையில் அழகு மலரும் போது இல்லத்தில் அமைதி நிலவுகிறது, இல்லத்தில் அமைதி நிலவும் போது நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படுகிறது, நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படும் போது உலகில் அமைதி பிறக்கின்றது என்ற கவிதையோடு முடித்தார். அவர் பேசி முடித்ததும் அவையிலிருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இடைவிடாது தங்கள் கைகளை தட்டிய வண்ணம் இருந்தனர். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஹான்ஸ் கெட் பேட்ரிங் அவர் பேசும் பொழுது, இப்படி ஒரு உரையை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். இது இந்தியாவின் பெருமையையும் தமிழின் பண்பாட்டையும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசு

சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பணி முடியும் தருவாயில் இந்தியாவின் அனைத்து தரப்பினரும் அப்பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அவ்வேண்டுகோளை நிராகரித்து தான் அதிகம் நேசிக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்வதே தனது லட்சியமும் கடமையாகும் என்றார். குடியரசுத் தலைவராக பதவிக்காலம் முடிந்த மறுநாளே அவர் கற்பித்தல் பணியை தொடங்கினார். குறிப்பாக இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத், இந்தூர் மற்றும் ஷில்லாங் ஆகியவற்றின் அழைப்பு பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை செய்வதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்திற்கு பொருத்தமானவராக தன் இறுதி நாள் வரை விளங்கினார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர் இளைஞர்களை நாட்டின் நிகழ்கால வளர்ச்சிக்கான ஆற்றலாகவும் கருதினார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான இலக்கு, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான கற்றல் என்பதை தான் செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தினார். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே என்றார். ஆகவே என் அன்பான மாணவ மாணவியர்களே, மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளர வேண்டாம். நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று சிறிதளவு முன்னேறியிருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். உங்கள் திறமைகளை கண்டறியுங்கள். உங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை சரி செய்ய முயலுங்கள். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. இதுவே அவரது பிறந்த நாளில் அவருக்கு நாம் செய்யும் புகழஞ்சலியாகும். உங்கள் கனவுகளை மதியுங்கள். உங்கள் பெற்றோரின் நம்பிக்கையை மதியுங்கள். உங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாக வளருங்கள். ஐயா அவர்கள் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான எல்லா சூழ்நிலையும் நம்மிடம் உள்ளது என்றார். அவரது இந்தியா 2020 என்ற நூலில் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு சிந்தனையை தெளிவாக வெளிப்படுத்தினார். விவசாயம், கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், தொழில்துறை வளர்ச்சி, தகவல் தொடர்பு மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து வளர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் புறா என்ற கருத்தை முன்வைத்தார். அதாவது கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புறங்களில் உள்ள அடிப்படை வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்பதே அதன் மைய கருத்தாகும். இத்தகைய சிந்தனைகள் அவரது தேசப்பற்றை மட்டுமல்லாமல் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் மீதான அவரது அக்கறையையும் வெளிப்படுத்துகின்றன. அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மனித நேயத்தின் பரந்த எல்லைகளை கொண்டிருந்தது. மனிதர்களை அவர்களின் மதம், மொழி, சாதி அல்லது பொருளாதார நிலையை வைத்து மதிப்பிடாமல் அவர்களின் பண்புகளையும் செயல்களையும் வைத்து மதிக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதர் என்பவர் தம்முடைய வளர்ச்சியை மட்டுமே சிந்திப்பவர் அல்ல, பிறருடைய முன்னேற்றத்திற்கும் பங்களிப்பவர் ஆவார். ஒழுக்கத்தில் ஒரு நல்ல மாணவர் தமது படிப்பில் சிறந்து விளங்குவதோடு சக மாணவர்களுக்கும் உதவ வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் மாணவர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்த வேண்டும். ஒரு நல்ல குடிமகன் தன் உரிமைகளை அனுபவிப்பதோடு சமூகத்தின் மீதான கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றார். இந்த மனிதநேய பண்புகளே நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றன. இங்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். ஒருமுறை ஒரு நிகழ்ச்சியில் அவரை குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறார்கள். ஒரு சிலர் அவர் இஸ்லாமியர் என்கிறார்கள். அந்த சூழ்நிலையை ஒரு மத நல்லிக்க இடமாக மாற்றுகிறார். அதாவது குத்துவிளக்கு என்பதோ இந்துக்களின் அடையாளம், அதை ஏற்ற உதவியாக இருக்கும் மெழுகுவர்த்தியோ கிறிஸ்தவரின் அடையாளம், அதை ஏற்றுபவன் யானோ இஸ்லாமியன் என்று மத நல்லிணக்கத்தை விவரிக்கின்றார். ஆம், எல்லா மதங்களும் ஒன்றோடொன்று கலந்த அன்பை மட்டுமே போதிப்பவை என்றார். பகவத்கீதையையும் வேதாகமத்தையும் குரானையும் ஒரே மாதிரியாகவே பார்ப்பதாகவே கூறினார். ஆகவேதான் அவரின் நினைவிடத்தில் இம்மூன்று முக்கியமான புனித நூல்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆம் நேயர்களே, அவர் நம் மக்கள் தலைவர் அல்லவா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறந்த எழுத்தாளராக விளங்கியிருக்கிறார். அவரால் எழுதப்பட்ட அக்னி சிறகுகள், எனது பயணம், கனவுகளுக்கு செயல்வடிவம் கொடுத்தல், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், திருப்பு முனைகள், அகில உலகை கவரும் ஆற்றல், அடங்காத ஆன்மா, உன்னால் முடியும் தோழா, த லைஃப் ட்ரீ போம்ஸ் குறிப்பிடத்தக்கவையாகும். இந்த நூல்கள் தன்னம்பிக்கையும் புதுமையான சிந்தனைகளையும் வளர்க்கும் நோக்கத்தை கொண்டுள்ளன. இவ்வாறாக குடியரசுத் தலைவராக, பேராசிரியராக, மத நல்லிணக்கவாதியாக என்ற பல்வேறு ஆளுமைகளை கொண்ட ஐயா அவர்கள் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். உலகம் முழுமையும் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில்

0: 38 கௌரவ டாக்டர் பட்டம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது அவரது எளிமைக்கும் தனித்திறமைக்கும் கிடைத்த மாபெரும் கௌரவமாகும். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு மனிதரின் வாழ்க்கையை அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் எத்தனை தலைமுறைகளுக்கு பயனளிக்கின்றன என்பதே முக்கியம். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே உடலால் இல்லாவிட்டாலும் அவரது கனவுகள், கருத்துகள், நூல்கள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் மூலம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளை நினைவு கூறுவோம். உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருங்கள். அந்த லட்சியங்களை அடைவதற்கு தொடர்ந்து உழையுங்கள். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அறிவை பெறுவதோடு நிற்காமல் அந்த அறிவை பிறருடைய நலனுக்காக பயன்படுத்துங்கள். எவ்வளவு உயர்நிலையை அடைந்தாலும் எளிமையையும் மனிதநேயத்தையும் கைவிடாதீர்கள். இந்த உயரிய சிந்தனையை நமது வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள நாளாக மாற்றுவோம். அவர் பிறந்த தினம் உலக மாணவர்கள் தினமாக எழுச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது. மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவுகளுக்கு என் இதயம் நிறைந்த வணக்கங்களை செலுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நேர்களை நேரம் இப்போது 8:15 தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ் டெல்லியிலிருந்து. அதனைத் தொடர்ந்து 8:30 சென்னை அஞ்சலாக கேட்கலாம் சக்தி உலா.

0: fourth T20 international in Hyderabad last night. Chasing a target of 248 runs set by the West Indies, India scored 223 for 9 in 19.3 overs. Sanju Samson was the top scorer with 56 runs. Tilak Varma scored 43 runs. Arshdeep Singh retired hurt with 5 runs. For West Indies, Kimo Paul scalped 5 wickets. Earlier put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in the stipulated 20 overs. The 5-match series is now levelled at 2-2. The last match of the series will be played on the 17th of this month at the M. Chinnaswamy Stadium, Bengaluru. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Abhishek. The Asian Age, quoting Prime Minister Modi, says, India's cultural heritage, a bridge to world. The paper adds, Prime Minister cites global reach of cinema, cuisine, yoga. Rail insurance mandatory from October 27, says Supreme Court, reports the Pioneer. Rajnath Singh calls for open, inclusive, Indo-Pacific, deeper defence ties with ASEAN, writes the Statesman. Civic body, MCD, plans to reserve 250 parks for women with female guards across Delhi, states the Hindustan Times. And finally, in some football news, in the UEFA Champions League, Arsenal-Barcelona cruise, Atletico stumps United, reports the Hindu. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch 5 major development projects worth around 3,350 crore rupees in Ladakh today. Union Cabinet approves productivity-linked bonus of 78 days for over 11 lakh railway employees. Government forms committee to examine issues raised by sugarcane farmers and recommend appropriate measures. IMD forecasts heavy rain in Haryana, Punjab, Delhi, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in men's cricket, West Indies beat India by 24 runs in the fourth T20 match to level series 2-2. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30.
3: சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
4: வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருகுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடியேறும் ஜெயக்கொடி, பலிபீடத்தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய

0: சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வன்மீகநாதருக்கு பழம் புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம் புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக உருவமாக ஆதிபரனாக பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையை சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும் புற்றிடம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும் வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும் பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வ மரம் உள்ளது. இவ்வில்வ மரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாதர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ. வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும் சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வ மரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும் அதன் மேற்கே களஞ்சியமும் நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம் திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்த்தலமும் தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும் நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும் புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவொற்றியூர் பாகம்பிரியாள் கோவில்ல ஸ்தானிகரா வேலை பார்த்துட்டு வரேன். இந்த கோவில் குருக்கள். கலியுகத்துல யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக இந்த அம்பாளை வேண்டுகிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்க பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டினா கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில பகிழ்ச்சி கட்டிக்கிட்டு போவா. தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒன்னு சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோட வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோட வாங்கி விடுறது உண்டு. இங்க பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோட கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பெறக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையை விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமி கொண்டு வந்து இங்க சேர்த்துருவா. இது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஒரு பெரிய வழக்கமா இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்றதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல, அதாவது வாசுகி தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்துல குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்துல இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றேன். ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவில்ல தங்கி தரிசனம் பண்ணி போறா. ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்ற மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால்பங்கு, எஞ்சிய கால்பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனா ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர்

0: வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார், அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரக்ஷணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம் குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார், அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். அந்த தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பற்று பிளவை காளானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபவிமோசனம் கேட்டா நிம்பவன க்ஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபவிமோசனம் சொல்றான். அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன க்ஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க, வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம், அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு, அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் ஆனவுடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் உள்ள புற்று சௌரியமாயிடுத்து. தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு, அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரகமூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கறா. அம்பாளுக்கு 4 கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அபய வரத ஹஸ்தத்தோட அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் இருந்திருக்கிறார். எல்லா ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு, அந்த சுவாமி சிவாலயத்துலதான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம சிவனை தரிசனம் பண்ணாம அந்த பிரதான மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பரியால் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணோம்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றதை அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்கே அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள், அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இங்க இந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்குரிய DSK மதுராந்திகராச்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு 5 கால பூஜைகள் இங்கே சிறப்பா நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம், அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க, திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சைன்னு ஒரு பூஜை உண்டு, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும் ஆலய கண்காணிப்பாளர் ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
2: என்னுடைய பெயர் வந்து முசுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயில்ல பெண்கள் அதிகமா மொட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பா இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்கை செலுத்துறது 2வது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பல வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல்லு குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழிய சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்கள்ல சிரமப்பட்டுட்டான்னா விபத்துகள்ல ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியா கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில உண்டியல் செலுத்துறது, வயிற்று வழி சம்பந்தப்பட்டதுகள்ல மாவிளக்கு போடுறது 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சக்சஸ் அதாவது வெற்றிகரமா நல்ல நிலையை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலா அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறது இங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு அர்ச்சனை. இதுல இந்த கலியுகத்துல கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னா தமிழ்நாட்டுல இந்த கோயிலா இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்கிறோம், அது வளர்க்கிறோம், ஹோமம் வளர்க்கிறோம், இங்க பிரார்த்தனை இருக்கு அப்படிங்கறது எதுவுமே இல்லை. இங்க கோயில்ல யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்துல நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பா

0: இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
1: ஆனா அந்த திருக்கோயில வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது.
2: என்னுடைய பேரு எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து ஐந்து கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்றாங்க.
3: இது மட்டுமா? திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருட்கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
4: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷமாச்சு. என் பிள்ளைகள கை பிள்ளைகள மூணு பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல சாமி மட்டும் முதல் போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம் தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளைகள மூணு பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுச்சு.
5: என் பேரு முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். நான் எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அத கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீர்த்து வச்சுட்டா கேன்சர்.
3: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியாள் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேருருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
6: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
7: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
8: கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் குமரி FM 101. நேரம் இப்போது 8:45.
9: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: சைபால்
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
12: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
10: சைபால்.
13: சுமாரா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் சுஷன்னங். அவருக்கு ஒரு பழக்கம், அது என்னென்னா அவர் எப்பவும் வெந்நீர் தான் குடிப்பார். ஒரு நாள் அவருக்காக அடுப்பில் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அடுப்புக்கு மேலே வளர்ந்து வந்திருந்த ஏதோ ஒரு செடியிலிருந்து காஞ்சி சருகா போயிருந்த ஒரு இலை கொதிக்கிற தண்ணியில் விழுந்துட்டு தான். அதை யாரும் கவனிக்கலை. கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல மணம் அதிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டுது. வெந்நீரை சாப்பிட்ட மன்னருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னு பார்த்தா இலை கிடந்திருக்குது. சரி, இனிமேல் இந்த இலையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாராம். அந்த இலை என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேயிலை. ஆக தேநீர் ஆரம்பமானது ஆசியாவில் தான். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1610 தான் அது ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்தது தான். அப்போலாம் தேயிலை உற்பத்தி அதிகமாக இல்லை. அதனால் தேநீருங்கிறது வசதியானவங்க வீட்டில் தான் கிடைக்கும். இப்போ மாதிரி தெருவுக்கு தெருவு வாங்கி குடிக்க முடியாது. இன்றைக்கி தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகம் பூராவும் அதிகமாக பருகப்படுகிற பானம் என்னன்னு கேட்டால் தேநீர் தான். காப்பி கூட அதுக்கு அடுத்தபடியாக தானே. ஒரு காலத்தில் ரஷ்யாவில் எப்படி தெரியுமா, தெருவில் தேநீர் வண்டி வருதுன்னு சொன்னால் மக்கள் ஓடி வந்து கூடிடுவாங்களாம்.

0: அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது, காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சில தேயிலைகளை போட்டுட்டு போயிடுவாங்களாம். சாயந்தரம் திரும்பி வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் அமெரிக்காவில் இந்த ஹார்பர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு வேடிக்கையான செய்தி வெளியாகி இருந்துதான். அது என்ன செய்தின்னா, ஒரு அமெரிக்க கிராமத்து பொண்ணு நகரத்துக்கு போனால் தன்னுடைய தோழியை பார்க்குறதுக்காக. அப்போது தேயிலைங்கிறது ஒரு அபூர்வ பொருள், பணக்கார வீடுகளில் மட்டுமே வரவழைச்சி வச்சுருப்பாங்க. அந்த தோழி 1 பவுண்டு தேயிலையை இவளுக்கு கொடுத்துருக்குறா. கிராமத்து பொண்ணு இதுக்கு முன்னாடி தேயிலையை பார்த்ததே இல்லை, வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்துருக்கா. இதுவும் ஒரு வகையான கீரை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 1 பவுண்டு தேயிலையையும் தண்ணீரில் விட்டு போட்டு வேக வச்சு வடிகட்டி விட்டு சக்கையை வச்சுக்கிட்டு அந்த சாறு இருக்குல்ல அதையெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டாலாம். தேநீர் வந்து ஐரோப்பாவில் காலடி எடுத்து வச்சதுமே ஒரு பிரெஞ்சு அறிஞன் சொல்லிவிட்டானாம், இது வந்து இந்த நூற்றாண்டை ஆள வந்திருக்கிற புது எஜமான் அப்படின்னு. இவ்வளவு தகவல் உண்டு இந்த தேநீரை பற்றியும் தேயிலையை பற்றியும். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முதல் கோப்பை தேநீரை அடைந்தது வந்து 1650 தானா. இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? தேநீர் தான். அது எப்படி தெரியுமா? பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். திடீர்னு தேயிலைக்கு வரியை அதிகப்படுத்தி 342 பெட்டி தேயிலையை இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பி வச்சு தான். தேயிலை மீது வரியை வந்து பொறுக்காத அமெரிக்கர்கள் வந்து 1773 டிசம்பர் 16ஆம் தேதி பிரிட்டிஷ் கப்பலில் இருந்த 342 தேயிலை பூட்டிகளையும் தூக்கி அந்த பாஸ்டன் ஹார்பர் துறைமுக கடலில் வீசி எறிஞ்சுட்டாங்களாம். காலனி விடுதலை போருக்கு இதுதான் ஆரம்பமாக. இப்படி தேநீரை பற்றி சுவையான செய்திகள் நிறைய சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் உடனே கிடைக்கிறது தேநீர். அதுக்காகவே நண்பர்கள் வீட்டுக்கு போகிறவங்களும் உண்டு. ஒருத்தர் போயிருந்தார் அது மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு. அவர் உடனே ஒரு பெரிய கோப்பையில் இவருக்கு தேநீர் கொடுத்தார். இவர் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அங்கே கட்டி போட்டிருந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சுட்டுது. ஏங்க உங்கள் நாய் குறைக்குது அப்படின்னு கேட்டார் இவர். இதுக்கு அவர் சொன்னாராம், அந்த நாய்க்குட்டிக்கு எப்போதுமே ஒரு பழக்கங்க, அதோட பாத்திரத்தில் வேற யார் எதை சாப்பிட்டாலும் இப்படி தாங்க குறைக்கும் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேர்களே, குமரி பண்பலை 101 சுவாரஸ்யமான இன்றைய பயணத்தில் நேரம் இப்போது 8:50. 3 புதிய விஷயங்களை உங்க காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இந்த நிகழ்ச்சி
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை அழகம். அழகம் அப்படின்னா கூந்தல், தலைமுடி, இன்னும் குறிப்பா நெற்றியில சுருண்டு விழும் முன் கூந்தல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
5: இந்த வார்த்தையை வச்சு சிலப்பதிகாரத்துல ஒரு வரி இருக்குங்க, அழகப்பந்தியிலும் ஆய்மலர் திணையிலும், அதாவது வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அழகிய கூந்தலிலும் அதில் சூடப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நறுமணமிக்க மாலைகளிலும் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ அழகம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
5: இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் அட்ராய்ட், ADROIT. அட்ராய்ட் அப்படினா சாமர்த்தியமான, திறமையான, கைதேர்ந்த அப்படின்னு அர்த்தம்.
3: His adroit movements helped him win the match அப்படின்னு யாரா சொல்றாங்கன்னா, அவனது திறமையான நகர்வுகள் அவன் போட்டியில் வெல்ல உதவியது அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அட்ராய்ட் அப்படின்னா சாமர்த்தியமான, திறமையான அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். கண் சிமிட்டுதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஒரு நாளைக்கு 1000 கணக்கான முறை நாம கண் சிமிட்டுவோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நாம கண் அந்த சிமிட்டுற டைம்ல கூட பூமி நிக்காம சுத்திட்டேதான் இருக்கு. அப்படி இருக்கு.

0: போது நாம கண் சுமற்ற ஒவ்வொரு முறையும் உலகம் ஒரு நொடி கட்டாகி கட்டாகி மறுபடி தொடங்குற மாதிரி ஏன் தெரியல? இதற்கான விடை இதோ இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம்.
1: இதற்கு காரணம் நம்முடைய மூளை தாங்க. கண் சுமற்றப்ப மிக குறுகிய நேரத்துக்கு கண்களுக்கு வெளிச்சம் வருவது தடைபடுது. ஆனா அந்த சிறிய இடைவெளியை நம்ம மூளை தனியா ஒரு இருட்டான காட்சியா பதிவு செய்யறது கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்த காட்சியையும் அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய காட்சியையும் மூளை ஒன்றாகத்தான் இணைச்சு ஒரு தொடர்ச்சியான காட்சியா நமக்கு உணர வைக்குது.
0: இதனாலதான் நாம கண் சுமட்டும் போது அந்த காட்சி வந்து கட்டாகாது, பூமி சுழன்றா கூட நம்ம பார்வை தடுமாறாது. இது போல நம்ம கண்களின் வேகமான இயக்கங்களின் போதும் ஏற்படக்கூடிய தேவையில்லாத விஷுவல் இன்ஃபர்மேஷன்ஸ மூளை வந்து குறைச்சு உணர செய்து இதை விஷுவல் சப்ரஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம கண்ணு பாக்குது, ஆனா நாம என்ன பாக்குறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடிட் பண்ணி கொடுக்கறது நம்ம மூளை தான்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேர்களை நேரம் இப்போது 8:55 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் 101 காற்றலைகளில் இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாமா?

இருமுகன் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல மாளவிகா மனோஜ் மற்றும் எம்சி ஜாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 9 மணியை தொட இருக்கிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து 9:02 காத்திருங்கள். உங்கள் ஃபேவரட் ஷோ வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஸ்டே டியூன்ட்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம்

0: பண்பலை 101
1: குமரி பண்பலை 101. உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:03. வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
2: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கா.
1: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-7222. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903-25703-9. இந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம்.
3: இனிய காலை.
1: சரிங்க ஐயா, எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா? சரிங்க ஐயா, இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. சார், பாடல கேட்டலாம். நன்றி ஐயா.
3: நன்றி.
4: அகர முதல எழுத்தெல்லாம்

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.

0: 5545.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 9:09. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து யார்
1: பேசுறீங்க?
0: சரி, எந்த திரைப்படத்தில் என்ன பாடல் வேணும்? இந்த திரைப்படம் பாத்திருக்கீங்களா ஐயா?
1: பாத்துக்கேன்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: இன்று மாலை 5:30
2: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
3: ஆரல்வாய் மொழி
2: அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
4: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில்
5: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
4: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
5: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி
4: கூட்டுமங்கலம் மண்டைக்காடு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வசந்த அழைப்பிலையும் அடுத்தனே வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க இருந்து யார் பேசுறீங்க?

0: வணக்கம் ஐயா, நான் பார்வையத்தில் இருந்து கணேசன் பேசுறேன்.
1: சரிங்க ஐயா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா நிகழ்ச்சிகளெல்லாம்?
0: ஆமாம், கூட கூட கூப்பிடுறோம்.
1: சரி, இப்போ எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்?
0: உங்களுக்கு கவி குயில் என்ற படத்தில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய சின்ன கண்ணன் அழைக்கிறார் இந்த பாட்டு.
1: பாட்டில் கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாம்.
1: நன்றி ஐயா.
0: ஆ, நன்றி நன்றி.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
4: நேரம் 9:23. நேரில் கேட்டு

0: கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இங்க யார் பேசுறீங்க சார்?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படி நம்புறோம். எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? யா
1: படம் வந்து தர்மதுரை.
0: சரி,
1: பாடல் வந்து சந்தைக்கு வந்தது.
0: உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா, நன்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 9:30 நம்மிடம் நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப பாடல்கள். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: மணிகண்டன், மண்டைக்காடு.
1: சரிங்க, எந்த திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
2: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க எந்த திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
2: இது நம்மால் படத்துல இருந்து.
1: நீங்க சொல்றது விட்டு விட்டு கேக்கு. என்ன பாடல்?
2: அம்மாடி இதுதான் காதலா.
1: சரி, பாடல கேட்கலாமா?
2: நன்றி சார்.
1: நன்றி ஐயா.
3: அம்மா

0: இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபின மாணவ மாணவியருக்கான மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம்.
1: ஒன்றிய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபின மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடுமிக்க கல்வி நிறுவனங்கள் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி scholarship.gov.in. இந்த திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9-10ஆம் வகுப்பு பயில்பவருக்கு 75,000 ரூபாயும் மற்றும் 11-12ஆம் வகுப்பு பயில்பவருக்கு 125,000 ரூபாய் வரை உதவித்தொகையாக ஒன்றிய அரசால் வழங்கப்படும். 30% மாணவியர்களுக்கு இந்த திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
0: இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள்: மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபின பிரிவைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். வருமான வரம்பு: குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் 250,000 ரூபாவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2025-2026ஆம் கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும்.
1: இந்த திட்டத்தில் புதுப்பிக்க விரும்புவோர் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு விண்ணப்பத்தினை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை படிவத்தை இணைப்பில் பூர்த்தி செய்து 31-10-2026க்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விண்ணப்பிப்பதற்கு

0: இணையதள முகவரி scholarships.gov.in. இணையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை தத்தம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சரிபார்ப்பதற்கான கடைசி நாள் 15/11/2026.
1: 2026-2027 கல்வியாண்டில் புதியதாக விண்ணப்பிக்க விரும்பும் 9 மற்றும் 11 வகுப்புகளில் பயிலும் தகுதியுள்ள மாணவ மாணவியர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி NSP இணையத்தில் அறிவிக்கப்படும். மேலும் இத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிந்திட நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் scholarships.gov.in மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையதளம் socialjustice.gov.in வழியாக அறிந்து கொள்ளலாம். தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நேரம் 9:39. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையின் உச்சி ஒன்று. இது குமரி மண்ணின் குரல். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நீங்க யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி பேசுறேன்
0: சார். சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: முந்தானே முடிச்சு பாடல் அன்பி வரும் நேரம் வந்த ராகம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் தலைமை மாவட்டம்.
0: நீங்க நல்லா பாடுவீங்களா ஐயா?
1: பாட்டு வர சார்.
0: இப்பதான் பாடிட்டீங்களே, பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 9:46. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊற்றுமண்டில் இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். குமரி பண்பலின் ஊற்றுமண்டின் வசந்த அழைப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம்.
0: சரிங்க, எங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லிடலாமா?
1: முள்ளங்க நாவலை ஜான் டைட்டஸ் சார்.
0: சரி, இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படத்தின் பெயர் பருவராகம். பாடல் வந்து பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன், தண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் மீண்டும் யாசித்தேன். அந்த பாடங்கள்.
0: சரி, பாடல கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி சார். நன்றி.

0: வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிமா.
1: நன்றி.

0: you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: சின்ன
0: பாடல கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

இன்றைய வசந்தழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை ஊட்டு ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் டீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பல ஆண்டுகளாக குமரி மக்களின் அன்பை பெற்ற ஒரே பண்பலை குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:02. குண்டக்க மண்டக்க நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே.

0: மற்றும் 4000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேடிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 21,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: குண்டக்க மண்டக்க நேர்ல நிகழ்ச்சி ஆரம்பம் ஆயாச்சு.
2: நேர்களே, வியாழக்கிழமை காலையில 10:02 ஆயிடுச்சு. அப்படின்னாலே கையில ரேடியோவும் போனுமா ரெடியே உட்காந்துருப்பீங்க. இதுவும் வந்தாச்சு, உங்க ஃபேவரட் ஷோ குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
1: இதுல என்னென்ன சுற்றுகள் இருக்கு அப்படிங்கறது நேரலுக்கு தெரியும் இருந்தாலும் நாம சொல்லிடலாம். மாகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு மூன்று சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று ஆகா சுற்று. ஆகா சுற்றுல வந்து ஒரு நாப்புரட்சி வாக்கியம் தரப்படும். இந்த வாக்கியத்தை கட கட கடன் அப்படின்னு 5 முறை சொல்லணும். இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று. திரைப்படத்துல இருந்து ஒரு டயலாக் தரப்படும். இந்த டயலாக் வந்து சிரிச்சுக்கிட்டே, அழுதுகிட்டே, கோபப்பட்டுக்கிட்டே சொல்லணும்.
2: 3 விதமான இமோஷன்ஸ் நீங்க வெளிக்காட்டணும்.
1: மூன்றாவது சுற்று
2: கலக்கல் சுற்று.
1: ஒரு தலைப்பு தரப்படும், அந்த தலைப்பாகவே மாறி பேசணும். இந்த 3 சுற்றுகளிலும் கலந்துட்டு பேசணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்
2: 2602240 அல்லது 2907222. இந்த 2 நம்பருக்குமே நீங்க அழைக்கலாம். இதற்கு முன் இணைப்பாக 04652 இதையும் சேர்த்துக்கங்க. அப்புறமா உங்களுக்காக ஒரு மொபைல் நம்பர் கூட இருக்குங்க, 8903257039. இந்த 3 நம்பர்லையும் நீங்க எதுல வேணாலும் அழைக்கலாம். சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச இந்த குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஃபன் பண்ணலாங்க.
1: முதல் சுற்று ஆகா சுற்று, நாப்புரட்சி வாக்கியத்தை இப்போ நாம சொல்லிடலாம். சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
2: சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
1: சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
2: எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். இல்ல, இதை புரிஞ்சுக்கணும். சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை வந்துட்டு எங்க போயிருந்துதான், சிற்றோடை கரையில கொஞ்ச நேரமா, அதாவது சிறிது நேரமா சிறகை சுருக்கி சிறகடிச்சுதான். இதுதாங்க மேட்ரு. சோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஈஸியா சொல்லிடலாம்.
1: இதை வந்து 5 முறை கட கட கடன் சொல்லணும். அதுதான் நேர்கள் இணைப்புல.
2: முதல் நேர் யார், இங்க இருந்து கேட்கலாமா?
1: கேட்கலாம். கிளப்புறதுக்காக முதல் நேயர் யார் கேட்டலாம். வணக்கம். வணக்கம் கேட்டீங்களாம்மா? நான் புரட்சி வாக்கியத்தை சொல்லுங்கம்மா.
2: ஐயோ அம்மா, நீங்க ஸ்பீடா சொன்னீங்க, பட் நீங்க
1: ரொம்ப வேகமா பறந்துட்டீங்க.
2: ரொம்ப வேகமா சிறகை சுருக்கி சிறகடித்தது அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் லைன நீங்க சிறகை சுருக்கி பறந்து சென்றது அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. நான் உங்க உங்களை கரெக்ட் பண்ண முயற்சி செஞ்சா நீங்க எங்களுக்கு இடமே கொடுக்கலையே.
1: வார்த்தையும் பறந்து போயிருச்சு.
2: உங்களுடைய வார்த்தையை நீங்க வந்து ரொம்ப அழகா வேகமா சொல்லி
1: உங்களுடைய முயற்சிக்கு
2: பாராட்டுக்கள்மா. நன்றி
1: நன்றி நன்றிமா. நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் யாரெங்கிலும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம். வணக்கம்,
1: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
3: வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படி நம்புறோம். நாப்புரட்சி வாக்கியத்தை கேட்டீங்களா ஐயா?
3: நீங்க சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கீங்களா?
2: பறக்கிறோம். நீங்க அங்க இருந்து காட்பாடியில இருந்து பறங்க பாக்கலாம்.
3: அதுதான் நீங்க சொன்னது கரெக்டான்னு பாருங்க. சிறகடித்து சிறுகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை

0: சிறையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகை விரித்தது.
1: சிறகு அடித்தது.
0: சிறகை சுருக்கி சிறகு அடித்தது.
2: சிறகை சுருக்கி சிறகடித்தது, அவ்வளவுதான். ட்ரை பண்ணுங்க.
0: ஓகே, அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, ரெடி.
2: வேகம் முக்கியம்
1: சொல்லுங்கய்யா.
0: சிறகடித்து சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையில்

0: சிறகு அடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகு அடித்தது. சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகு அடித்தது.
1: வார்த்தைகள் வந்து சிறகடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சரியா முயற்சிக்கு பாராட்டுக்கள் பாராட்டுக்கள்
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி நன்றி
0: இருவருக்கும் நன்றி.
2: சென்னை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்போலோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: நேரம் 10:10. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு முறை பண்பலை 101 இருந்து
5: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி
1: இணைப்பில் வரும் அடுத்த நேய வணக்கம். சரிங்கய்யா, இடையில சொன்னீங்க தெரியுமா, இன்னும் ஒண்ணு 5 முறை நான் சொல்லிட்டேன்
5: இருக்கீங்க இல்லையா, ஒன்னு ரெண்டு எண்ணிக்கிட்டே நீங்க சொல்லிருக்கீங்க.
1: கொஞ்சம் கூட வேகமா இருந்தா இன்னும் அழகா
5: இருக்கும். பட் சூப்பர் சார்,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. இணைப்பில் வரும் அடுத்த நேய வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்க? முயற்சி பண்ண
5: சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிட்டாரு.
1: அடுத்த நேய வணக்கம்.
5: வணக்கம்
6: வணக்கம்.
5: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? சுதாமா கேட்டீங்களா?
6: கேட்டீங்க,
5: கரெக்டா சொல்லிருந்தோம். சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது. ஓகேவா? ஆரம்பிப்போமா? வேகமா ஸ்பீடா.
6: சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு பறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
1: எப்படி இருந்தது?
5: இணைப்பில்
1: ஒரு அடுத்த நேய வணக்கம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
6: சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது. சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது. சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது. சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது. சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிற்றோடை கரையை சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
5: சூப்பர்,

0: நல்லா சொல்லிட்டீங்க, ஸ்பீடா
1: ஒரு
0: சொல்லிட்டீங்க. எதுவும் திக்கல்
1: இன்னொரு
0: கிடையவே
1: முறை
0: இல்லை.
1: சொல்லும் போது சிறகடித்து சிறகடித்து சென்ற அப்படிங்கறத சிறகடித்து சென்றேன் சொல்லிட்டீங்க.
0: அப்படியா? ஓ, ஒரு சிறகடித்தை கட்
1: பண்ணிட்டாங்களா? பரவாயில்ல, அழகா
0: நல்ல ஸ்பீடா சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி, நன்றி.
2: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில்
3: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
2: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
3: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி
2: கூட்டுமங்கலம் மண்டை காடு.
1: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சி. நினைப்பிலும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: சவரியம்மாள், வடக்கு கோணம்.
0: வடக்கு கோணம் சவரியம்மாள், சொல்ல ரெடி ஆயிட்டீங்களா? நான் பிரில் சிவக்கியம்.
4: ஆமா மேம்.
0: சூப்பரா சொல்லிடலாம், நம்பிக்கை இருக்கா?
4: ஆமா மேம்.
0: சரி, கலக்கலாமா அப்போ? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: என்னாச்சு?
0: நல்ல ஸ்பீடு இருந்ததுமா? நல்ல ஸ்பீடு இருந்தது, ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது.
1: வணக்கம். இணைப்புலதான் இருக்கீங்க, இணைப்புல வந்த உடனே நீங்க பேசிடலாம்.
0: வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையே.
0: இப்ப இப்ப பேசுங்க. வணக்கம் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து? மங்களகுன்று மட்டும்தான் எங்க காதல
1: கேக்குது. சரிங்க மேடம், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நன்றி.
0: கொஞ்சம் சிக்னல் வர இடமா பார்த்து கால் பண்ணுங்க.
1: நெய்ப்பில ஒரு அடுத்த நெய்யர்.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்.
0: மேடம் வணக்கம்.
5: நெய்ப்பில இருந்து மேகலா பேசுறேன்.
0: மேகலா, எங்க இருந்துமா?
5: சாமிதோப்பு.
0: ஓகேமா, ஓகே.
5: கேக்குமா? மேடம்
1: கேக்குது, நீங்க சொல்லுங்களா? நான் புரட்சி வாக்கியத்தை சொல்லிடலாம். ஐந்து முறை சொல்லிட்டீங்களா? சிறகடிக்க கொஞ்சம் லேட் ஆச்சு.
0: சொல்லிட்டாங்க, பட் அது ஒரு பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேட்ட மாதிரியும் இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாவும் இருந்தது, பட் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க.
1: பாராட்டுகள்.
0: நன்றி.
5: நன்றி சார்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, NFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1194.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101, இது குமரி மண்ணின் குரல். குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம்
2: சார். வணக்கம்.
3: காலை
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. நான் புரட்சி வாக்கியத்தை கேட்டிருப்பீங்கல்ல?
2: கேட்டிருக்கேன், சொல்றேன்.

0: அழக சிறகடிங்க பாக்கலாம்.
1: வணக்கம்
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. எப்படி இருந்து சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி தானே? இன்னொரு 5 முறை கூட சொல்லலாம் அப்படிதானே? சரிங்கம்மா, நன்றிமா, நன்றி,
1: நன்றிமா,
0: நன்றிமா. क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
3: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
0: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
3: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
0: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी। இரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து குண்டக்க மண்டக்க நேரலை. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நேரல் வந்த உடனே நீங்க பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து?
0: சொல்லுங்க மேடம், 40 வாக்கியம் கேட்டீங்க. சொல்லுங்க.
1: சிறகடித்து
0: முறை சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன்ப்பா, அப்படித்தானே? சரிங்க, நன்றி,
1: நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: எங்க யார் பேசுறீங்கம்மா?
4: என்னோட பேர் ராஜேஸ்வரி, குளச்சல்ல இருந்து பேசுகிறேன்.
0: பேசுங்கோ.
1: ரொம்பவே செந்தமிழ்ல குளச்சல்ல இருந்து பேசுகிறேன். ராஜேஸ்வரிமா, சிறகடிக்க ரெடியா?
4: சிறகடிக்கிறேன்.
0: சிறிது
1: நேரம்
0: தான்
1: சிறக சுருக்குச்சு.
0: நேரம் விட்டுட்டீங்களா? சிறிது நேரம் தானே, விட்டுருவோம். சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறு புறவை சிற்றோடை கரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது.
1: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, நன்றி,
0: நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: புதப்பாண்டி முத்துலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
1: முத்துலட்சுமிமா, நான் பிரட்சி வாக்கியம் சொல்ல ரெடியா?
5: ஆமா மேடம்.
1: ஓகே, சிரிப்பு பார்த்தோன்னா
6: சுட்டுக்கு தயாராயிட்டீங்களா?
2: சிறிது நேரம் சிறகே சிறுக்கி சிறகடித்தது, சிறகடித்து சிறகடித்து சென்ற சிறுபறவை சிட்டோட கரையில் சிறிது நேரம் சிறகே.

0: சிறுக்கி சிறைகடித்தது, சிறைகடித்து சிறைகடித்து சென்ற சிறுபறவை சிட்டோடகரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறைகடித்தது, சிறைகடித்து சிறைகடித்து சென்ற சிறுபறவை சிட்டோடகரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறைகடித்தது, சிறைகடித்து சிறைகடித்து சென்ற சிறுபறவை சிட்டோடகரையில் சிறிது நேரம் சிறகை சுருக்கி சிறகடித்தது,
1: சிறகை சுருக்கி சிறகடித்தது.
0: ஐயோ
1: ரொம்ப எளிமையா தானே கொடுத்துருக்கோம்
0: எங்களுக்கு
2: மூச்சு வாங்க. சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: தெரியுமா
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா, எங்க யார் பேசுறீங்கம்மா?
3: மங்களக்குறிச்சிக்கரையில்
1: சரிங்கம்மா.
2: நன்றி. மங்கள குன்றில இருந்து வந்து அந்த அம்மாவும் பேசியாச்சு.
1: நன்றிமா. நீ ஒரு எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: முதல் சுற்று ஆஹா சுற்று ஆஹா ஓஹோ அப்படின்னு
3: சிறகடிச்சு பறந்து இப்ப நாம இரண்டாவது சுற்றுக்குள்ள வந்தாச்சுங்க. இது அசத்தல் சுற்று.
0: திரைப்படத்துல இருந்து ஒரு டயலாக் தரப்படும். இந்த டயலாக சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோபப்பட்டுக்கிட்டே சொல்லணும். இப்போ டயலாக் நம்ம கேட்டலாம்.
4: நாம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
3: நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம்.
0: எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். மனசுதான்ப்பா காரணம். மனசுதான்ப்பா காரணம். நம்மளுடைய நேயர்கள் வந்து சொல்லி பார்த்துட்டு வருவாங்க நினைக்கிறேன். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: அசத்தல் சுற்று, இது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். யார் இது?
5: வடசேரில இருந்து பிரியங்கா பேசுறேன்.
3: வடசேரில இருந்து பிரியங்கா.
0: கேட்டிங்களா டயலாக்? கேட்டிங்களாமா? சொல்லிரலாமா?
5: சொல்லலாம்.
0: முதல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க.
5: சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
0: அடுத்து அழுதுகிட்டே
5: ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நமக்கு கீழே உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
0: சரி. கோபப்பட்டுக்கிட்டே
5: நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களதான் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மன

0: தான் காரணம்.
1: சரி, கொஞ்சம் குரல்ல மாத்தியாச்சுனா கோவம் ஆயிச்சா?
2: பிரியங்கா மேடம் கோவமே வராது போலயே, இவ்வளவுதானே உங்க கோவம்?
1: கோவம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானம்மா?
2: ஆனா அழகா ஒரு அன்பா ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரிதான் சொன்னீங்க, உங்க கோபத்தை நாங்க பாக்கல தெரியுமா?
1: நன்றிமா,
2: நன்றிமா.
1: இணைப்புல ஒரு அடுத்த நேயர், வணக்கம்.
2: யாரு, எங்க இருந்து?
3: நாகர்கோயில இருந்து கீதா பேசுறேன்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க டயலாக.
3: நவராத்திரி திருவிழா வாழ்த்துக்கள்.
1: நன்றி, உங்களுக்கு
2: வாழ்த்துக்கள். டயலாக் சொல்லிடலாமா? சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சு பாக்கலாம்.
3: நான் சந்தோஷமா இருக்கேன்னா மேல உங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கீழே உங்களதான் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாம் மனசுதான் காரணம்.
1: நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். டயலாக் சொல்லுங்கம்மா.
3: நான் சந்தோஷமா தான் இருக்குன்னா நான் மேல உங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கீழே உங்களதான் ஒப்பிட்டு பார்க்கணும்.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி. இணைப்புல ஒரு அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ஐயா, இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: தோழரங்கு கிருஷ்ணமா பேசுறேன் ஐயா.
1: பேர் சொல்லும் போய் சிரிச்சிட்டு தான் சொல்றேன், அதான் வேணும்.
2: சிரிக்க தொடங்கிட்டாங்க, சொல்லலாம் மாமா.
4: ஆமா தெரியும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இதுதான்
2: எல்லாத்துக்கும்
4: இதுதான் காரணம், எல்லாத்துக்கும் இதுதான் காரணம்மா.
2: ஓகே, உங்களுடைய அழுகை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அழுதுட்டே இந்த டயலாக சொல்லுங்க.
4: நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களதான் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
1: சரிங்கம்மா, அழாதீங்கம்மா,
2: அழாதீங்கம்மா. கோபம் கோபம், உங்க கோபத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
4: ஆமா ஆமா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களதான் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம்.
1: அப்படியாம்மா, கோவம் வந்தாம்மா?
4: கோவம் வந்துட்டா வரல தெரியல,
1: வரும் ஆனா வராது.
2: அழகா ட்ரை பண்ணீங்கம்மா, சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி
4: நன்றி, இருவருக்கும் நன்றி.
5: நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம்.
2: அசத்தல் சுற்று குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி, அடுத்த நேர் யாரு கேட்டலாம்? வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம்.
2: நீங்களும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: சரிங்க ஐயா, டயலாக் கேட்டீங்களா? சிரிக்க ஆரம்பிங்க பாக்கலாம்.
2: உணர்ச்சிகளை இப்ப நீங்க காட்ட போறீங்க, நாங்க கேட்க போறோம்.
6: எதுக்கும்
1: மனசுதான் காரணமா? எல்லாத்துக்கும் மனசுதான் பா காரணம்.
6: அழுதுகிட்டேன். ஆமா,
1: கண்ணீரை துடைச்சிட்டு இப்ப கோவப்படுங்க பாக்கலாம். வந்தாதானே துடைக்குது அப்படிங்கிறீங்களா?
6: ஒரே ரெண்டு பேருக்கும் கஷ்டம் பிடிச்சிருக்காரு.

0: சரிங்கய்யா, கோவப்பட்டு சொல்லுங்க ஐயா.
1: நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நம்ம
2: சார், கோவம் வரும்போது இப்ப வீட்டுல இப்படிதான் சிரிப்பீங்களா?
0: நீங்க முதல் சுட்டு நினைச்சிட்டீங்களோ?
2: கோவத்திலயும் கூட,
0: கோவத்திலயும் ஒரு சிரிப்பு
2: சிரிப்பு இருக்கே,
0: சிரிப்புலயும் கூட ஒரு கோவம் இருக்கும்
2: அப்படின்னு ஒரு சிரிப்பு இருக்கே.
0: சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் ஒரு மடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
3: லாகூர்ல இருந்து மன்சூர் அகமது பேசுறேன்.
0: ஆ ஐயா பேசுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல உள்ளவங்க பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும்.
0: எல்லாத்துக்கும் மனசுதான் பா காரணம்,
3: எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
0: சரி, அழுதுகிட்டே
3: நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களை தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்.
0: அழாதீங்க ஐயா, அடுத்து கோவப்படுங்க ஐயா.
3: நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, நமக்கு மேல உள்ளவங்களை தான் பார்க்கணும், நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கவே கூடாது.
0: அதிநவீன
4: சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1164.

0: இணைப்பிலோரும் அடுத்த நேய வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கவர்புளங்கேரி உலை கனகராஜ் பேசுறேன்.
2: கனகராஜ் சார், ரெடி ஆயிட்டீங்களா?
0: டயலாக் கேட்டிங்களா ஐயா?
1: ஆ கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா. என்ன ஒரு சிரிப்பு!
1: நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களத்தான் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதான்பா காரணம்.
2: ஆசத்திட்டீங்க சார், சூப்பர் சார். அடுத்து அடுத்த உணர்ச்சி எழுதிட்டேன்.
1: நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களத்தான் ஒப்பிட்டு பார்க்கணும்.
0: கோபம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டா அப்படி ஆரம்பிச்சீங்க.
2: சொல்ல ஆரம்பிச்சீங்க சார். நீங்க நடிப்பீங்களா சார்?
0: வணக்கம். எங்க யார் பேசுறீங்க சொல்லிருங்க. சரிங்க ஐயா, சொல்லுங்க.
3: சந்தோஷமா இருக்கணும்னா மேல இருக்கவரை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், கீழே இருக்கவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. என்ன எல்லா மனசுதான் காரணம்.
0: அடுத்தால அழுதுகிட்டே
3: சந்தோஷமா இருக்கணும்னா மேல இருக்கவரை ஒப்பிட்டு பார்க்க
0: கோவப்பட்டுட்டு
3: மேல இருக்கு வரை ஒப்பிட்டு பார்க்க கீழே இருக்கு.

0: கண்ணன் சார் உங்க கோவத்தை பார்த்து நாங்க பயந்து
1: போனோம். சரிங்க, நன்றி நன்றி
2: நன்றி.
1: ஒரு மடுத்தனைய வணக்கம் வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், நீ ஒரு திரைப்பட பாடலை கேட்டு நம்ம நேயர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். யூத் திரைப்படத்திற்காக மணிஷ் சர்மாவின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: 10:49 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குண்டக்க மண்டக்க நேரலை.
1: அசத்தல் சுற்றுல வந்து நேர்கள் வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி
0: சுற்றுல வந்து கலக்க போறாங்க.
1: அழகா சொன்னீங்க, கலக்க சுற்றுல வந்து கலக்க போறாங்க. ஒரு தலைப்பு கொடுக்கப்படும், தலைப்பாகவே அவங்க மாறி பேசணும். என்ன தலைப்பு அப்படின்னா,

0: தலைப்பு கொடுப்பீங்கன்னு பார்த்தா சாங் போட்டு விட்டுட்டீங்களோ அப்படின்னு
1: மூங்கில்
0: யோசிச்சேன்.
1: மூங்கிலாகவே
0: மூங்கில் தான்
1: மாறி
0: நீங்க கொடுக்கற
1: பேசணும்.
0: தலைப்பு.
1: நம்முடைய நேர்கள் வந்து இணைப்புல வந்தாச்சு.
2: கலப்புக்கள்
1: முதல் நேயர், இந்த சுற்றினுடைய முதல் நேயர் யாரு அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தோவாளை மூங்கில் பேசுறேன் சார்.
0: தோவாளை மூங்கிலா? சொல்லுங்க. மூங்கில் பேசலாம்.
3: மூங்கில் நல்லா நீளமா வளருவோம் சார். என்ன கொண்டு என்ன பண்ணுவாங்க? புல்லாங்குழல்லாம் தயாரிக்கலாம் சார். என்ன கொண்டு
1: இசையாகிறீங்கல்ல?
3: என்ன சார்?
1: நல்ல இசைதெல்லாம் வருது புல்லாங்குழல்ல இருந்து.
3: புல்லாங்குழல் தயாரிப்பாங்க. அது போல பழைய காலத்துல என்ன செய்வாங்க? புட்டு வைப்பாங்க சார். அந்த குழா வச்சு சாரி மூங்கில் குழா புட்டுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார். அதுக்கப்புறம் பந்தல் போடு. இப்பதான் சாமியான பொங்கல் போடுவாங்க சார். அந்த காலத்துல நான் தான் சார் பந்தலுக்கு கம்பா நிற்பேன் சார். கம்பு என்ன கொண்டுதான் சார் பந்தல் போடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. மூங்கில் பண்ணுவாங்க. எல்லாமே மூங்கில் மூங்கில் மூங்கு பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன் சார். ஆனா புல்லாங்குழல் நான் சூப்பர் டாப்பா இருக்கும்.
1: சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சரிங்கம்மா, அடுத்து நிறைய மூங்கில்கள் வந்து வசையில வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வாய் கொடுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: பேசுங்க.
4: நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி
1: வளர்ந்தேன்.
4: எனக்கு இடைய வந்து இந்த பிராணிகளுக்கு எல்லாம் அஞ்சீரணமா இருந்ததுனாக்கி இந்த இடையோ அது சாப்பிட்டா அஞ்சீரணம் மருந்தாட்டும் உணவாட்டும்
1: பயன்படுத்தும்.
4: வளர்ந்த மாமரத்துல கொல்லாமரத்துல எல்லாம் கொல்லாம்பழம் மாம்பழம் எது பறிக்கணும்னாலும் என்ன உபயோகப்படுத்துவாங்க?
1: நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலமா? வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
5: வணக்கம். இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீன்றகமா தற்சமயம் சென்னிலிருந்து மூங்கிலா மாறி பேசுறீங்க.
1: சென்னையில இருந்து மூங்கிலா மாறிட்டீங்க.
5: அதாவது என்ன வச்சு அந்த காலங்கள்ல வீடு பல பல கலை பொருட்கள்லாம் செய்துட்டு இருந்தாங்க. பயன்பாடு மக்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அழை அழகிய கலை பொருட்கள் செய்யணுமானா என்னதான் என்ன வச்சுதான் முதன்மைப்படுத்துவாங்க? நான் இந்தியாவிலே மத்திய பிரதேசத்துல அதிகமான ஒரு வளர்ச்சியை தந்துட்டு இருக்கேன். அங்கதான் அதிகமா நான் அதாவது என்ன வச்சு எல்லாருக்குமே நல்ல பயன்பாடு இருக்கு. நான் வந்து

0: நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா டெய்லி தினசரி வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. உலகத்திலே அதிசயமான ஒரு தாவரத்துல நான் ஒரு ஆள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 3.5 அடி இருந்தா நாளைக்கு 4.5 அடி 5 அடியா மாறிடுவேன். நாளொரு மேனி பொழுதொரு வண்ண மாட்டி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு தாவரத்துல நான் ஒண்ணு. என்னுடைய சிறப்புகளை செல்லணுமான செஞ்சு போகலாம். பல நேர்கள் என முடிஞ்சலாம் மாறுறது தயாரா இருக்கிறதால
1: இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாமல் பண்டிகை கால நல்வாழ்த்துகள். நாகர்கோயில் மந்திரமூர்த்திங்கிற மூங்கில் பேசுறேன்.
2: பேசுங்க.
1: அதாவது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் பாருங்க. என்னது எல்லா மரங்களும் உழுத்து போகும், நான் உழுத்து போகவே மாட்டேன். அப்புறமா வந்து என்னுடைய நான் வந்து மூங்கில் அரிசி தரிக்கிறேன். அந்த மூங்கில் அரிசியை அந்த அதாவது மூங்கில் எங்களுக்கு இந்த புட்டு குழல்னு சொல்லுவாங்க, புட்டு அவிப்பாங்க பாருங்க. நம்ம நம்ம கன்னியாகுமரி வாரத்துல அந்த மூங்கில்ல தான் புட்டு குழல் செய்யறாங்க. அந்த புட்டு குழல்ல வந்து எங்க மூங்கில் அரிசியை மாவாக்கி அவரை புட்டாக்கி உணவாக்கி உட்கொள்கிறார் பாருங்க.
2: புட்டு புட்டு சாப்பிடலாம்.
1: புட்டு புட்டு சாப்பிடலாம். அப்புறம் வந்து நாங்க வந்து இளமையாக இருக்கும்போது, அதாவது தளிராக இருக்கும்போது, எங்கள் இலைகளை பறித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்த்து தலையில் தேய்த்துக் கொள்கிறார்கள். முடி கருகருகன வளரும் வளர்கின்றதாம், இளமாக வளர்கின்றதாம், முடி உதிர்வதும் தடுக்கப்படுகிறதாம். ஆமா, இப்படி மருத்துவ குணங்கள் எங்க கிட்ட நிறைய இருக்கிறது. அப்புறம் வந்து திருவிழாக்களுக்கு நாங்க முக்கியத்துவம் வைக்கிறோம். பந்தல் கட்டுறதுக்கு எங்களை தானே உபயோகிப்பாங்க. நாங்களும் தென்னை மரமும் சேர்ந்துதான் பந்தல் ஆகிறோம். அப்புறம் வந்து மூங்கில்ங்கிறது மூங்கில் காட்டுக்கு போறதே வந்து நாம வந்து அந்த அதாவது அந்த காட்டு பக்கத்துல வந்து நதி காட்டு நதி வந்து கொஞ்சம் பாய்ந்து ஓடுனா எங்களை வெட்டி மனிதர்கள் வந்து பாய் மரமாக்கி அக்கறைக்கு செல்கிறார்கள். ஆமா, எங்களுக்கு நிறைய மகத்துவம் இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம்.
2: நிறைய இணைப்புல வந்துட்டு இருக்காங்க.
1: அவர்களும் சொல்லட்டுமே.
2: சொல்லட்டும் சொல்லட்டும். நன்றி ஐயா.
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
2: இங்க யார் பேசுங்க?
3: வணக்கம் சார், நான் அரண்மனை கமலாசன் பேசுகிறேன்.
2: பேசுங்கோ.
3: பழங்காலத்துல வந்து நான் தான் முக்கியமானவன். வீடு கட்டுறதுக்கு என்னத்தான் எடுப்பாங்க? தோட்ட நீளமான தோட்ட மரங்கள்ல இருந்து பழங்களை பறிப்பதற்கு என்னை தோட்டையாக பயன்படுத்துவார்கள். உழவர்கள் வந்து உளத்துல உழவு மாடு கூட்டுறதுக்கு நகம் செய்யறதுக்கு என்னத்தான் எடுப்பாங்க? அப்புறம் வந்து கரண்ட் கம்பியில தொடாம இருக்கிறதுக்கு அதுக்கு என்னதான் பயன்படுத்துறாங்க? அப்புறம் புல்லாங்குழல் இந்த மாதிரி இசை கருவிகள் பயன்படுத்துவதற்கும் என்ன பயன்படுத்துறாங்க? உணவு தயாரிப்பதற்கு புட்டு போன்ற பொருட்கள் தயாரிப்பு புட்டு குழல்களுக்கு பயன்படுத்த முன்ன காலத்துல நான் வந்து ஒரு பெரிய முக்கியமான இடத்தை வகித்து வந்தேன். என்னை வந்து யாரும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்தேன். தற்போதுதான் மங்கியுள்ளேன். நன்றி.
2: நன்றி. நன்றி ஐயா. நன்றி.
3: நன்றி.

0: நேரம் இப்போது 10:58 நெருங்கியாச்சு. நம்ம குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியும் நிறைவு பகுதியை எட்டியாச்சு இல்லையா?
1: நேர்கள் வந்து இன்னைக்கு வந்து 3 சுற்றுகள்லயும் வந்து அழகா கலக்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: பேசி அசத்தி கலக்கிட்டாங்க இல்லையா? முதல் சுற்றுல ஆஹா அப்படின்னு அழகா பேசினாங்க. ரெண்டாவது சுற்றுல பாத்தீங்கன்னா அந்த டயலாக் வந்து 3 விதமான இமோஷன்ஸ்ல சொல்லி அவங்களுடைய நடிப்பாற்றல் எல்லாம் நம்ம கிட்ட வெளிக்காட்டினாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா கலக்கல் சுற்று, அதுல வந்து அவங்களுடைய படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்த
1: தலைப்பாகவே மாறி பேசுறது அப்படிங்கறது ஒரு பெரிய படைப்பாற்றல். நம்மளுடைய நேயர்கள் வந்து அழகா அங்க வந்து நிகழ்ச்சியில
0: ஹேண்டில் பண்ணி சூப்பரா கலக்கிட்டாங்க. சோ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி நிச்சயமா நேயர்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க இல்லையா? பங்கேற்ற நேயர்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க, கேட்டுட்டு இருந்தவங்களும் நல்லா ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம்.
1: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த எல்லா நேர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
0: உங்கள் அன்பு சகோதரி சுபாஷ் செல்வகுமார்,
1: வீசுகுமார். வணக்கம் நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்யா பிஷ்த் ஏஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: குஷியும் குதூகலமா உங்களை எப்பவுமே கூல வச்சிட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி FM 101. இது உங்க FM, உங்களுக்கான FM, உங்க கூடவே இருக்கிற ஒரே FM. நேரம் இப்போது 11:03. ஏக்ஸூர் கேட்கலாம்.

एक सुर केटो। எஃப்எம் 101 இன்றைய சுவாரஸ்யமான இந்த பயணத்தில் நேரம் இப்போது 11:09. நம்ம எஃப்எம் 101 இது ஒரு ஜாலியான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வியாழக்கிழமை தோறும் இந்த டைம் வந்தாச்சு அப்படின்னாலே இந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டு

என்று எல்லாருக்குமே மலரும் நினைவுகள் வர தொடங்கிடும். அதாவது அவரவர் கல்லூரி கால நினைவுகள் வந்துடும். ஏன்னா ஆரம்பமாகிற இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இது கல்லூரி மாணவர்களின் கலக்கல் கொண்டாட்டம்.

அந்த தலைப்பை போலவே இந்த ஒரு மணி நேரத்தையும் அரட்டை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பாடல், கவிதைகள், கேம்ஸ்னு ரொம்ப கலக்கலாக கொண்டு போய் செம கலாட்டா பண்ணுறதுக்காக இன்னைக்கு நேரலையில் நம்ம கூட இணைகிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவ மாணவிகள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்காக நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் எம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன் மற்றும் மு ஆஷா இவங்க ரெண்டு பேரும்

0: அறிவிப்பாளர்கள் எம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன் மற்றும் மு ஆஷா இவங்க ரெண்டு பேரும் கூட அங்க தான் காத்துட்டு இருக்காங்க. காலேஜ்க்குள்ள போலாமா? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சுபா மேம். வணக்கம் கேகே மக்களே. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை 11:02 ஒவ்வொரு வாரமும் ஒரு கல்லூரி, ஒவ்வொரு கல்லூரியும் புது புது திறமைகள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மறக்க முடியாத அனுபவங்கள். இதுதான் நம்ம குமரி எஃப்எம் 101 வழங்குற கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. அந்த பரிசையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நாகர்கோயில் எஸ்டி ஹிந்து காலேஜுக்கு. ஒரு ஓ போடலாமா? ஒரு காலேஜ், அதுல எண்ணற்ற மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்குள்ளான ஆயிரக்கணக்கான கனவுகள், ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் ஒளிஞ்சிருக்கிற ஏதோ ஒரு தனித்திறமை. ஆனா அந்த திறமையெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா அந்த வாய்ப்போட உங்களை தேடி, உங்க காலேஜ் தேடி இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். சோ ஸ்டூடண்ட்ஸ், ஆர் யூ ரெடி? சரி, இனி நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டோட நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்றீங்களா? பிரியா.
2: செல்வதர்ஷினி.
3: சந்தியா.
2: All right.

தாய் வழியில் கஞ்சினை போல் மாதவன் தூக்கின்றாகபடம் இட்டவன் அத்தனக்கு தாக்கரி தாகமெல்லாம் தீட்டு கொண்டான் தாலேயோ நாகபடம் இட்டவன் அத்தனக்கள் தாக்கரி தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாழே அவன் போக நிலை கூட ஒரு யோக நிலை போட்டிருக்கும் யார் அவனை தூங்கத்தாராரோ யார் அவனை தூங்கத்தாராரோ ஆய பாடி மாடிகள் தான் பாட்டிட்டு கத்தினை மாட்டினை தூங்கின்றான் தாரோ கண்ண

0: அருவிகள் விழுந்து அழகு சேர்க்கும், மரங்கள் மரங்கள் நிழலை தந்து காக்கும், மழை துளி பூமிக்கு உயிரை ஊட்டும். இயற்கை நம் வாழ்வின் மூச்சு, இனிமை தரும் அன்னையின் பேச்சு. நன்றி.
1: நம்மளுடைய இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது மாதிரி அழகான கவிதை வரிகள்ல சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். சரி, அடுத்ததா நம்மளுடைய தாய் மொழியை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் கேட்டலாம். வணக்கம், உங்க பேரு?
2: வணக்கம், என்னோட பேர் வந்து சத்யஜோதி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் அந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். நான் இப்ப தமிழின் பெருமை பற்றி பேசலாம்னு இருக்கேன். அகத்தியன் கண்ட மொழி, அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி. புதுக்கவிதை புனிந்த மொழி, பூ உலகில் வாழும் மொழி. பாக்கள் பல நிறைந்த மொழி, பரணி இலக்கியம் தோன்றிய மொழி. மூத்த மொழி, முத்தொள்ளாயிரம் எழுந்த மொழி.
1: அவங்க வந்து அழகா அப்படி பேசிட்டே இருக்காங்க. சரி, நம்ம அடுத்ததா ஒருத்தவங்க கிட்ட பாடுறதுக்கு கேட்டிருக்கோம், அவங்க கிட்டையும் பேசலாம். வணக்கம், அழகிய அழகு சாங் வாங்க.

0: கண்ணனை வந்து காலேஜுக்குள்ள வர வச்சிட்டாங்க, அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். அடுத்ததா இயற்கை பத்தி பேச வராங்க. உங்களுடைய பேர் சொல்றீங்களா?
1: என்னோட நேம் சக்தி.
0: சக்தி, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க?
1: நாங்க பிஏ செகண்ட் இயர். கவிதை. பசுமை போர்த்திய பூமி அழகு, பசுமை போர்த்திய பூமி அழகு, பார்க்கும் இடமெல்லாம் இயற்கை அழகு. காலை நேர கதிரவன் சிரிக்க, கானக பறவைகள் கீதம் இசைக்க, மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பும், மெல்லிய தென்றல் மனம் வருடும், ஆறுகள் ஓடி இசைப்பாடும்,

நன்மை பொறுத்திடும் பொறி.

0: ரொம்ப அழகா வந்து இந்த பாடல்கள் வந்து பாடியிருக்கீங்க. இந்த அழகே அழகே சாங் பாடினது உங்க யாரெல்லாம்னு சொல்லிட்டு உங்க பேர்லாம் சொல்லிருங்க.
1: காயத்ரி,
2: ரித்திகா,
1: யமுனா,
2: சுபி,
3: ஸ்ரீ சக்தி,
1: ராகினி,
3: ரவி.
0: ஓகே, எல்லாருமே சூப்பரா வந்து பாடியிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு வந்து எஸ்பி ஹிந்து கல்லூரியின் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சிரிக்கணும், சிந்திக்கணும், உங்களுக்கு திறமைய வெளிக்காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சூப்பரா வந்து கவிதைகள் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பெருசா வந்து இருக்கிறாங்க. பாக்குற எங்களுக்கே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாட புத்தகங்களையும் மதிப்பெண்களையும் பற்றியது கிடையாது, நம்மளை நாமளே கண்டுபிடிக்கிற டைம் இது அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிற மாணவர்களை வந்து நாங்க மீட் பண்ணிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒண்ணு சொல்றேன், என்ன அப்படின்னா, இங்கதான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்குது. ஸோ உங்க காலேஜ் லைஃப்ல படிக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய போட்டிகள்ல கலந்துக்கோங்க, புதிய திறமைகளை கத்துக்கிட்டே இருங்க, உங்க ஃபியூச்சருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்துதான் யாரு பேச போறீங்க, அவங்கள வந்து மீட் பண்ணிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: உங்க பேரு சொல்லுங்க.
4: அர்ச்சனா என்னுடைய நேம். நான் இயற்கை பத்தி பேச போறேன்.
0: இயற்கை பத்தி பேச போறீங்களா? சரி சொல்லுங்க.
4: சரி, அம்மாவை பத்தி பேச போறேன்.
0: ஓ, உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? சரி, கவிதைகள்லாம் நிறைய எழுதுவீங்களா?
4: ஆமா.
0: ஓ, அதுல வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மாவை பத்தி சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
4: அம்மா, அன்பு என்னும் கோவிலில் மூன்றெழுத்து மந்திரமாய்,

0: என் முகத்தில் காண முத்தங்கள் கொடுத்தவளை, நான் மண்ணில் திறக்க உன் உயிர் மூச்சை கொடுத்து உலகை காட்டிய உறவை, உன் பசியின்றி என்னை பார்த்த முதல் தேவதையை, உன் அழகை என் புன்னகையால் மறைத்தாயே, உன்னோடு நான் இருந்தேனே கருவறையில், என்னோடு நீயிருந்தாயே மன அறையில், இன்பத்தை தந்து துன்பத்தை மறைத்து என் இருளை அகற்றி உன் விடியலை எனக்கு பரிசாக தந்தாயே, உனக்கு 1000 கோடி முத்தங்கள் தந்தாலும் ஈடாகுமா.
1: ரொம்ப அருமையா, அந்த உலகத்திலேயே வந்து அம்மா தான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கவிதையை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க்யூ.
1: சரி, அடுத்ததா யாரு பேச போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: சுஜி பேரு, ஃபர்ஸ்ட் எம்ஏ கிளாஸ்ல இருந்து வரேன்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு.
0: இயற்கை பற்றிய ஒரு சின்ன கவிதை
1: சொல்லுங்க.
0: மலை சின்ன குயில் சிவந்து பார்த்த அழகை, என் சிந்தனையில் எட்டாத கனவை, சிறு மலையை கண்ட மயிலின் அழகை, தோகை விரித்து ஆடுவது நிஜமே, துளியில் நனைந்த தாமரை இடையே, சிதறி ஓடும் சிறிய நடையே, வானில் நிலவை கண்ட கற்களே, மின்மினியாய் வெளிச்சம் காணுமே, கருமேகம் கடிந்த மலையே, காணும் கண்களுக்கு விருந்தே, மனதின் ரணங்களை ஆற்றவே, மலலை மொழியில் பொழிந்திடு.
1: அருமையா அழகா வந்து இயற்கையை வந்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா வந்து எல்லாருமே வந்து கவிதையெல்லாம் எழுதுறதுல வந்து ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க நம்ம எஸ்டி ஹிந்து காலேஜிலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து ஒருத்தவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு சொல்லுங்க.
2: நான் சத்யஜோதி.
1: ஓகே, இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து அப்பாவை பத்தின ஒரு கவிதையை வச்சிருக்கேன்.
1: அப்பாவை ரொம்ப பிடிக்குமா, உங்களோட சூப்பர் ஹீரோவா?
2: ஆமா, என்னோட பேக் போன் கூட சொல்லலாம்.
1: ஓ, அதனால நீங்க வந்து பேச போறீங்க இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு கவிதை.
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: அப்பாவும் நானும் உறவுகளில் உண்மையான உறவு. இனி நான் விழும்போது விரல் கொடுத்து காப்பாற்றியவன் நீ, அவமானம் பல வந்தபோது ஆறுதல் சொன்ன ஆரோயின் நண்பன் நீ, நான் ஆனந்தத்தில் திளைத்த போது ஆற்று நீராய் ஆர்ப்பரித்த ஆவாரம் பூ நீ, நான் தலைக்க போது கண்ணீர் துடைத்த கைக்குட்டை நீ, நான் காயப்பட்டு வந்த போது கழிந்து போட்டு காயமாற்றிய கரங்கை விளக்கம் நீ.
1: ரொம்ப அழகா உங்களுடைய அப்பாவுக்காக வேண்டி கவிதை சொல்லிருக்கீங்க, பாராட்டுக்கள்.
2: நன்றி.
1: பள்ளி பருவம் நமக்கு குழந்தை பருவத்தை தருது, கல்லூரி பருவமோ நமக்கு நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத கதைகளை தருது. தொடர்ந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசலாம். என்னங்க கவிதை பேச்சு அப்படின்னு போயிட்டே இருக்கு, ஒரு பாட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட வராங்க. உங்க பேர் சொல்றீங்களா? வரிசையா
3: பிரியா.
1: நன்றி.
3: பிரியத
1: சுந்தரி. சரி, என்ன பாட்டுங்க பாட போங்க?
3: ஆலப்போல்
1: ஆலப்போல் பேச போல். சரி, பாடலாமா?
3: பாடலாம்.

அவங்க திறமைகளையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக், பிரேக்குக்கு பிறகு நிறைய கலாட்டாவோட சந்திக்கலாம். இது குமரி பப்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

0: சித் ஸ்ரீராம் நிரஞ்சனா ரமணன் குரல்களில், மோகன்ராஜனின் வரிகளில், திபு நினோன் தோமஸ் இசையில் நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் கனா திரைப்படத்தில் இருந்து.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, NFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111 1964.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பதினோரு மணி 30 நிமிடம் ஆயிட்டு நேர்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்க ஃபேவரேட் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷவாணி நாகர்கோவில். கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சு கேட்டு ரசிச்சுட்டே இருந்தோம் இல்லையா? கல்லூரியில இருந்து குழந்தைங்க நல்லபடியா பேசிட்டு இருந்தாங்க, ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, பாடல்கள் பாடினாங்க, கவிதைகள் சொன்னாங்க. சோ மீண்டும் அந்த கலாட்டாவை நாம இப்ப தொடரலாமா? கல்லூரிக்குள்ள போலாமா நேர்லே? வணக்கம்,
2: தொடர்ந்து வரும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு மாணவிகளின் கலகலப்பான பேச்சுகளோடும் இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்டோடையும் நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். இப்ப நம்ம கூட அவங்க லைஃப் ஸ்டோரியே ஒரு கதையா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் கேட்டலாம். வணக்கம், உங்க பேரு?
3: ரதீஷ். என் பேர்
2: ரதீஷ். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு விஷயம் வந்து என் லைஃப்ல நடந்தது சொல்ல போறேன். அது லைஃப்ல நடந்ததுன்னு இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து என் ஸ்கூல் ஆனுவல் டே ஸ்டேஜ்ல எப்படியாவது ஒரு பிரைஸ் வாங்கிடணுங்கிறது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனாலேயே எல்லா காம்படிஷன்லயும் சேர்ந்துட்டு இருப்பேன். மோஸ்டா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனாலும் போய் சேர்ந்துட்டு ஏதாவது ஒரு பிரைஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்கல. எல்லா காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வீட்டுல போய் அழுகிறது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஒரு வாட்டி எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல டான்ஸ்ல வந்து 3rd பிரைஸ் கிடைக்கும். அதுதான் என் லைஃப்லயே நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனாலே நம்ம கெட்டு அப்படின்னு தோணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே எதுவுமே கிடைக்காம தலையில அடி வாங்கி இல்ல இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சேர்ந்துருந்தேன். அப்படி சேர சேரதான் எனக்கு எல்லா காம்படிஷன் மேலேயும் சேர்றதே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு போல்ட்னஸா இருக்கு, பேசுறதா இருக்கு எல்லாமே. ஸோ இன்னைக்கு செமினார் எடுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ எல்லா காம்படிஷன்லையும் ஜாயின் பண்ணணும் ஒரு மோட்டிவேஷன் அந்த புஷ் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஒவ்வொரு தோல்வி அல்லது நிஜம் அல்ல நிரல் சொல்லிட்டு அதே மாதிரி எதுவுமே வெற்றி தோல்வி அப்படின்றது உண்மை கிடையாது. சோ நேத்தைய விட இன்னைக்கு நம்ம பெட்டரா இருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் லைஃப் முக்கியமான விஷயம். அதை எப்பவுமே இது பண்றேங்க. நன்றி.
2: ரொம்ப அழகா அட்டகாசமா உங்களோட லைஃப் ஸ்டோரி, அதாவது மோட்டிவேஷனலா வந்து பேசிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
2: சரி, இன்னைக்கு அடுத்தா வந்து பேச போற ஸ்டூடெண்ட் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
4: சங்கீதா.
2: சங்கீதா, ரொம்ப புன்னகையோட பேச போறீங்க, சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க?
4: அப்துல் கலாம்
2: சொல்லுங்க.
4: இந்தியா பிரிவுகளை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி சின்னதாக பேச்சு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931 ஆண்டு அக்டோபர் 15 தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தின் ஒரு ஏழ்மையாக வறுமையாக வாழ்ந்தவர். அவர் சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தன்னுடைய குடும்பத்திற்கு உதவினார். இந்தியா இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்: வறுமை என்பது நம் கனவுகளுக்கு தடை அல்ல, யார் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். கலாம் அவர்கள் திருச்சியில் இயற்பியல் படிப்பெடுத்து படித்தார். அதன் பிறகு இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை விஞ்ஞானியாக பணியாற்றி இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய பங்காற்றினார். இதனால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டார். 2002 ஆண்டு இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அப்போதும் அவருடைய வாழ்க்கை மிக எளிமையாக இருந்தது. அவர் மாணவர்களுக்கு எப்போதும் பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று வலியுறுத்துவார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள்: கனவு காணுங்கள், கடுமையாக உழையுங்கள், எளிமையாக வாழுங்கள் என்றுதான். 2015 ஆண்டு ஜூலை 27 தேதி காலமானார். என் அன்பு நண்பர்களே, அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியர், எழுத்தாளர், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். நம்முடைய இன்றைய கனவுகள் தான் நாளைய வெற்றிக்கு அடையாளம் என்று கூறி என்னுடைய கல்லூரி சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப அழகா அருமையா வந்து வந்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? சரி, அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க?

0: ஒழிப்பு பத்தி பேசுறேன்.
1: போதை ஒழிப்பு பத்தி பேச போறீங்களா? சரி சொல்லுங்க.
0: அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நான் போதை ஒழிப்பை பற்றி பேச வந்திருக்கேன். பேசுறது கேட்டு தூங்கிடாதீங்க, ஏன்னா நான் பேசுறது போதை ஒழிப்பு தூக்க மாத்திரம் இல்ல. நண்பர்களே, போதை பொருள் பழக்கம் வாழ்க்கையும் குடும்பத்தையும் பாதிக்கலாம். போதை பொருளுக்கு அடிமையாகாதீங்க, உங்க திறமைக்கு அடிமையாகுங்கள். போதை வேண்டாம், சாதனை வேண்டும். போதை ஒழிப்போம், வாழ்க்கையை ரசிப்போம். யாராவது வந்து உனக்கு தைரியம் இருந்தா இதை செய்யன்னு சொன்னா தைரியமா சொல்லுங்க. எனக்கு தைரியம் இருக்கு, அதனால்தான் உன் தவறான பழக்கத்துக்கு நோ சொல்றேன். நண்பர்களே, உண்மையான தைரியம் என்பது தவறான பழக்கத்தை முயற்சி செய்வதில்லை, அதை மறுப்பதில் தான் இருக்கிறது. போதை பழக்கத்தில் சிக்கியவர்களை கேலி செய்யாதீங்க, அவர்களுக்கு ஆதரவாக இருந்து தேவைப்பட்டால் மருத்துவ உதவி பெற ஊக்குவீங்க. கடைசியாக ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம், நம்முடைய திறமையால் சாதிப்போம். நன்றி.
1: சரி, உங்க பேரு சொல்ல மறந்துட்டீங்களே, உங்க பேர் சொல்லுங்க.
0: மீனு.
1: மீனு, ரொம்ப அழகா சூப்பரா வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரொம்ப அழகா பேசுனீங்க, பாராட்டுக்கு. சரி, அடுத்து என்ன பேச போறீங்க?
0: இயற்கையை பத்தி.
1: இயற்கையை பத்தி கவிதை சொல்ல போறீங்களா? உங்க பேர் சொல்லிருங்க.
0: என் பேரு சுஜிதா. அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு இயற்கை பாதுகாப்பு. இயற்கை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். மரங்கள், நீர், காற்று ஆகியவை நம் வாழ்வின் ஆதாரங்கள். ஆனால் இன்று பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மரங்களை வெட்டுவதால் இயற்கை பாதிக்கப்படுகிறது. எனவே நாம் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம், மழை நீரை சேமிப்போம், நீர் ஆதாரத்தின் வளத்தை பெருக்குவோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. இயற்கையை நேசிப்போம், எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான உலகத்தை பரிசளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: சூப்பர். சரி, சூப்பரா கவிதை, ஸ்பீச், பாட்டு அப்படின்னு கொடுத்து அட்டகாசமா பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில ஒரு செக்மெண்ட் போலாமா? செக்மெண்ட் பேர் என்னதுன்னா நோ பாஸ் ஜஸ்ட் டாக்.

0: அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுப்போம். அந்த பேராகிராஃபை எவ்வளவு ஸ்பீடா அதே நேரத்துல தெளிவா படிச்சு காட்டுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ரெடி?
1: ரெடி,
0: ஓகே, ரெடியா?
2: ரெடி. Sea cells, sea shell, by the seashore, the cells, sea cells are surely sea cells. So if she sells cells on the seashore, I'm sure she sells seashore cells.
0: Super, I want to read it. I'm going to give you a big clap. Who will read it? Where are you? Girls, where are you? Where are you? Boys, where are you? Boys, where are you? Boys, where are you? Boys, where are you? Read it? Girls, where? ஓகே, நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உங்க பேரு?
3: காயத்ரி. ஓகே. சீ செல்ஸ், சீ செல்ஸ் பை த சீ ஷோர், த செல்ஸ் சீ செல்ஸ் ஆர் ஷுவர்லி சீ செல்ஸ். ஸோ இஃப் ஷீ செல்ஸ் செல்ஸ் ஆன் த சீ ஷோர், ஐம் ஷுவர் ஷீ செல்ஸ் சீ ஷோர் செல்ஸ்.
0: ஓகே, ரெண்டு பேருமே சூப்பரா வந்து ரீட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா ஒரு பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஒரு குரூப்பே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பாட சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நேம் எல்லாம் கேட்டுடலாம். எந்த டிபார்ட்மெண்ட், நீங்க என்ன படிக்கிறீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சந்தனலட்சுமி, நான் முதுகலை தமிழ் படிச்சிருக்கேன்.
0: எல்லாருமே முதுகலை தமிழ் தானா? ஓகே, அப்போ எல்லாருடைய நேம் மட்டும் சொல்லுங்க.
4: சுமதி,
5: ஆர்த்தி,
6: ரோஸ்மி,
7: அபிஷா.
0: சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போறீங்க? ஓகே.
8: கொஞ்சமதனால் தள்ளி நடப்பேன், ஒரு சொல் சொல்லடி.

0: அடிபொலியான ஒரு சாங் நிகழ்ச்சி எல்லாம். அடுத்ததா கடி ஜோக் சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்றீங்களா?
1: என் நேம் வந்து ரக்ஷிகா.
0: ரக்ஷிகா, எந்த எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க படிப்பீங்க?
1: பிகாம். கடி
0: சொல்றீங்களா?
1: ஒரு பச்சை கலர் கார்ல ஒருத்தன் பச்சை கலர் சட்டை போட்டு ஒரு பச்சை கலர் கதவு தட்டினா.
0: ஏன் தட்டினா?
1: ஏன்னா அந்த கதவு அந்த வீட்டுக்கு ஹானிங் பெல் இல்லாதனால வந்து கதவு தட்டினா.
0: ரொம்ப அழகா கடிச்சிங்க.
1: அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பேக்கரிக்கு போய் ஒரு கேக் ஆர்டர் பண்ணான். அப்போ அந்த கேக் ஆர்டர் பண்ண அந்த பேக்கரி ஓனர் வந்து சொன்னாங்க, உன் பாஸ்போர்ட்டை கொடுன்னு. ஏன் கேட்டாங்க பாஸ்போர்ட்டை? ஏன்னா அவன் வந்து பிளெயின் கேக் ஆர்டர் பண்ணா. அப்புறம் வந்து ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இட்லிய தூக்கி தலையில வச்சுக்கிட்டாங்க. ஏன் ஏன் ஏன்னா அவங்க வந்து இட்லி குண்டு மல்லிய வந்து தலையில வச்சுக்கிட்டாங்க.
0: ஐயையோ, ரொம்ப அழகா அருமையா கடிச்சிட்டாங்க.
1: அப்புறம் வந்து ஒருத்த வந்து எப்பவுமே கிச்சனை போய் எத்தி பாத்துக்கிட்டே இருந்தா. ஏன் ஏன்னா டாக்டர் வந்து அவங்க கிட்ட சுகரை வந்து அடிக்கடி செக் பண்ண சொன்னாங்க.
0: ஓ,
1: அப்புறம் வந்து கொசு வந்து நம்ம வீட்டுக்கு வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும்?
2: இல்ல இல்ல, நம்ம வீட்டுல வந்து டூலெட் அப்படின்னு போர்டு சொன்னா வீட்டுல யாரும் இல்லன்னு திரும்பி போயிரும்.
1: இல்ல இல்ல, அது தப்பு. நம்ம வந்து அதுக்கு நம்ம அட்ரஸ் கொடுக்காம இருந்தா அது நம்ம வீட்டுக்கு வராது.
2: நீங்க இப்படி யோசிக்கிறீங்களா? ரொம்ப அழகா அருமையா வந்து சொல்லிருக்கீங்க. சரி, ஒருத்தர் வந்து நான் ஒரு கடிதம் சொல்றேன், நீங்க சொல்றீங்களான்னு. சரியா, ஒருத்தர் வந்து டாக்டரை பார்க்க போயிருக்காரு. ஸோ அவங்கள பார்த்துட்டு வந்த உடனே வீட்டுக்கு போன உடனே அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து மாத்திரை வந்து சாப்பிட்டாராம்.
1: ஏன்னா அது வந்து என்ன மாத்திரை?
2: மாத்திரை இல்லை, அது ஆக்சுவலாக டானிக். அந்த மாதிரி மாத்திரை டானிக் எல்லாமே ரூம் க்ளோஸ் பண்ணி பண்ணாராம்.
1: தெரியல,
2: அரை மூடி குடிக்க சொன்னாங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களே, எல்லாருக்கும் கிளாப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சூப்பரா கலக்கலாம் வந்து எஸ்டி ஹிந்து காலேஜ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முகத்துல எல்லாம் வந்து ரொம்ப அழகா புன்னகை இருக்குது. இங்க வந்து பாய்ஸ் வந்து நாங்க எதுக்குமே செலக்டவங்க கிடையாது. நாங்களும் பாட்டு பாடுவோம், எங்களோட டேலண்ட் நாங்க வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பஸ் அவங்களோட பேர்லாம் கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: பேரு சொல்லிருங்க.
3: மகேஷ்.
4: பிரவீன்குமார். ஜெயந்த்குமார். ரதீஷ். நிவின்குமார்.
2: என்ன படிக்கிறீங்க எல்லாரும்?
3: எம்ஏ தமிழ் செகண்ட் இயர்.
2: ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன சாங் பாடலாம் அப்படினு ரெடியா இருக்கீங்க? ஓ ஓகே, பாடுங்க.
5: ராதா உள்ள ராதா அடி போலா, ராதா உள்ள ராதா அடி போலா.
6: போட்டு விளக்கேத்தியாச்சு உன் மானே உன்ன தேடி,
5: ராசாசி உன்ன காணாதனின் காட்டாடி போலாடு. கண்ணை கொரு வண்ண கிளி காடு கொரு காண குழி நின்று கொரு வண்டி கொடி நீராம்மா. கண்ணை கொரு வண்ண கிளி காடு கொரு காண குழி நின்று கொரு வண்டி கொடி நீராம்மா. தத்தவனும் தங்கத்திலே
7: ஒன்னு தாராதின் போராட்டு ஒளிதா.

கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் தான் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில ஒரு மினி பிரேக் கொடுக்கலாம். இது குமரி பன்மலையுடன் கல்லூரி

0: ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் குரல்களில் விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் நாம் கேட்டு ரசித்தது ரெட்ரோ திரைப்பட பாடல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர்களுக்கு 70% ஆஃபர். மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECMI, எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட்,
2: பேலஸ் ரோட், தக்கலை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: 11:50 ஆயிட்டு நேர்களே, எஃப்எம் 101 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நாம திரும்பவும் கல்லூரிக்குள்ள போலாமா? வணக்கம்.
1: படிப்பில் உயருங்கள், பண்பில் உயருங்கள், திறமையில் உயருங்கள், உங்கள் பெற்றோரும் ஆசிரியர்களும் பெருமைப்படும் மனிதர்களாக உயருங்கள். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில வந்து கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு நம்ம இருக்கிற கல்லூரி வந்து எஸ்டி ஹிந்து கல்லூரியில்தான் நாம இன்னைக்கு இருந்திருக்கிறோம். சோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க?
2: என்னோட பேர் காயத்ரி, நான் இளங்கலை தமிழ் 3வது படிக்கிறேன். நான் ஒரு கவிதை சொல்றேன்.
1: ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை, நான் எழுதின ஒரு கவிதை வாசிக்கிறேன்.
1: ஓகே சொல்லுங்க.
2: சிந்திக்க மறந்த சில நிமிடங்கள், சிவப்பு விளக்கு எரிவதை சிறிதும் மதிக்காமல் சிட்டாய் பறந்தபோது நினைக்கவில்லை. சிவப்பு விளக்கு எரிவதை சிறிதும் மதிக்காமல் சிட்டாய் பறந்தபோது நினைக்கவில்லை. முந்தி சென்றவனை முந்தி சென்ற சந்தோஷம் நிலைக்கவில்லை. முந்தி சென்றவனை முந்தி சென்ற சந்தோஷம் நிலைக்கவில்லை. அதிவேகத்தில் செல்போனில் அரட்டை அடித்த போது தோன்றவில்லை. அதிவேகத்தில் செல்போனில் அரட்டை அடித்த போது தோன்றவில்லை. தலைக்கவசம் உயிர்கவசம், அதை மறக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை. தலைக்கவசம் உயிர்கவசம், அதை மறக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை. சிந்திக்க மறந்த சில நிமிடங்கள் சிந்தைக்குள் ஓடுகிறது, அவசர சிகிச்சை தேவையில் அனாதையாய்த்தார். சிந்திக்க மறந்த சில நிமிடங்கள் சிந்தைக்குள் ஓடுகிறது, அவசர சிகிச்சை
3: நாட்களில் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தோம். இருவரும் பிரிந்தோம், உண்மையில் அன்பு அதிகரித்தது. ஆலோசனையை அள்ளி தெளிக்கும் அண்ணாவாக மட்டும் நீ அழ, பல நேரங்களில் தாங்கி பிடிக்கும் சாயாகவும் நீ இருக்கிறாய். மனம் கலங்கும் போது அதை

0: மறக்கும் அழகு ஆறுதல் சொல்லும் தந்தையாக நீ இருக்கிறாய். வம்புக்கு என்னை அளவைத்த நீதானே, என் அழுகையை கண்டதும் துடித்து போகிறாய். என் மௌனத்தின் ரகசிய பெட்டி நீ, என் குறும்பி நிரந்தர கூட்டாளியும் நீ. ஆயிர அன்புகள் அன்பு காத்து இருந்தாலும் என் அண்ணனின் அன்புக்கு ஈடு வேறு ஏதும் இல்லை.
1: அண்ணனின் அன்புக்கு வேறு ஏதும் ஈடு வந்து வேறு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்பை பத்தி அழகா கவிதையை சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி, அடுத்ததா லாஸ்ட் நாங்க வந்து ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு குரூப்பே கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போயிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பிரியா.
1: பிரியா, உங்க பேரு?
2: சுந்தரி.
3: சந்தியா.
4: பிரியதர்.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போறீங்க?
2: நான் எரிக்கிற மேலே.
1: ஓகே, பாடு.

0: சரி, அடுத்ததா ஒரு கவிதை சொல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: சந்தனலட்சுமி என் பேர். நான் முதுகலை தமிழ் படிக்கிறேன். இப்போ இன்றைய சமுதாயத்துல வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க கல்வி நிறைய பயின்றிருந்தாலுமே பெரும்பாலான வீடுகள்ல ரொம்பவே அடிமைத்தனம் கொண்டுதான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப எல்லாத்துலயுமே முன்னேறிடல. மாணிக் வரிகள் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து பெண் உலகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்றும் கூட நேர்ந்து விடுகிறார்கள் பல வீடுகளுக்கு பெண்களை. அவள் தொலைதூர இடங்களை கண்டு கழித்தாள் தொலைக்காட்சியில் மட்டும். அடுப்பங்கரை புகையின் சுதந்திரம் ஊதிய ஊதுகுழலுக்கு கிடைக்காமல் தான் இருக்கிறது. சில பெண் தேவதைகளுக்கு விருப்பத்துடன் ஏற்கப்பட்ட விலங்குதான் வீடு. பிறர் உலகத்திற்காக உழைத்து அதிலேயே உழவி அவளுக்கான உலகத்தை உருவாக்காமலேயே உறங்கி விடுகிறாள். இன்றும் பெண்களுடைய நிலை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்.
0: அதாவது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு வந்து முன்னாடி காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லா துறைகள்லயுமே பெண்கள் வந்து சாதிச்சுட்டே வராங்க. அந்த மாதிரியான ஒரு கவிதை வந்து அழகா கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு சூப்பர் பாடல் பாட போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரிஷிகா. பிரியா.

0: ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷனும் கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷலான வைப் கொடுத்துச்சு. உங்க எல்லாருக்குமே குமரி எஃப்எம் 101 சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மோ ஆஷா
1: ரஜினி கண்ணன் மீண்டும்

0: ரிப்பீட் குமரி எஃப்எம் 101 ரிப்பீட்.
1: நேர்களை கடந்த ஒரு மணி நேரமாக ஒரு கலகலப்பான பயணம் போயிட்டு வந்தோம். தென் திருவிதாங்கூர் கல்லூரி மாணவ மாணவிகளின் உற்சாகம், திறமைகள், சிரிப்புகள் சந்தோஷமாக கலக்கலாம் நிறைவு பெற்றது நம்ம கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த அத்தனை நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
1: திசையெங்கும் இசை பாடும் குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க நேர்களை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 12 மணி. நம்ம எஃப்எம் 101ல இன்னைக்கு நமக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த டைம்ல வரப்போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக
4: டிஜி மார்ட்டின் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. வரலாறு காணாத மெகா ஆஃபர். ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர் கலெக்ஷன்களுக்கு 70% ஆஃபர். மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECEMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜி மார்ட் அப்ளைன்சஸ் மற்றும் பர்னிச்சர்,
5: ஸ்டேடியம் எதிரில் மற்றும் ஓட்ட டேங்க் ரோட் நாகர்கோவில்.
1: நேர்களை இன்று நண்பகல் 12:10 மனம் நினையும் மதுர மழை, இது தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் குறித்த செய்தி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே மகளிருக்கான நேரலை நிகழ்ச்சி, வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள் எனும் தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. 1:55 திரைசை. பிற்பகல் 2:15 ஏவுகணை நாயகனின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ராமன்புதூர் உளவியலாளர் கனகா பிரதாப் அவர்கள். 2:30 திரைசை கேட்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் சந்திப்போம் சிந்திப்போம். மருந்தில்லா மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் எலக்ட்ரோபதி மருத்துவர் AM அரசு அவர்கள். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 சர்வதேச கிராமப்புற பெண்கள் தின உரை வழங்குகிறார் தொழில் முனைவோர் நெட்டாங்கோடு சாந்தி அவர்கள். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம், இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசைச்சரம். மாலை 5:30 ஒழுகினசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் ஆரல் வாய்மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 6:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் இயற்கை வழி வேளாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள். மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து வேளாண் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இரவு 9:15 திரைசை. 9:30 நாடகமலர் நம்பிக்கை சிறகு நாடகம் எழுதியவர் மதுரை முரளி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டாச்சுங்க. நிகழ்ச்சிகளையும் தவறாமல் மிஸ் பண்ணாமல் கேட்டு ரசிங்க. அதுக்கு நீங்க உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ப்ரோக்ராமையும் மிஸ் பண்ணாம எனி வேர் எனி டைம் நீங்க FM 101 கேட்டுட்டே இருக்கலாம். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது நியூஸ் இன் இங்கிலீஷ்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: 12:10 நீங்க இணைஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க உங்க ஃபேவரட் குமரி FM 101. இது உங்க FM, உங்களுக்கான FM. கேளுங்க, அப்புறம் கேட்டுட்டே இருப்பீங்க.

மதிய நேரத்து மதுர கானமாய் நம்ம மனங்களை எல்லாம் நனைக்க ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவை.

அறிமுகமாகும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மதுரமழையின் முதல் துளியாய் நம் மனதை நினைக்க வரும் பாடல் புதுமை பெண் படத்திலிருந்து வருதுங்க. இது 1984 வருஷம் வெளிவந்த படம். 80களில் வெளிவந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையிசை உலகில் ஒரு தனி இடத்தை பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. இனிமையான மெட்டுகளும் மனதை வருடும் குரல்களும் காலத்தையும் கடந்து நம்ம மனங்களையும் நினைவுகளையும் அழகாக பதிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. கேஜே ஏசுதாஸ் உமாரமணன் இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவினை செயல் வரும் இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு வைரமுத்து. காதல் என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல, அது சில நேரங்களில் இசையாகவும் மலர்கிறது.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: பன்னிரண்டு மணி 17 நிமிடத்தில் நேர்கள் இணைத்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இது மனம் நினையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில நாம கேட்க இருக்கிற அடுத்த பாடல் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது எப்பவுமே அழகுதான் இல்லையா? பருவ வயசுல அல்லது கல்யாணத்திற்கு முன்னாடி வரக்கூடிய காதல் ஒரு இன்பம் அப்படின்னா, முன்ன பின்ன தெரியாத இரண்டு உள்ளங்கள் கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்து அதுக்கு அப்புறமுமா வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா இணைஞ்சு வாழ்ற அந்த காதல் எத்தனை இனிமையானது, எத்தனை புனிதமானது. கட்டிய மனைவியை தாயின் தாயா மதிச்சு அன்பை பொழிகிற ஒரு கணவனும் அவன் மேல் தீராத காதல் கொண்ட அவனது மனைவியும் இணைந்து பாடும் பாடலாக இப்படத்துல வருது. 1984 வெளிவந்த கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து புலிமை பித்தனின் அற்புதமான வரிகளுக்கு இளையராஜாவின் இசை எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
3: இன்று மாலை 5:30
4: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
5: ஆரல்வாய் மொழி
4: அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
6: பழைய பாடல்கள் அப்படிங்கிறது காலத்தின் நினைவு, ஒரு தலைமுறையின் உணர்வு. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத 80களின் பாடல்களால் நம் மனங்களை எல்லாம் நனைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பன்னிரண்டு மணி 23 நிமிடத்தில் காதல் மட்டும் கூடாதுன்னு சொன்னா பூமியே இங்க சுத்தாது அப்படின்னு காதலின் அருமை பெருமைகளை வேறொரு கோணத்துல பட்டியல் போடுற இனிமையான பாடல் தான் கேட்க போறோம். 1985 வெளிவந்த இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வர இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு வைரமுத்து, இசை இளையராஜா. பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101 மனம் நினையும் மதுரமழை இது தேரல் சுவையல் சாரலிசை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறோம். இனிமையான 80களில் வெளிவந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம தோழிகளுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துடலாம். தோழிகளே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க இன்று பிற்பகல் 1:10 நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில வந்து பேச போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுலாமா? வைரமுத்து வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்க இருக்கும் பாடல் கே.ஜே. ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. தாயாய் சேயாய் உருகி ஒரு கட்டத்துல அதையும் தாண்டி தேரில் வந்து தெய்வமாய் தெய்வ பந்தமாய் கொண்டாடி கழிக்கும் காதல் இது. பாடல் கேட்கலாம், உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து.

12:35 ஆயிட்டிருக்கு நேர்களே. 1980களில் வெளிவந்த இனிமையான தமிழ் திரைப்பட பாடல்கள் நம்மளை அப்படியே நம்ம மனசையெல்லாம் நனைய வச்சு நெகிழ வச்சுட்டே இருக்கு. அடுத்த பாடல் கேட்கலாம். அதற்கு முன்பாக நேர்களுக்கு ஒரு சின்ன நினைவு ஊட்டல். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளின் உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. ஆயிரத்து 1980களில் வெளிவந்த இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காதல் பாடல்களாக நம்ம இப்போ கேட்டுட்டே இருந்தோம் இல்லையா. ஆனால் காதல் பாடல்கள் மட்டுமல்ல, குடும்ப உறவுகளையும் போற்றும் பாடல்கள் தமிழ் திரை இசையில் எல்லா காலகட்டத்திலையுமே வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 1980களில் வந்த பாடல்கள் இன்னும் கருத்தாளமிக்கதா அப்படியே நம்ம மனசுக்குள்ள

போய் உட்காந்துடும். அன்பும் பாசமும் பந்தமும் தான் நம்ம வாழ்க்கையோட, ஏன் இந்த உலகத்துக்கே அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பை பற்றிய பாடல்லாம் இப்போ கேட்க போகிறோம். கூடவே வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களும் கருத்துக்களும் ஒரு அண்ணன் தன்னுடைய தம்பிகளுக்கு அறிவுரை சொல்றது போல வரக்கூடிய பாடல் இது. படிக்காதவன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது பாடல். வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: கடந்த அரை மணி நேரமா நம்ம மனசே இல்லாம 1980களில் வெளிவந்த இனிமையான பாடல்களால் நனைத்து நிறைவு பெறும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்து மீண்டும் இறைவன் தரும் இன்னொரு இனிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் குறிவிட பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, கேட்டு ரசிச்சிட்டே இருங்க. இது உங்கள் ஃபேவரட் குமரி எஃப்எம் 101. இது உங்கள் எஃப்எம், உங்களுக்கான எஃப்எம், உங்கள் கூடவே இருக்கிற ஒரே எஃப்எம். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா்.

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014 ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமானத் துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா

0: கட்டுமானத்துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமானத்துறையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர், 30 மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிக்கில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24 தொடங்கி அடுத்த மாதம் 1 வரை நடைபெறவுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் டிராப்ரான் கிளிபைன்சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து சொன்ன
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:00.

0: 51 நிமிடம். இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம். குழந்தைகளின் உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியரும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவருமான எம் கோபால் அவர்கள்.
2: உடல் பருமன் என்பது நகர்ப்புற குழந்தையிடம் மட்டும் காணப்படும் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது கிராமப்புற பள்ளி குழந்தைகளிடம் அதிகரித்து வருகிறது. உடல் பருமன் என்பது வெறும் தோற்றம் தொடர்பான பிரச்சனை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதில் முக்கியமானது பெண் குழந்தைகளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த குழந்தைக்கு உடல் பருமன் சரியாக இருக்கிறதா என்று அறிவதற்கு நாம் பாடி மாஸ் இண்டெக்ஸை கணக்கெடுத்து அதற்கான ஒரு கிராஃபில் நாம் செலுத்தினால் இத்தகைய குழந்தைகளுக்கு ஓவர்வெயிட் அல்லது ஒபிசிட்டி இருக்கா என்று கண்டறிய முடியும். குழந்தைகளின் உடல் பருமன் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணங்கள் உடல் பயிற்சியிலே ஈடுபடுவதில்லை, வெளியில் சென்று விளையாடுவதும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதும் குறைந்து வருகிறது. வெளியில் சென்று விளையாடி வியர்வை சிந்துவதற்கு குழந்தைகள் விருப்பப்படுவதில்லை. இரண்டாவது, இப்பொழுது நாம் காண்பது துரித உணவு மற்றும் அதிக கலோரி உணவுகள். அந்த உணவு எதிர்காலத்தில் அவர்களின் உடல்நலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். மூன்றாவதாக, அதிக ஸ்கிரீன் டைம் மற்றும் கேமிங். இக்காலத்தின் குழந்தைகள் 4 முதல் 6 மணிக்கூர் ஒரு நாளில் மொபைல் போன் மற்றும் டெலிவிஷன் கேமிங்கில் ஈடுபடுகின்றன. இந்த நேரத்தில் உடல் செயல்பாடு குறைவதுடன் தின்பண்டங்கள் மற்றும் அதிக கலோரி உணவுகளை இடையிடையே சாப்பிடுவதனால் இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறது. நான்காவது, பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறைவாக உட்கொள்வது. பல குழந்தைகள் தினசரி போதுமான அளவு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவதில்லை, ஆனால் இது சரியான செயல் இல்லை. இது குழந்தையை மேலும் பாதித்து குழந்தையின் உடல் பருமனை அதிகரிக்கிறது. குழந்தைகளின் உடல் எடை குறைப்பது எளிதான காரியம் அல்ல. எனவே குழந்தை வளர்ந்து வரும் காலத்தில் உயரம் மற்றும் எடை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்கு க்ரோத் சார்ட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த க்ரோத் சார்ட் இன்டர்நெட்டில் எடுத்துக் கொள்ளலாம். குழந்தையின் வளர்ச்சி வளைவில், அதாவது க்ரோத் சார்ட்டில், திடீர் என ஒரு மாற்றம் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும். குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக உணவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைக்கு அநேக பெற்றோர் வற்புறுத்தி உணவை கொடுக்கிறார்கள், இதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இறுதியாக, குழந்தையின் உடல் பருமனை குழந்தையால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், மேலும் குழந்தையின் தன்னம்பிக்கையையும் தன்னை பற்றி நல்ல எண்ணத்தையும் பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இவ்வாறு செய்தால் நாம் இந்த உடல் பருமனிலிருந்து அநேக குழந்தைகளை காப்பாற்ற முடியும்.
1: குழந்தைகளின் உடல் பருமனும் அதற்கான தீர்வுகளும் தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியரும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவருமான எம் கோபால் அவர்கள்.

காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக ரஞ்சித், சங்கீதா, வினயா, ராஜேஸ்வரன் ஆகியோர் பாடியது அண்ணாமலையின் பாடல் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையில்.

0: கடலோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்
3: மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர்களுக்கு 70% ஆஃபர். மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட்
4: பேலஸ் ரோட், தக்கலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை

இன்று சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் விவசாயம், உணவு உற்பத்தி, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பில் கிராமப்புற பெண்களின் முக்கிய பங்கை போற்றுவதற்காகவும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும், ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கும், ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது. குறிப்பாக கிராமப்புற பெண்கள் தங்கள் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் சமூகத்தின் வளர்ச்சிக்கு வலிமையான அடித்தளமாக திகழ்கிறார்கள். இன்றைய கிராமப்புற பெண்கள் குடும்பத்தை நிர்வகிப்பவர்களாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவோராகவும், விவசாயிகளாகவும், ஆசிரியர்களாகவும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகிறார்கள். குறிப்பாக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. சிறு சேமிப்பு, வங்கிக் கடன், தொழிற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் பல பெண்கள் தங்களுக்கென ஒரு வருமானத்தை உருவாக்கி வருகிறார்கள். உணவுப் பொருட்கள் தயாரித்தல், தையல் தொழில், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், சிறு வணிகம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துகிறார்கள். பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு வருமானத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையும் குடும்பத்திலும் சமூகத்திலும் முடிவெடுக்கும் உரிமையையும் வழங்குகிறது. கிராமப்புற பெண்களின் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான முன்னேற்றம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னேற்றம். குடும்பத்தின் முன்னேற்றம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. சமூகத்தின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது. எனவே கிராமப்புற பெண்களின் உழைப்பை போற்றுவோம், அவர்களின் திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவோம். அவர்களுக்கு கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். பெண்கள் தங்களுடைய உரிமைகளை அறிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவோம். ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிப்பது ஒரு தலைமுறைக்கு கல்வி அளிப்பதற்கு சமம் என்பார்கள். அதுபோல கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது அந்த கிராமத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. கிராமப்புற பெண்கள் வெறும் உழைப்பாளிகள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தின் நம்பிக்கை, விவசாயத்தின் வலிமை, சமூகத்தின் முன்னேற்ற சக்தி. அவர்களின் உழைப்பை மதிப்போம், அவர்களின் கனவுகளுக்கு மதிப்பளிப்போம். சம உரிமையும் சம வாய்ப்பும் கொண்ட சமூகத்தை உருவாக்க உறுதியேற்போம். கிராமப்புற பெண்கள் முன்னேறினால் கிராமம் முன்னேறும், கிராமம் முன்னேறினால் நாடு முன்னேறும். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினத்தில் அனைத்து கிராமப்புற பெண்களுக்கும் குமரி பண்பலை 101 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.

0: நீங்கள் கேட்ட பிகில் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது சேதி தெரியுமா.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள், இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 0465.

0: இந்த பயணத்தில் நம்மை தாங்கி பிடிப்பது வலிமையான வார்த்தைகள் தான். உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தரும் வார்த்தை தோல்வியின் விளிம்பில் இருப்பவரை கூட வெற்றியை நோக்கி நகர்த்தும். நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தை தனிமையில் தவிப்பவருக்கு ஆதரவாக அமையும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்பிக்கையின் விதைகளை தூவும். வார்த்தைகள் என்பவை வெறும் ஒலிகள் மட்டுமல்ல, அவை நம் மனதை மாற்றும் சக்தி கொண்டவை. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்த வலிமையான வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7222, அலைபேசி எண் 8903-25703-1. இணைப்பில் வரும் முதல் தோழி யாரு என்று கேட்டலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியினுடைய முதல் தோழியா வந்திருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: ராமிகோபுல இருந்து நயலா பேசுறேன்
0: சார். சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆமா கேட்டேன். எனக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல சரியான தலைப்பு,
0: வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள். சில வார்த்தைகள் வந்து நமக்கு வலிமையை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், அடுத்தடுத்த கட்டத்துக்கெல்லாம் போறதுக்கான தைரியத்தை கொடுக்கும்.
1: ஆமா சார், எனக்கு வாழ்க்கையிலேயே நான் நல்ல நிலைமையில இருக்கணும்னா எங்க அம்மா எனக்கு தந்த வார்த்தை தந்தேன்.
0: என்ன வார்த்தை?
1: என்ன
0: வலிமையான வார்த்தை?
1: குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் போது கூட நீ போட்டு போ, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அது எவ்வளவுக்கு பெரிய விஷயம்னு எனக்கு இப்ப நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கும் போது எனக்கு தெரியும் சார். ஒவ்வொரு இடத்துலயும் எங்க சொந்தக்காரங்கள எந்த அன்பா இருக்கும் போது நான் அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு நான் அதுல உள்ள பலன் நினைக்கும் போது எனக்கு எங்க அம்மாவை பத்தி தான் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கும். அம்மா சொன்னனால தானே நம்ம பொறுமையா இருந்தோம். அம்மா கூட பலன் எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப ஒவ்வொரு நாளும் தெரியும் போது எனக்கு எங்க அம்மா மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்க அம்மா தந்ததுதான்.
0: சரி சரிங்கம்மா, அடுத்து வரக்கூடிய தோழிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. நன்றிமா. நன்றி. நன்றி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 1:15. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இருந்து ஹாய் ஸ்நேதி. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் ஒரு அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார், நான்
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கை பிடித்த வார்த்தை, எனக்கு கண்ணு தெரியாம போன நேரம், இது எப்படி நான் வந்து உலகத்துல வாழ போறோமோ அப்படின்னு ரொம்ப கலங்கி யார் வந்தாலும் குழம்பிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிற சமயம் என்ன, ஒரு காலத்துல என்கிட்ட டியூஷன் வந்த ஒரு பையன், அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு எலக்ட்ரீஷியனா வந்தான். அவன் சொன்னான், கொஞ்ச நாளையில பழகி போகும், சிகிச்சை போய் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு எல்லாம் திரும்ப எல்லாத்தையும் திரும்ப அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கிடுறீங்க, இது கொஞ்ச நாளையில உங்களுக்கு பழகி போகும் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு அடிக்கடி போன ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்ப எல்லாமே பழகி போச்சு, பழையபடி எல்லா இதுவும் செய்யறதுக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஊக்க கொடுத்த வார்த்தைகளா இருக்கு.
1: சரிங்க,
2: அப்படி சொல்லி அது வந்து பழகி போவோம் அப்படின்னு, இதுவும் கொஞ்ச நாளையிலே அவங்களுக்கு பழகி போவோம். அந்த வார்த்தை வந்து நினைச்சு நினைச்சு வச்சு, அதான் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைன்னா அது எனக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன், சந்தோஷமா இருக்கும்.
1: சரி, அழகா நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டீங்கம்மா, நன்றி. நன்றிம்மா.
2: நன்றி, நன்றி.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஒன்றிலிருந்து ஹாய் ஸ்நேகிதியை. இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
0: பென்ட்லி கர்ணதாஸ், சூரத்ல.
1: சொல்லுங்கம்மா.
0: வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தானே சார், அதை வாழ்ந்துதானே பாக்கணும். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் இருந்தால் எதுவும் கடந்துதான் போகும். அப்படிதான் எனக்கு எப்பவுமே நான் நினைக்கிற வார்த்தை, இதுவும் கடந்து போகும்.
1: இதுவும் கடந்து போகும்.
0: கஷ்டமான சூழ்நிலை அப்படி ஒட்டஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த எண்ணம் வரும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எண்ணம் வரும். அது மாதிரி எங்க வீட்டுக்காரங்க அப்படி ஒட்டஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன பண்ண அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முடியாம அப்படி இருக்கும். அப்ப வீட்டுங்க பாத்துக்கலாம், அந்த ஒத்த வார்த்தை எனக்குமே ஒரு இதா இருக்கும். நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், அது எனக்குமே அது ஒரு தைரியமா இருக்கும். நமக்கு நம்ம தான் நம்மளதான் தேத்திக்கணும் சார். இன்னொருத்தங்க வந்து தேத்துவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம நமக்கு உண்டான வார்த்தைகளை நம்மளே தேடி வச்சுக்கிட்டு அப்பப்ப நம்ம சொல்லிக்கணும். வாழ்க்கைன்னா சுனாமி வரும், கொரோனா வரும், எல்லாமே வரும்,
1: இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை தான் இல்லையா?
0: வெளியே நம்ம வாழ்க்கைக்குள்ளயும் வரும், வீட்டுக்குள்ளயும் எல்லாமே வரும். ஆனா எல்லாத்தையும் கடந்து போறதுக்கு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வன்மையான ஒரு எண்ணம் இருந்துட்டாலே போதும். எல்லாத்தையும் நம்ம கஷ்டங்கள் வரதே நம்மள வந்து வலிமையாக்குறது.
1: உங்களை பொறுத்தவரையில உங்களை வலிமையாக்குன வார்த்தை அப்படிங்கறது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது.
0: நிச்சயமா. நன்றி சார்.
1: நன்றிமா. நன்றி.
2: டிஜி மார்ட்டின் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. வரலாறு காணாத மெகா ஆஃபர். ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர் கலெக்ஷன்களுக்கு 70% ஆஃபர். மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECEMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜி மார்ட் அப்ளைன்சஸ் மற்றும் பர்னிச்சர்,
3: ஸ்டேடியம் எதிரில் மற்றும் ஓட்டடாங் ரோட், நகர்கோயில்.
4: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
5: என்ன பண்ணாலும் எனக்கு அறிந்து என்ன பண்ணணும் ஒரு வழி தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. நாங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்தோம், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். ஆனா நீ முதல்ல எதை நினைச்சு டென்ஷன் ஆகாத, என்னால முடியாது எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணா கண்டிப்பா அதை வெற்றி பெறலாம்
1: அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்களை வலிமையாக்கி இருக்கிறது.
5: இன்னைக்கு வர நம்ம அதை
1: நினைச்சிருக்கோம்.
5: நம்மளால முடியாது எதுவுமே இல்ல,
1: முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எல்லாம் முடியும் இல்லையா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
5: நன்றி சார்.
1: ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
6: அது மறப்பதும் மன்னிப்பதும் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு வந்து வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போயிடுச்சு. அப்படின்னாட்டா வந்து மக்கள் உடம்புக்கு முடியாம இருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம சொந்த பந்தங்களை வந்து நம்ம தேடுவோம். அப்படி வந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து எங்க அண்ணன் தான் எனக்கு வந்து எல்லாமே நல்ல உதவி பண்ண.
1: சரி, உங்களை பொறுத்தல என்ன வலிமையான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி
6: அப்படின்னு சொல்ல முடியாத உடனத்துல நான் நடக்க முடியாம இருந்த காலகட்டத்துல எங்க அண்ணன் நான் இருக்கேன் உன்ன பாத்து அப்படின்னா அஞ்சு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அவங்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. அப்ப எங்க அண்ணன் நான் இருக்கேன் உனக்கு, நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்ன பார்த்து உன்ன நடக்கும் போது நான் உன்ன அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுல வந்து படி ஆற முடியாது. திரும்பி பார்க்கும் போது என்கிட்ட சொல்லுவாங்க, யாரு நான் உன் பின்னால நிச்சயம் எப்பவுமே துணைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தைரியத்தை
1: தான். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு வலிமையை

0: கொடுத்து அப்படிங்கிற
1: இரு
0: நிகழ்ச்சியில வந்து
1: காணொலி
0: அழகா
1: காணொலி
0: சொன்னீங்கம்மா.
1: பண்ணிட்டு
0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றி நன்றிம்மா.
1: நன்றி.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. வாழ்க்கை பயணத்தில் வலிமை தரும் வார்த்தைகள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: தக்கலிலிருந்து ஆயிஷா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஒரு அல்சர் லைட்டா இருந்தது. வீடு வச்சு பால் காய்ச்சணும்னா ரொம்ப கூடிக்கு.
0: சரி,
1: கூடினா அதை எனக்கு வாயால சொல்ல தெரியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிற நிறைய நாளா கீரையும் தேங்காய் பால் தான் சாப்பிட்டேன். அப்போ தோட்டத்துல பழைய டாய்லெட் அதை மாத்த சொன்னாங்க, மாத்தியாச்சு. அப்போ ஒரு வேம்பு நின்னது, அதை முறிக்க சொன்னாங்க. முறிக்கவே மாட்டேன், எனக்கு இறைவன் விட்ட நோயை இறைவன் குணப்படுத்துவாரு அப்படி ஒரு இல்லை. நிறைய பேர் முறிக்க சொன்னார், வேம்பு வீட்டுல நிக்க கூடாது ஒத்தையாட்டு. இல்ல இல்ல, எனக்கு இறைவன் விட்ட நோயை இறைவன் குணப்படுத்துவாரு அப்படின்னு ஒரே இதுல இருந்தேன். ஆனா ஒன்ன வச்சு வாதாடுனேன் இறைவன்ட. எங்க அத்தை எனக்கு கல்யாணம் கழிஞ்சனால எங்க வீட்டுல இருந்து ஏதாவது வந்தா சாப்பிட மாட்டாங்க.
0: சரி,
1: அப்ப நான் அதை போய் சொல்லி சாப்பிட வைப்பேன், கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு
0: சொல்லிடுவேன். உங்களை பொறுத்தவரை உங்களோட வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதை சொல்லி,
1: இது ஒரு வலிமையான வார்த்தை தான்.
0: என்ன வார்த்தை?
1: இறைவன் விட்டதை இறைவன் குணப்படுத்துவாரு எனக்கு.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: எல்லா காரம் எல்லாமே சாப்பிடுறேன்.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா, நன்றி.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
3: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில்
4: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
3: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
4: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி,
3: கூட்டுமங்கலம், மண்டை காடு.
0: நேரம் 1:24. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: நான் கல்யாணத்துல கல்யாணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: அதாவது என்னோட அண்ணா, அண்ணன் வந்து நன்றாக படி, உன்னால முடியும், சொந்த கால நில்லு. அதே மாதிரி இப்ப நல்லது படிச்சேன், என் சொந்த கால தான் நிக்கிறேன்.
0: சரி, உன்னால முடியும் அப்படிங்கற வலிமையான வார்த்தை, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை இல்லையாமா?
5: ஆமா சார்.
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றிமா.
5: நன்றி சார்.
0: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: பெரியவளையில இருந்து இதே பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: சார், நான் ஒரு காலகட்டத்துல வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல்ல, அத வழிப்போக்குல வந்து ஒரு பெரியவர் சொன்ன வார்த்தை தான். அப்போ ரொம்ப கண்ணீரா நிக்கும்போது அவங்க சொல்றாங்க, அம்மா நான் ஒண்ணு சொல்லு, நீ அதை புரிஞ்சிக்க, வானு மேல இருக்குமா, அது இடிஞ்சி விழுந்துரும்னு நினைச்சி ஓடிக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் ஓடி ஒழிப்பா நீ? இதுவும் கடந்து போகணுமா வாழ்க்கையில? கொஞ்சம் கஷ்டம் உனக்கு கொஞ்ச நாள், ஆனா அது என்ன போக போக நீ புரிஞ்சுக்கிடுவா. அந்த மாதிரி சொன்னது என்ன தட்டி கொடுத்த மாதிரி இருந்தது சார்.
0: அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா?
6: ஆமா சார்.
0: இந்த வலிமையான வார்த்தைகள் வந்து மத்தவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா?
6: கண்டிப்பா சொல்லுவோம் சார். ஒரு கஷ்டமான சூழல்ல வரும்போது என்னைக்குமே நான் வந்து ஒரு பெருந்தன்மையா தான் பேசுவேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு அடிமட்டத்துல இருந்தா கூட எலும்பெல்லாம் நீங்க நல்லா வந்துருவீங்க, ஒண்ணுமே பண்ணாது, இதுன்னு ஊக்கத்தை தான் சார் கொடுப்பேன்.
0: அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை உங்களை பொறுத்தவரை வலிமையான வார்த்தை, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
6: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா.
6: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்ட பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: இன்று மாலை 5:30
1: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.

0: நேரம் 1:32 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: ஹலோ சார்,
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பொன்மலர், மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள். சொல்லுங்கம்மா.
1: சார், ஒரு 2008 அந்த ரேஞ்சில வந்து எம்ஏ ஜேர்னலிசம்
0: படிச்சுட்டு
1: எக்ஸாம் ஃபீஸ் கிடைக்கல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஞாபகத்துல மறந்தாச்சு. கடைசி நாள் அது, அன்னைக்கு கட்டியே ஆகணும். அப்போ வீட்டுக்கார்ட்ட கேக்குறேன், பணம் கட்டணும் அப்படிங்கவும் அவங்க உடனே கேட்டா மயங்க போறது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரெடிய எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
0: அப்புறம்
1: ஆமா மாமனார் வந்து கேக்குறான், என்னப்பா பணம் கட்ட போகணும்னு சொன்ன போலையா, இல்ல அம்மா குடுக்கற அப்படின்னு சொன்ன எனக்கு அழுகையா வந்துருச்சு. அப்ப அவர் சொன்னார், சகோட வார்த்தை அவன் குடுக்கல என்னடா நாயக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபாய் உடனே எடுத்து கொடுத்து போயிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு பெரிய தெம்பு சார்.
0: நான் இருக்கேன் அப்படின்னு
1: மறக்கவே மாட்டேன்,
0: நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை இல்லையா?
1: ஒண்ணு இல்லையே சார்,
0: அப்படி கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101, இது குமரி மண்ணின் குரல். இணைப்பில் ஒரு அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கலாமா? அப்படியாங்கிறது தெளிவா கேக்குது, தொடர்ந்து பேசுங்க பாக்கலாம். பேசுங்க.
2: எனக்கு பையன் வந்து இப்ப மேனேஜர் ஆயிட்டேன்.
0: சரி,
2: அவன் ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கின உடனே அம்மாட்ட கொண்டு குடுத்து 5000 ரூபாய் என்கிட்ட கொண்டு தந்துடுவான். அம்மா நீங்க தாராளமா செலவு பண்ணுங்கம்மா, எங்களை படிக்க வைக்கிற காலத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்களா, இப்ப தாராளமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதை எனக்கு மனசு ஆறுதலா இருக்கும் ஐயா.
0: சரி, உங்களை பொறுத்தவரை வலிமையான வார்த்தைகள் எனது உங்க வாழ்க்கை பயணத்துல.
2: ஆமா,
0: இதுதானா?
2: ஆமா.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி. வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள், இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
3: என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி, நான் கோச்சல இருந்து பேசுறேன்.
0: பேசுங்கோ
3: சார். வாழ்க்கை பயணம், வாழ்க்கை பெரியது, அது ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து நம் பணியில வர வேண்டியது வாழ்க்கை.
0: சரி, அதுல வலிமை தந்த வார்த்தைகள்
3: என்னன்னு சொல்லுங்க. பெரியவர்கள், பெரியவர் அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன், நிம்மதியாக இரு, ஒன்றுக்கும் கவலையே படாதே.
0: எதுக்கும் கவலைப்படாத,
3: எதுக்குமே நீ கவலைப்படாதே. எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கிறோம், எனக்கு என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உன்னிடத்தில் என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லா கவலைகளும் நீ தீர்த்துக்கொள், நீ நிம்மதியாக தூங்கு, நிம்மதியாக சாப்பிடு என்று பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள். அதுக்கப்புறமா எனக்கு பிள்ளைகள் என்னிடத்தை சொல்லியது,

0: நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது வலிமையான வார்த்தை உங்களை பொறுத்தவரல இல்லையா? நன்றி நன்றிமா, நன்றி
1: நன்றி.
0: வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள் இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நினைப்பவர்களுடைய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள்.
2: வாழ்க்கை பயணத்தில் வந்து நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு வலிமை தந்து மெயினா வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம், சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில அவ்வளவு ஒரு சக்தி. அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து எல்லாமே கடந்து எதுக்கு அதுல இருந்து தேங்கி கிடக்கணும் அப்படிங்கறது. அந்த ரெண்டு வார்த்தைகளும் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப வலிமை தந்துச்சு. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போதும் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்காம தண்ணி நின்று அந்த துயரங்களை பார்த்து சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், இதுவும் கடந்து போகும்,
0: இதுவும் கடந்து போகும்,
2: நல்லதுக்கான வழிகள். அந்த வழிகள் வந்து எனக்கு என்னைக்கும் எனக்கு வாழ்க்கையில வந்து அது ஒரு வலிமையான வழிகள் தான்.
0: வலியை நீக்கிய வலிமையான வார்த்தைகள் சொல்லலாமா?
2: ஆமா சார், அந்த வார்த்தைகளை நினைச்சாலே நம்ம மனசுல உள்ள வலியெல்லாம் போயிடும்.
0: சரி,
2: அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடும்.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி
2: நன்றி சார். மேம்
0: நேரம் 1:38 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் வரும் அடுத்த தோழி வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
4: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: ஹாய் ஸ்நேத நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்,
0: எங்கேருந்து யார் பேசுறீங்கம்மா? மங்களக்குண்ட்லேருந்து பேர் சொல்லிடலாமா? சொல்லுங்கம்மா.
1: எல்லாமே இருக்கணும்னு எங்க நிறைவு அங்கேயே
0: சரிங்கம்மா, நன்றி. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வரும் பாடல் கயல் திரைப்படத்திற்காக யுகோபாரதியின் பாடல் வரிகளில் இம்மான் இசையில் ஹரிச்சரன் பாடியது.

உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு வலிமை தந்த வார்த்தைகளை நினைவில் வைத்திருங்கள். அதேபோல் மற்றவர்களின் வாழ்க்கை பயணத்திலும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நம்பிக்கையை விதைப்போம், மனிதநேயத்தோடு வாழ்வோம். இன்றைய ஹாய் ஸ்நேத நிகழ்ச்சியில் வாழ்க்கை பயணத்தில் வலிமை தந்த வார்த்தைகள் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேரலுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய 100 நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 2013-14 ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்றார். 90% மேற்பட்ட தளவாட வெடிமருந்து பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தற்சார்பை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்திய ராணுவத்தில் உள்ள 175 வகை வெடிமருந்து பயன்பாடுகளில்

0: 159 ரகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 12.5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டோடு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நவீன நிலைப்பாடுகள் தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் முப்படைகள் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனை முழுமையாக பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திய தீவிரவாதிகளில் ஏறத்தாழ அனைவரையும் பாதுகாப்பு படையினர் ஒழித்துவிட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அனைத்தையும் உள்ளடக்கிய G20 நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமான முன்னுரிமையுடனான செயல்பாடுகளில் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலேயுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின்போது இதனை தெரிவித்த நிதியமைச்சர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 14வது பொருளாதார நிதி பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். அரிய வகை கனிமங்கள், பசுமை தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒருங்கிணைப்பு தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4வது இந்திய பிரிட்டன் நிதி சந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நிதிநுட்ப கூட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தால் உறுப்புகளை இழந்துள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக செயற்கை கால்களை பொருத்த உரிய உதவிகளை அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தீஸ்கட்டில் உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், அம்மக்களின் மறுவாழ்விற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக கூறிய அவர், 8526க்கும் மேற்பட்டோர் சரணடைந்ததாகவும், இவர்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு, நிலங்கள், வீட்டுவசதி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 95வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஜயவாடாவில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி இன்று மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகியோரும் விடுத்துள்ள செய்திகளில், டாக்டர் கலாமின் தொலைநோக்கு பார்வை இளைய தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளின் ஒரு பகுதியாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பூர் முல்லைநகர் கால்வாய், பேசின் பாலம் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னையில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கடந்த 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யாங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின்போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வகையிலும், வெள்ளம் வருகிற போது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவிற்கு வழங்குவதற்கும், இதுபோன்ற வெள்ளங்கள் வருகிற போது குறிப்பிட்ட இடங்களிலே வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிற இடத்தில் மீனவர் மூலமாக, போட்டின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்சாரத்துறையின் மூலமாக மின்சாரம் ஏதாவது பெரும் மழையால் ஏற்படுகிற நிலையில் ஆங்காங்கே ஜெனரேட்டர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை

0: இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கோ பிற மதங்களுக்கோ மாறுபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டு சலுகைகளை தன்னிச்சையாக கோர இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம், இத்தகைய மதமாற்றத்தால் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் இடம்பெற வகை செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் சம்பா நெல் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக வெயில் சுற்றித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய வயலில் டிராக்டர் கொண்டு உழவு செய்து சம்பா நேரடி நெல் விதைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள 18,000 ஹெக்டேரில் மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட உள்ளது. மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் சம்பா பருவ சாகுபடிக்காக தற்போது வரை விதைப்பு பணிகள் முடிவு பெற்று காணப்படுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: காவலர் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு நெல்லையில் நவீன ஆயுதங்கள் கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இது வழிகோலும் என்று கூறினார்.
2: 21 அக்டோபர் அன்னைக்கு காவலர்கள் வீரவணக்க தினம் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் இந்தியா முழுக்கும் தினம் கொண்டாடப்படும். இன்னைக்கு திருநெல்வேலி சிட்டி ஆம் ரிசர்வ் மைதானத்தில் இந்த வெப்பன் டிஸ்பிளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸோட பணி அது பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பன் டிஸ்பிளே எல்லாருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்டா இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வெப்பன்ஸ் பாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
0: திருவாரூரில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் நாளை தேங்காய் ஏலம் நடைபெற உள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிவிட்டதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, தன்வி ஷர்மா இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் காயத்ரி கோபிசந்த், ட்ரீசா ஜாலி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலின் 101. நேரம் 1:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். புதுக்கவிதை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது இளையராஜாவின் இசையில்.

நேர்களின் நினைவிற்கு இந்த பிற்பகல் 2:15 ஏவுகணை நாயகனின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ராமன்புதூர் உளவியலாளர் கனகா பிரதாப் அவர்கள். 3:02 தேதி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் எலக்ட்ரோபதி மருத்துவர் AM அரசு அவர்கள். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: A private channel in New Delhi today. Mr. Singh said India has achieved more than 90% self-reliance in ammunition variants.
1: Hope for the peace, but prepare for war. War that may be necessary to protect our country's sovereignty, territorial integrity and national security. Yani shant ki aasa rakhiye, lekin yuddh ke liye sadaiv tayar rahiye.
0: Union Finance Minister Nirmala Sitharaman met the UK Chancellor of the Exchequer John Healey on the sidelines of the annual meetings in Bangkok today. During the meeting, the Finance Minister reaffirmed India's commitment to working closely with UK towards shared priorities and a constructive, inclusive G20 process. Nirmala Sitharaman arrived in Bangkok today to attend the annual meetings of the International Monetary Fund and the World Bank. She will also participate in the G20 and G7 finance ministers and central bank governors meetings. Prime Minister Narendra Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi this evening. The Prime Minister will also address the gathering on the occasion. Indian wrestler Vishwajit Ramchandra More has created history by clinching a historic silver medal in the Greco-Roman finals at the Under-23 World Championships in Las Vegas today. Competing in the men's 55-kilogram category, More narrowly lost 12-13 to Georgia's Koba Karumidze in the final seconds of the bout. The Indian Meteorological Department has forecast heavy to very heavy rainfall expected over Haryana, Chandigarh, Punjab and Delhi today. The Met Department also said heavy rainfall over Kerala, Mahi, Tamil Nadu, Puducherry and Karaikal till the 21st of this month. The higher reaches of Doda district in Jammu and Kashmir experienced the season's first snowfall. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi inaugurates 5 major development projects worth over 3,300 crore rupees in Ladakh. Hindus converting to Islam and other religions cannot claim backward class reservations, says Supreme Court, upholds Madras High Court order. Home Minister Amit Shah says government is committed for betterment of tribals affected by Naxalism, distributes assistive devices to persons with disabilities. India's defence exports surge to 38,000 crore from 686 crore rupees in the last 13 years, says Defence Minister Rajnath Singh. Upper reaches of Himalayan region receive season's first snowfall. IMD forecasts heavy to very heavy rainfall over Haryana, Chandigarh, Punjab and Delhi today. And Indian wrestler Vishwajit Ramchandra More creates history by clinching silver medal in Greco-Roman finals at Under-23 World Championships in Las Vegas. With that, we end the midday news.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: மண்ணின் மனத்தோடு மக்கள் மனங்களில் நீங்காது இடம்பெற்றிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 2:15. இனி கேட்கலாம்.
5: ஏவுகணை நாயகனின் பிறந்த நாள். உளவியலாளர் ராமன்புதூர் கனகா பிரதாப் அவர்களின் உரை கேட்கலாம்.
6: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வானம் என்பது வெறும் நீல நிற பரப்பல்ல, அது மனிதனின் கனவுகளுக்கான எல்லையற்ற வெளி. கடல் என்பது வெறும் நீர் பரப்பல்ல, அது விடாமுயற்சியின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான். விதை என்பது வெறும் சிறிய பொருளல்ல, அது ஒரு பெரிய விருட்சத்தின் வாக்குறுதி. அதை போல ஒரு மனிதர் என்பவர் வெறும் உடலும் உயிரும் கொண்டவர் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் விதைத்த சிந்தனைகள், அவர் ஏற்றி வைத்த நம்பிக்கைகள் இவையெல்லாம் சேர்த்து ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். அப்படி ஒரு மாமனிதர், ஒரு விஞ்ஞானி, ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு ஆசிரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளுக்கு தீ மூட்டி உயிர்ப்பு கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர், அவர்தான் நம் அன்புக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அக்டோபர் 15 இது ஒரு பிறந்த நாளின் நினைவு நாள் மட்டுமல்ல, இந்திய இளைஞர்களின் கனவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நாள். ராமே.

ராமேஸ்வரத்தில் உதித்த ஒரு சூரியன் 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம். அவருடைய முழுப்பெயர் அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம். அவருடைய தந்தையார் ஜைனுலாபுதீன், தாயார் ஆசியம்மா. பெரிய செல்வ செழிப்போ வசதிகளோ நிறைந்த வாழ்க்கை அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம் 2. ஒன்று பெற்றோரின் நற்பண்புகள், மற்றொன்று கல்வியின் மீது அவருக்கு இருந்த தீராத ஆர்வம். சிறு வயதில் செய்தித்தாள்களை விநியோகித்தும் குடும்பத்துக்கு துணையாக இருந்தார். வாழ்க்கை அவருக்கு சவால்களை கொடுத்தது. ஆனால் அந்த சவால்கள் அவருடைய கனவுகளை பறித்துவிடவில்லை. அவருடைய பள்ளிப் பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் நினைவுபடுத்துவோம். கலாம் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை தனது கணித ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த மற்றொரு வகுப்பில் தெரியாமல் நுழைந்துவிட்டார். அதனை கவனித்த ஆசிரியர் கலாமை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலையிலும் பிரம்பால் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார். பல மாதங்கள் கழித்து கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்றபோது அதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் கலாமை பாராட்டி பேசினார். என்னிடம் அடிபட்டவர் யாராக இருந்தாலும் அவன் வாழ்வில் மிகவும் முன்னேறுவான். இந்த மாணவன் நமது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நற்பெயர் தேடித்தருவது உறுதி என ஆசிரியர் ராமகிருஷ்ண ஐயர் கலாமை பாராட்டினார். கலாம் அவர்கள் அதை நிரூபித்தும் காட்டினார். இதைப்போல கலாமின் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் ஐயாத்துறை சாலமன் உயர்ந்த எண்ணம் கொண்ட ஆசிரியர். தன்னம்பிக்கை என்ற ஆலமரத்தை அவர் மனதில் வேரூன்ற வைத்த ஞானகுரு. இப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் கலாம் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளம். கல்லூரி வாழ்க்கையிலும் அவரது இயற்பியல் பேராசிரியர்கள் சின்னத்துறை, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அணுக்கள் பற்றிய ஆழமான விஞ்ஞான உண்மைகளை அவரது மனதில் பதித்தனர். பிற்கால விஞ்ஞான வாழ்க்கைக்கு அடித்தளம் போடப்பட்ட காலம் அது. இளமை காலத்தில் அவரது தாயாரும் பாட்டியும் ஊட்டிவிட்ட சமய நல்லிணக்கம் அவருடைய மதச்சார்பற்ற வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டது. ராமேஸ்வரம் கடற்கரையில் பறவைகள் பறப்பதை பார்த்து நானும் ஒரு நாள் இப்படி வானில் பறப்பேன் என்று அவர் கண்ட கனவுதான் பிற்காலத்தில் அவரை இந்தியாவின் மிகச்சிறந்த விண்வெளி பொறியாளராக மாற்றியது. வசதிகள் இல்லாதது சாதனைக்கு தடையல்ல என்பதை அவர் தன் ஆரம்ப கால வாழ்க்கையிலேயே நிரூபித்து காட்டினார். பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவில் கல்லூரி படிப்பை நிறைவு செய்து பணி செய்யும் காலகட்டத்தில் அடியெடுத்து வைத்தார். தனது கனவான விமானப்படை வேலைக்காக விண்ணப்பித்தார். புதுடில்லியில் உள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வந்த விமான தொழில்நுட்ப அபிவிருத்தி மற்றும் உற்பத்தி இயக்கம் என்ற துறையிலும் விண்ணப்பித்திருந்தார் கலாம். நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டார். தேர்வுக்குப் பின் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். மனச்சோர்வுதான் என்றாலும் அமைதி தேடி ரிஷிகேஷ் சென்றார். மனத்தெளிவு பெற்றார். பின்னர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் விமான தொழில்நுட்ப அபிவிருத்தி மற்றும் உற்பத்தி இயக்கத்திற்குள் சென்றார். நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்று பதவி நியமன ஆணை பெற்றார். தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணி இதுதான் என உணர்ந்த கலாம் அதனை மகிழ்வுடன் ஏற்று முதுநிலை விஞ்ஞான உதவியாளர் என்ற அப்பணியில் சேர்ந்தார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின். இக்குறள்தான் கலாமின் வாழ்வின் அஸ்திவாரமானது. கலாம் அவர்கள் இஸ்ரோ, DRDO ஆகிய அமைப்புகளில் விஞ்ஞானியாக தன் வாழ்க்கையை தொடர்ந்தார். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவு வாகனமான SLV-3 திட்டத்தின் இயக்குநராக செயல்பட்டு ரோஹிணி செயற்கைக்கோளை வானில் செலுத்தினார். அதன்பின் பாதுகாப்பு துறைக்காக அவர் உருவாக்கிய ஏவுகணைகள்தான் பிருத்திவி, திரிசூல், ஆகாஷ், நாக் மற்றும் அக்னி. இதனால்தான் ஒட்டுமொத்த தேசமும் அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அன்போடு அழைத்தது. 1998 புக்ரான் அணு ஆயுத சோதனையை இராணுவ உடையணிந்து இரகசியமாக வழிநடத்தி உலக நாடுகளுக்கு முன்னால் இந்தியாவின் வலிமையை பறைசாற்றிய பெருமை கலாம் அவர்களையே சாரும். விஞ்ஞானத் துறையில் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனா

நாளி குழந்தைகளுக்காக வெறும் 400 கிராம் எடையில் லகுரக செயற்கை கால்களையும் அவர் வடிவமைத்து கொடுத்தார். இதுதான் அவரது மனிதநேயம். 2002 இந்தியாவின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவி அவரை தேடி வந்தது. குடியரசுத் தலைவர் மாளிகையின் கதவுகளை சாமானிய மக்களுக்காகவும் முக்கியமாக மாணவர்களுக்காகவும் திறந்து வைத்தார். பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. இந்தியா 2020 மூலம் இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை முன்வைத்தார். அதற்காக அவர் லட்சக்கணக்கான மாணவர்களை நேரில் சந்தித்து உரையாற்றினார். இந்தியாவின் பல்வேறு துறைகளின் முன்னேற்றத்திற்காக தனது கடின உழைப்பை அர்ப்பணித்தவர். அந்த உழைப்பு அவரை தினம் தினம் நகர்த்தி சென்றது என்றால் அதற்கான அக்கினி குஞ்சு எது தெரியுமா? அவரின் உயர்ந்த லட்சியம் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம். இதை கவிதையாக எழுதி 2002 ஆகஸ்ட் 12 குஜராத்திலுள்ள சபர்மதி பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து பாடினார். அப்பாடலின் சுருக்கம் இதோ: உயர்ந்த லட்சியத்தை அடைய நான் வியர்வை சிந்துவேன். உயர்ந்த இலக்கு என்பது இந்தியாவை வல்லரசாக மாற்றுவது, பொருளாதாரத்தின் மதிப்பில் உயர்த்துவது. கோடிக்கணக்கான இந்தியரில் நானும் ஒருவன். என்னுள் புகுந்த இந்த லட்சியம் நெஞ்சில் கனல் மூட்டியது. அது எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது. இதுதான் அவரது வார்த்தை. இறுதி மூச்சு வரை இந்த லட்சியத்திற்காக உழைத்தவர் கலாம் அவர்கள். சுதந்திரத்திற்கு முன் பாரத தேசத்தின் ஒட்டுமொத்த இலக்கு சுதந்திரம் பெறுவது. அந்த இலக்கை அடைந்தோம். அதைப்போல இன்று கலாம் அவர்கள் இருந்திருந்தால் பாரத சமுதாயத்தின் இலக்கு போதையில்லாத இந்தியா என்பதுதான். இதை நம் உணர்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் நாட்டின் ஒவ்வொரு இளைஞனும் இந்த லட்சியத்தை செயல்முறைப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் நம் பாரத பிரதமரின் எண்ணமும் கூட. இன்றைய காலகட்டத்தில் தீவிரவாதம் உலகில் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் நாம் பாதுகாப்பு உணர்வோடு வாழ்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் கலாம் அவர்கள் கண்டுபிடித்த ஏவுகணைகளின் பங்களிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இராணுவத்தின் சிறப்பு கருதி கலாம் அவர்கள் அடிக்கடி இராணுவத்தினரின் இருப்பிடம் சென்று அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவார். அவர் ஜனாதிபதியான பின்னர் தன் 70 மேல் 3 துணிச்சலான பயணங்களை மேற்கொண்டார். உலகில் உயரமான போர்முனை பகுதியான சியாச்சின் பிரதேசத்தில் உள்ள கூமர் இராணுவ முகாமுக்கு 2004 ஏப்ரல் 2 பயணம் செய்தார். கடலுக்கு அடியில் 30 மீட்டர் ஆழத்தில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார். இந்த அனுபவம் பற்றி அவர் கூறும்போது, கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் பணிபுரிவது சாதாரண விஷயமல்ல, அது சவால் மிக்க பணி என்பதை புரிந்து கொண்டேன். இது மறக்க முடியாத பயணம் என்றார். விட்டாரா மனிதர் 2006 ஜூன் 8 வானிலே ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய சுகாய் போர் விமானத்தில் பறந்தார். இது 25,000 உயரத்தில் பறந்தது. அப்போது அதன் வேகம் 1,200 கிலோமீட்டர். இதில் பயணித்த போது புவியீர்ப்பு விசையின் 3 மடங்கு தாக்கத்தை உணர்ந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். உத்வேகம் ஊட்டப்பட்ட இளைஞர்களின் மனம்தான் உலகிலேயே சக்தி நிறைந்த ஆதார வளமாகும். அவர் தன்னிடம் உள்ள அறிவு, ஆற்றல் மற்றும் நேரத்தை இந்த சமுதாயத்திற்கு வழங்கினார். இதுதான் ஈகை பண்பு. தன் வாழ்நாள் முழுவதும் கலாம் அவர்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையையும் அறிவியல் அறிவையும் வாரி வாரி வழங்கினார். குடியரசுத் தலைவராக இருந்தபோது தனக்கு கிடைத்த ஊதியத்தை கிராமப்புற மேம்பாட்டு திட்டமான ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் போன்ற அறப்பணிகளுக்கும் ஏழை எளிய மக்கள் கல்விக்கும் தொடர்ந்து வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு வெளியேறும் போது அவரிடம் இருந்தது சில புத்தகங்களும் ஆடைகளும் மட்டுமே. ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற குரலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் கலாம் அவர்கள். ஜாதி, மதம், மொழி எல்லைகளை கடந்து உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படும் நற்புகழோடு வாழ்ந்தவர். தன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஈந்து வாழ்ந்து உலகறிய புகழ்பெற்ற
அந்த புகழையே மனித பிறவியின்

0: ஆகச்சிறந்த ஊதியமாக நிலைநிறுத்தி காட்டியவர் கலாம் அவர்கள். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய போது, கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்ற உலக பொதுமை கவிதை வரிகளை குறிப்பிட்டு தமிழின் பெருமையை உலக அரங்கில் பறைசாற்றினார். அவர் அறிவியல் புத்தகங்கள் மட்டுமின்றி தமிழில் அழகிய கவிதைகளையும் எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தார். அவரது தமிழ்ப்பற்று என்பது வெறும் மொழி சார்ந்ததாக மட்டும் இல்லாமல், தமிழ் பண்பாட்டையும் அறநெறிகளையும் தன் வாழ்வில் கடைபிடித்து ஒழுகிய ஒரு உன்னதமான பற்றாகும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து, இதுதான் நம் நெஞ்சத்தில் கலாமை பற்றி நினைக்கும் போது வருகிறது. 2015 ஆண்டு ஜூலை 27 நாள் கலாம் ஐயா ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்திற்கு சென்றிருந்தார். அங்கு மாணவர்களிடம் வாழக்கூடிய பூமியை உருவாக்குவதற்கான வழிகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் மேடையில் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே உடல் நலக் குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அன்றைய தினமே இந்த பூத உடலை விட்டு பிரிந்தார். மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே அவர் உயிரிழந்தது அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடித்த ஆசிரியர் பணிக்கான இறுதி சாட்சியாக அமைந்தது. அன்று அவர் கைப்பையில் இருந்த புத்தகம் எது தெரியுமா? நோபல் பர்பஸ், த ஜாய் ஆஃப் லிவிங் எ மீனிங்ஃபுல் லைஃப். அன்று அவர் இளைஞர்கள் மனதில் விதைத்த வார்த்தைகளை இன்று நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கனவுகளை விண்மீன்களாக்கும் இளைய தலைமுறையினரின் எழுச்சியில் இந்தியா உலகின் உச்சியில் ஒளிரட்டும். அறிவும் அறமும் அன்பும் இணைந்த பாரதம் அகிலம் போற்றும் அமைதியின் பூமியாக திகழட்டும். கலாம் கண்ட கனவு நனவாகட்டும். நம் பாரதம் விண்ணையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டட்டும். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.
1: இதுவரை ஏவுகணை நாயகனின் பிறந்த நாள் உளவியலாளர் ராமன்புதூர் கனகா பிரதாப் அவர்களின் உரை கேட்டீர்கள்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:30. திரை இசை கேட்பதற்கு முன்
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர்களுக்கு 70% ஆஃபர். மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECMI, எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட்,
2: பேலஸ் ரோட், தக்கலை.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில் மேகக்கூந்தலில் சிதறிய சாரல் ஆதவனைக் கண்டு வெட்கத்தில் சிரித்தது, அதுதான் வானவில்லோ? வானவில்லே பெண்ணாக வடிவெடுத்து மண் மீது வந்ததோ?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை MS சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
2: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில்
3: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
2: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
3: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி
2: கூட்டுமங்கலம் மண்டை காடு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை வரலாறு காணாத மெகா ஆஃபர். ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர் கலெக்ஷன்களுக்கு 70% ஆஃபர். மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECEMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட் அப்ளைன்சஸ் மற்றும் பர்னிச்சர்,
6: ஸ்டேடியம் எதிரில் மற்றும் ஓட்டடங் ரோட் நாகர்கோவில்.
0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
7: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.

திரைசீல் அடுத்து வரும் பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குழுவினரோடு பாடியது இளையராஜாவின் இசையில். ஆயிரம் கதைகள் வளரும், அன்பு வனமாய் மலரும், பயணங்களில் பாதை புலரும், நயனங்களில் அழகு மிளிரும், உதயங்களில் ஒலிக்கும் பூபாலம், ஒருவருக்கு ஒருவரே ஆதாரம்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 2:42. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஒற்றி ஒன்றில் இருந்து திரை இசை. அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில், இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில். விடியும் வரை காத்திரு திரைப்படத்திற்காக. பூமி விட்டு வானம் பிரிவதில்லை, பூ விட்டு வாசம் பிரிவதில்லை, இசை விட்டு ராகம் பிரிவதில்லை, இதயம் விட்டு காதல் பிரிவதில்லை, நெஞ்சம் விட்டு நினைவுகள் பிரிவதில்லை.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
2: இன்று மாலை 5:30
4: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
5: ஆரல்வாய் மொழி
4: அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
2: திரைசில் அடுத்து வரும் பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் கங்கை அமரனின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் எஸ். ஜானகி பாடியது. கண்ணோரம் சிங்காரம், காதோரம் ரீங்காரம், இதழோரம் ஒய்யாரம், இதயத்தில் தேனாடும் காதல் கவி பாடும், அதில் கண்ணிரண்டும் விளையாடும்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் எலக்ட்ரோபதி மருத்துவர் A.M. அரசு அவர்கள். இனி வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வானிலை அறிக்கை. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, கேரளா, மாஹே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும், தமிழ்நாடு, புதுச்சேரி, தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம், காரைக்கால், தம்மம்பட்டி, நெடும்புலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வாழப்பாடி, மண்டபம், கொல்லிமலை, தலைஞாயிறு, அச்சிரப்பாக்கம், தரங்கம்பாடி, தோப்புத்துறை, சூரியகாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, செம்பனார் கோவில், காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அரியலூர், கீழ்ப்படி, கேசிஎஸ், அரியலூர், திருப்பூண்டி, ரிஷிவந்தியம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சங்கராபுரம், பொன்னையார் அணை, மணப்பாறை, கோடியக்கரை, காயல்பட்டினம், வல்லம், கீழ்பெண்ணாத்தூர், கடவனூர், சேத்துப்பட்டு, ஆரணி.

0: எறையூர், மணம்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஏத்தாப்பூர், கிருஷ்ணராயபுரம், மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியிடங்களில் 4 சென்டிமீட்டர், மாயனூர், ஆனைமடுவானை, திருச்செந்தூர், செம்மேடு, மூங்கில் துறைப்பட்டு, குளித்துளை, மடம்பூண்டி, மேலூர், காரியக்கோவில், அம்பத்தூர், தியாகதுர்கம், திண்டிவனம், திருக்குவளை, குலசேகரப்பட்டினம், முகையூர், வளத்தி, ராசிபுரம், அயப்பாக்கம், புழல், திருப்பாலபந்தல், விருகாவூர், அவலூர்பேட்டை, மணிமுத்தாறு அணை, நத்தம், சிவகங்கை, சந்தியூர், கத்திவாக்கம், திருக்கோயிலூர், சூலாங்குறிச்சி, எருமப்பட்டி, மணலி, மங்களாபுரம், மயிலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு நாளை வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றச்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரா மோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்க் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மோனஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஏஷா காந்தி, ஆன்ஸ் நேகி, கரிமா

0: குண்டு, ஜின்பால் சோனா, அதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது
4: சந்திப்போம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவம் நாகர்கோவில் எலக்ட்ரோபதி மருத்துவர் ஏ.எம். அரசு அவர்களுடன் சந்திப்பு.
5: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் உண்ணும் உணவு, நம்முடைய மனநிலை, அன்றாட பழக்க வழக்கங்கள் ஆகியவை நமது ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனமும் வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்ற வாழ்வியல் சிந்தனைகளை முன்வைத்து பல பயிற்சிகளையும் விழிப்புணர்வு தகவல்களையும் மக்களிடம் வழங்கி வருபவர். வாழ்க்கை முறை மாற்றங்களால் அவதிப்படும் இன்றைய காலகட்டத்தில் மருந்துகள் இல்லா வாழ்வியல் முறை, குடும்ப நலன் மற்றும் நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வது எப்படி என்பது குறித்து பயனுள்ள ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர். அவரை சந்திப்போமா நேயர்களே? வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: நிகழ்ச்சியில முதல்ல உங்களை பற்றி நேயர்களுக்கு சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கலாமா சார்?
6: அறிமுகப்படுத்திக்கலாம். என்னுடைய பேர் மருத்துவர் ஏ.எம். அரசு. 17 வருடங்களாக மாற்றுமுறை மருத்துவம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சன்லைட் நல்வாழ்வியல் மையம் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விழிப்புணர்வு, ஆரோக்கியமான தகவல்களை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு நீரழிவு நோய் கல்வியாளர், எலக்ட்ரோபதி மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு யோகா பயிற்றுனர். என்னுடைய சொந்த ஊர் அகசீஸ்வரம் பக்கத்துல ஈச்சன்வலைங்கிற கிராமம். ஆரோக்கியம் உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உணர்வு சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லி ஒரு மருந்தில்லாத ஒரு வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பல விழிப்புணர்வு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
5: முதல்ல நீங்க ஒரு மாற்றுமுறை மருத்துவர் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அந்த மாற்றுமுறை மருத்துவரா வர்றதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் சார்?
6: மாற்றுமுறை மருத்துவம் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு. சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, யுனானி, இயற்கை மருத்துவம் இருக்குது. அதுல வந்து சிறப்பாக எலக்ட்ரோபதி மருத்துவம் என்று சிறந்த முறையில நம்முடைய நாள்பட்ட வியாதியிலிருந்து அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறை எலக்ட்ரோபதி சிறந்த முறையில பயிற்சி பெற்று சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: அந்த எலக்ட்ரோபதி மருத்துவம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா சார்?
6: ஸோ எலக்ட்ரோபதி என்பது இந்த மருத்துவத்தினுடைய ஆர்ஜின் வந்து கண்டுபிடித்தவர் டாக்டர் கவுண்ட் சீசர் மேத்தி என்பவர். அவர் வந்து இத்தாலியை சேர்ந்தவர். இது முழுக்க முழுக்க ஹெர்பல்ஸ்னால, மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு 60 வகையான மருந்துகளுடைய கூட்டுக்கலவை. இதனுடைய மிக முக்கியமான நம்ம உடலுடைய நோய்களை நம்முடைய நிணநீர் சுரப்பு மண்டலம், லிம்ப் அண்ட் பிளட் அப்படிங்கிற 2 வகையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு மனிதனுடைய நோய்களை, நிணநீர் சார்ந்த நோய்கள், இரத்தம் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறத கண்டுபிடித்து ஒரு முழுமையான ஒரு குணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இது இன்னைக்கு இந்தியா முழுவதும் சிறந்த முறையில சிகிச்சை அளித்து நாள்பட்ட வியாதிகள், கேன்சர்ல இருந்து அனைத்து வகையான நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இந்த எலக்ட்ரோபதி மருத்துவ முறை.
5: உங்க ட்ரீட்மெண்ட்ல முக்கிய இடம் பிடித்திருப்பது மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு சொன்னீங்க சார். அந்த மருந்தில்லா மருத்துவம்னா என்ன? நீங்க என்னென்ன வழிமுறைகளை இதற்காக கடைபிடிக்கிறீங்க சார்?
6: மருந்தில்லா மருத்துவம்னா என்னன்னா, நமக்கு எந்த மருந்தும் உட்கொள்ளாமல் நாம் நம்மளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை. பாத்தீங்கன்னா வந்து உதாரணமாக அக்குபஞ்சர், அப்புறம் பாத அழுத்த சிகிச்சை, முதுகு தண்டோட சீராக்க சிகிச்சை, வர்மா சிகிச்சை, இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. இந்த சிகிச்சை முறைகளையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மருத்துவ பயனாளிகளிடம் உணவு வாழ்வியல் முறையை அதிகமாக சொல்லிக் கொடுத்து கொண்டு அவங்களுக்கான ஒரு பாதாளத்த சிகிச்சையோ அக்குப்பஞ்சர் மருத்துவமோ இதை நம்ம செய்யும் பொழுது ஒரு முழுமையான குணம் கொடுக்குறோம். முக்கியமா இன்னைக்கு நடைமுறையில என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் வந்து உணவு முறையும் வாழ்வியல் முறை பற்றி அதிகமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நோய்க்கான காரணமே பாத்தீங்கன்னா வந்து உணவும் சரியான உணவு இல்லை, சரியான வாழ்வியல் முறை இல்லை. ஸோ ஒரு மருத்துவராக இருந்து இந்த உணவையும் வாழ்வியலையும் சொல்லிக் கொடுக்கணும்தான் தலையாய கடமையாக இருக்கும். ஒரு ஆரோக்கியத்தினுடைய முதல் படியே உணவு வாழ்வியலை பற்றி ஒரு விழிப்புணர்வு அடைதல் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான காரணமாக அதை எடுத்துக்கொண்டு நாம வந்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: நீங்க வந்து உணவும் வாழ்வியல் முறைகளும் சரியா இருந்தா வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும், ஒரு மனிதர் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படிங்கிற கருத்துல நீங்க பேசுனீங்க சார். எந்த மாதிரி உணவுகளை எந்த வயதுல இருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டா வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுல இருந்து தொடங்கலாமா சார்? இன்னைக்கு
6: குழந்தை பருவத்திலிருந்து நம்ம வந்து வயது காலத்துல நம்முடைய உணவு முறைகள் என்பது பல்வேறு உணவு முறைகள் இருக்கு. பொதுவாக நம்முடைய சத்தான உணவுகள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது காய்கறிகள், பழ வகைகளை சரியான முறையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து மிக மிக பிரச்சனை என்ன

0: அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலான உணவு முறைகளுக்கும் இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த குழந்தைக்கான உணவை கொடுக்கறது வந்து முதல் முதலில் தாய் தான், தாய்ப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த தாய்ப்பால் சுத்தமாக இருக்கணும்னா தாய் உணவு எடுக்கிற விஷயத்தில் நம்ம வந்து அதுக்கான ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுபோல் இப்போ நம்முடைய போடி ஆடி நம்முடைய அடோலசன் ஸ்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம், அந்த குழந்தை பருவம் சிறார் பருவம்னு சொல்லக்கூடிய கரெக்டாக ஒரு 10 to 12 வயது வரைக்குமான உணவு முறையை நாம் தந்தையும் தாயும் தான் தீர்மானிக்கணுமே தவிர குழந்தை தீர்மானிக்கிறது இல்ல.
1: இந்த காலகட்டத்துல குழந்தைகளோட தீர்மானம் தான் அதுல இறுதி தீர்மானமா இருக்கு.
0: இப்போ நம்ம வந்து பொதுவா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா 14 வயது வரைக்கும் குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டை தீர்மானிக்கிறது தாய் தந்தையும், அவள் இப்போ உடுத்தக்கூட உடையை தீர்மானிப்பது தாய் தந்தையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அம்மா அப்பா தான் தீர்மானிக்கணும். 14 வயதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்க என்ன வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு உளவியல் சிக்கல்கள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. பழைய காலத்து வாழ்க்கையில வந்து குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்று உளவியல் சிக்கல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ உணவு அடிப்படையான ஒரு ஆதாரமாக இருக்கு. ஒரு குழந்தையிலிருந்து பெரிய வயது வரைக்கும் உணவு விஷயத்துல சரியாக இருந்தால் அந்த உணவு தான் அவங்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்குது, அவங்களுடைய எண்ணங்களை தீர்மானிக்குது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் மன ஆரோக்கியம் மிக முக்கியம். அதில் உணவு என்பது அடிப்படையான விஷயமாக இருக்கு.
1: குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் தான் அது அறந்ததுனால தாய் தான் அதுக்கு வந்து உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. குழந்தை பெற்ற பின்பு தாய் என்ன மாதிரி உணவுகளை அதிகம் எடுத்துட்டா பிறந்த குழந்தைக்கு அது அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் சார்?
0: குழந்தை பேர் அடைந்த பிறகு அந்த தாய் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இரும்புச்சத்து உணவுகள் கால்சியம் சத்துல உணவுகளை அதிகமாக எடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகமான பிரச்சனையே காரணம் நம்முடைய அதிக உணவுகளை நம்முடைய காலையிலிருந்து இரவு உணவுல வந்து அரிசி உணவுகள் தான் அதிகமாக இருக்கு. இப்போதைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம அதுல பிரதானமா எடுத்து. இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமான பரிபூர்ணமான சத்துங்கும் போது நம்முடைய மேக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோ அரிசி உணவுகளையும் புரோட்டீன் சத்துக்களை நம்ம எடுத்திருந்தாலும் கூட நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம பிரதானமாக எடுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு குழந்தைகளை சரியாக வளர்த்துக்கணும், சரியான உணவு முறை எடுத்துக்கணும், தாய் சரியாக கொண்டு வரணும் அப்படின்னா சிறுதானிய உணவுகளை நாம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் என்றால் கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஆரோக்கியமான அவங்களும் தாயும் நன்றாக இருப்பாங்க, அந்த குழந்தைகளும் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பாங்க.
1: அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் முக்கியமா அதிக
0: சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: என்ன மாதிரி சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கலாம் சார்?
0: இன்னைக்கு உள்ள சிறுதானிய உணவுகள்ல முக்கியமாக ஒரு தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது திணை அரிசி அதிகமா எடுத்துக்கலாம். திணை அரிசி, குதிரைவாளி, வரகரிசி, சாமை, கேழ்வரகும் அதிகமா எடுத்துக்கலாம். இவையெல்லாம் ஏன் இதெல்லாம் எடுத்துக்கணும்? இதுல எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் இருக்கிறது. அது தாண்டி நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது. இன்னைக்கு சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு பெண்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க, குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வராங்க. பிறக்கும் போதே குழந்தை வந்து சர்க்கரை நோயால் வெளியே வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நார்ச்சத்துள்ள உணவுகளை இந்த தாய் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடைவாளை சாமைன்னு ஒன்று இருக்கு, ப்ரௌன் டாப் மில்லட்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கு, 12.5 கிராம் இருக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட சிறுதானிய உணவுகளை இன்றைக்கு தேடி நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான குழந்தையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் நம்ம உருவாக்க முடியும்.
1: அது என்ன சிறுதானியம்னு என்ன ஒரு முறை சொல்ல முடியுமா சார்?
0: குடைவாளை சாமை.
1: குடைவாளை சாமை, சாமையில இன்னொரு ரகம்.
0: ஆமா ஆமா, ப்ரௌன் டாப் மில்லட்னு பேர் ஆங்கிலத்துல. அதை அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா நன்றாக இருக்கும். இன்னைக்கு பல இடங்களில் சிறுதானியங்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு இருக்கு, மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனா சரியான முறையில வந்து அதை பயன்படுத்துறதுக்கு சரியா இன்னைக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லைங்கதான் சொல்ல முடியும்.

0: சரி, நீங்க வந்து இப்போ நீரிழிவு நோய் பற்றி சொன்னீங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்தே நீரிழிவு நோய்கள் வர நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கு. அதுவும் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. அப்புறமா வளரும் குழந்தைகள் ஃபியூச்சர்ல நீரிழிவு நோய் வராம பாதுகாத்துக்கணும்னா என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் அவங்க பழகிக்கணும் சார்?
1: குழந்தைங்க வந்து உளவியல் சிக்கல் அப்படின்னு சொல்றோம், அந்த அடோலசன் ஸ்டேஜ் சொல்லுவோம், வளர் இளம் பருவம் என்பது. இந்த வளர் இளம் பருவத்துல அவங்களுடைய யதார்த்தமாக இருப்பாங்க, எப்பவுமே வந்து உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சூழல். இந்த உணர்வு ரீதியாக அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், டெஸ்டோஸ்டோன், இந்த ஹார்மோனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது புதிய தேடல்கள் இருக்கும், அதிகமான சத்து உணவுகள் அவங்களுக்கு தேவைப்படும். சரியான உணவுகள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுடைய சாப்பிட்றது சாப்பாட்டில் அவ்வளவு மோசமான ஒரு உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய துரித உணவுகள், இரவு நேரத்தில் பரோட்டா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே துரித உணவுகள். வீட்டில் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து குறைவாக தான் இருக்கு.
0: வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது,
1: சமைச்சு சாப்பிட்றது, இப்போ அம்மா அப்பா சாப்பிட்ற சாப்பாடு பிடிக்க மாட்டாங்க. அப்போ இந்த உணவுகள் அதிகமாக நமக்கு போறதுனால அவங்க உடம்புல அதிகமான கழிவுகள் தங்குது. இப்ப நம்முடைய மருத்துவத்துல வந்து மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, ரத்தத்தினுடைய அளவும் ரத்தத்தின் தன்மையும் தான் நம்முடைய உயிர் சக்தியை தீர்மானிக்குது அப்படிங்கிறது நம்முடைய மருத்துவத்துல ஒரு தலையாய கடமையை அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்து வெளியே வரணும், இந்த தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களோட ரத்தம் சுத்தமாக இருக்கணும், ரத்தத்தினுடைய அளவு சரியாக இருக்கு. இப்ப இன்னைக்கு நார்மலா ஒரு 10 வயசு 15 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து நார்மலா ஒரு 14 கிராம் இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்முடைய நார்மல் வேல்யூ வந்து 12 கிராம் போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது 7 கிராம், 8 கிராம், 9, அதிகபட்சமாக 10 தாண்டி யாருக்குமே இல்லை. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வளரிளம் பருவத்தினரை சரியா வழிகாட்ட வேண்டும் என்றால் அவர்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் ரத்தத்தை அளவு அதிகப்படுத்துவதாகவும் ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம மீண்டும் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய உணவு முறைகளை வீட்டில் பயன்படுத்துகிற உணவுகள் தின்பண்டமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் வீட்டில் பயன்படுத்துவதற்கு இந்த சிறுதானிய உணவுகளை நாம வந்து இன்னைக்கு வளரிளம் பருவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியான உணவு முறையை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லா தரப்பட்ட மக்களுக்குமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகள், இந்த மூளையினுடைய செயல்பாடுலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விபரீதமாக செயல்படுது. சரியான ஊட்டச்சத்து கிடையாது, உதாரணத்துக்கு மெக்னீசியம் சத்து இல்லை அப்படின்னாலோ, இல்ல விட்டமின் D3, விட்டமின் B12 இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா யாருமே தாய் தந்தருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, மூத்தோர்களை பார்த்து வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்கறது எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கான ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிக முக்கியமாக மீண்டும் நாம் சொல்றது, உணவும் வாழ்வியலிலும் மிகப்பெரிய ஒரு கேப் வந்துகிட்டே இருக்கு, அதை சரியா சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு நாம் இருக்கு.
0: அதாவது குழந்தைங்க சின்ன வயசுலயே வந்து ஒரு தவறான பாதைக்கு போறாங்க, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு காரணம் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து குறைஞ்சு வர்றதுனால, அதற்கு காரணம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கன்னு சொல்றீங்க.
1: ஆமா, கட்டாயமா உணவு பழக்கம், அதைத்தான வாழ்வியல் முறை. இன்னொன்று நாம இப்போ அதிகமாக நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுனா முதுகு தண்டுவட பிரச்சனை, அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸ்

0: சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் இப்போ நம்முடைய முதுகு தண்டுவடம் வழியாக உறுப்புகளுக்கு போகுது. ஒரு சேர்ல எப்படி உட்காரணும்னு தெரியல. எல்லா பழைய காலத்துல சொல்லுவாங்க நேரா உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, நேரா உட்காரதே கிடையாது. சேர்ல உட்கார தெரியல, சிட்டிங் போஸ்ன்னு சொல்லுவோம், உட்கார நிலை, படுக்கிற நிலை, நடக்கிற நிலை, இது எல்லாமே எதுவுமே தெரிய மாட்டாங்க. குழந்தை வந்து சேர்ல உட்காருது அப்படின்னா சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு காலை தூக்கி அந்த கைப்பிடியில தூக்கி போட்டு உட்காருவாங்க, செல்போன் அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால முதுகு தண்டு இடத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
1: படுத்திருக்கும் போதே ரெண்டு மூணு தலையன கழுத்துக்கு வச்சுட்டு செல்போன் பாக்குறாங்க,
0: செல்போன் பாக்குறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு மிஸ் அலைன்மெண்ட் சொல்லக்கூடியது, இந்த சீர்நிலை கேடு என்பது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்பு பிரச்சனை. அதாவது முதுகு தண்டு இடத்துல இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு முதுகு பிரச்சனை வந்தாலோ எலும்புல பிரச்சனை வந்தாலோ ஒரு மருத்துவரை அணுகுதல் அப்படிங்கறது தாண்டி, இதை வந்து முக்கியமாக நம்முடைய மூளையிலிருந்து நரம்புகள் முதுகு தண்டு வழியாக உறுப்புகளுக்கு போறதுனால அந்த ஒவ்வொரு வெற்றிபுறான்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு எலும்பு இணைப்புக்கும் இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அது உறுப்புகளும் பாதிக்கப்படும். அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் போது மனநிலையும் பாதிக்கப்படுது. சைக்காலஜிக்கலாவும் பிரச்சனை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா C1ங்கிற கழுத்து எலும்புல C1 பாதிக்கப்பட்டால் கண்ணுக்கு போறக்கூடிய நரம்பு பாதிக்கப்படுது. அதனால கண்ணாடி அதிகமா போடுறாங்க. அதிகமா மொபைல் யூஸ் பண்ணும்போது C1 பாதிக்கப்படுது. C2 பாத்தீங்கன்னா காதோட கனெக்டிங்கா இருக்கு. C3 வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மவுத்தோட கனெக்டா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த முதுகு தண்டுவடத்தை சரியா நேர வைக்க சொல்லி ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து அக்டோபர் 16 நம்முடைய வேர்ல்டு ஸ்பைன் ஹெல்த் டே. உலகம் முழுவதும் இந்த முதுகு தண்டுவடத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய டான் தெரப்பிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மருந்தில்லா மருத்துவம், முதுகு தண்டுவடத்தை சீராக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை மூலமாக இன்னைக்கு நிறைய இடங்களில் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சிகிச்சை அளித்து முதுகு தண்டுவட பிரச்சனையை சரி பண்றது மட்டுமல்லாமல் அவங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் இதை குணப்படுத்த முடியும். அதற்கான விழிப்புணர்வும் கொடுத்துட்டு இருக்கோம். இது மிக முக்கியமாக எதுக்காக சொல்றேன்னா, இந்த இளைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் உணவு, நம்முடைய வாழ்வியல் முறை, இந்த முதுகு தண்டுவிட சீராக்கம், இந்த மூன்றும் சிறந்த முறையில் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அவர்களை ஒரு பரிபூரணமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: அதாவது நம்ம உட்காரக்கூடிய நிலை சரியில்லாம இருந்தனா அதனால முதுகு தண்டு மட்டும் பாதிப்படைகிறது இல்ல, நம்ம மூளையும் பாதிக்குது. இதனால நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்ல மனநிலையும் பாதிப்பு அடைகிறதுனால நிறைய சமூக சீர்கேடுகளுக்கும் இது காரணமாக இருக்கு.
0: உண்மை, உண்மை.
1: அதாவது ஒரு அமரக்கூடிய நிலை சிறிது தவறுனாலே இந்த சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது உங்களுடைய இந்த சொல்ல எங்களுக்கு தெரியுது சார்.
0: உண்மை. ஏன்னா இப்போ நம்முடைய ஆரோக்கியத்துல வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. அது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறது நம்முடைய நோக்கம். WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியான ஆரோக்கியம் தான் ஒரு உண்மையான ஆரோக்கியம். அப்போ அந்த ஆரோக்கியத்தில் வந்து மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சமூக ரீதியான ஆரோக்கியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பொதுவான மக்கள், ஒரு உலகம், மக்கள், இந்த நாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய 4, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாகங்கிறது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியம். இந்த தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கும். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் அதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தை நம்ம வந்து ஆரோக்கிய முடியும். அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே வந்து சரியாக வச்சுக்கொள்றது அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அதில் தான் நம்ம வந்து இந்த எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி ஒருத்தர் எதிர இருக்கிறவங்களை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து எப்படி பேசுறது, எப்படி காது கொடுத்து மற்றவங்கள்ட்ட கேட்கறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிசனிங் கெப்பாசிட்டி கிடையாது. குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. கேட்கறதுக்கு தயாராகிட்டனாலே பாதி பிரச்சனைகள் சரியா,
1: நேரம் இல்ல. ஏன்னா செல்போனை தவிர்த்து நம்ம அலுவலகம் வேலை பாக்குறோம், படிக்கிறோம், அதுக்கடுத்து நம்ம வந்து உற்ற தோழனா இருக்கிறது இந்த அலைபேசி தான்.
0: அலைபேசி இன்னைக்கு வந்து ஏன் அப்படின்னா மக்கள் போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு தாய் தந்திரா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே கேள்வி கேட்கறது வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கேள்வி கேட்காத ஒரே நபர் வந்து நம்முடைய அலைபேசி தான், மொபைல் தான். அது கேட்காது, ஆனா அது ஐடியா கொடுக்கும் நமக்கு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்னொரு திசைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால கேள்வி கேட்கிற தாய் தந்தைகளை பிடிக்காது.
1: முதியவர்கள் வந்து நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வச்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்
0: காரணமா இருக்கு.

0: உணவு மாற்றங்கள் கூட மனநிலை மாற்றத்திற்கும் இந்த சமூக மாற்றங்களுக்கும் ரொம்ப ஒரு காரணமா இருக்கு. உணவுக்கு முன்னதாக நம்ம வந்து உட்காரக்கூடிய நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து எப்படி உட்காரணும், எந்த முறையில உட்கார்ந்து பாட புத்தகங்களை படிக்கணும், எவ்வளவு தொலைவில் வச்சு படிக்கணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து செல்போனை எந்த மாதிரி நிலையிலிருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு வந்திருக்கோம்.
1: செல்போனை பயன்படுத்துறது நம்ம வந்து கண்ணுக்கு நேராக வைத்து பார்க்கணும். ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணா இருந்தாலும் கண்ணுக்கு நேர்மட்டமாக வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி காலோட சிட்டிங் போஸ்டர் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா நேர் நிலையில் முதுகுத்தண்டோடும் எப்போதும் நேராக வைத்துக்கொண்டு கண்ணுக்கு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நம்ம வந்து மொபைலை கீழே வச்சுட்டு தலையை கீழே குனிந்து பண்ணும் பொழுது தொடர்ந்து ஒரு 21 நாள் நீங்கள் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். முதல் பிரச்சனையே கழுத்துல சுளுக்கு வரும், கழுத்துல வலி வரும். இதுதான் முதல் ஆரம்பம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மிக முக்கியமா நாங்கள் எல்லா இடமும் சொல்றது அப்படிதான், மூன்று காரியங்கள்னால இன்னைக்கு வந்து அதிகமான எலும்புகள் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம், சாதாரணமா சொல்றோம். அதுல மிக முக்கியமான ஒன்று வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல். இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த வாகனங்கள். வாகனங்களில் உட்கார கூடிய சீட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதிவிரைவு வண்டியா இருக்கக்கூடிய சிசியா இருக்கக்கூடிய பைக்ல இருந்து எல்லாமே உட்காரக்கூடிய ஸ்டைல் பாத்தீங்கன்னா நம்முடைய இருக்கக்கூடிய முதுகுத்தன நம்முடைய கூபக எலும்பு நம்முடைய சாக்கரம் எல்லாமே வந்து மிஸ் அலிமனா எப்பவுமே. பழைய காலத்துல வந்து நேராக இருந்து வண்டி ஓட்டுனது இப்போனா நம்ம வந்து பெட்ரோல் டேங்க்ல படுத்துட்டு ஓட்டுறதும்
0: தலைக்குப்புற
1: பின்னால் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில உட்கார்ற மாதிரிதான் இருந்துருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகமான குழந்தை பேர் கூட வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறைகளுக்கு அந்த மாதிரிப்பட்ட பைக் யூஸ் பண்றவங்க குழந்தை பேர் அடையிறது சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அது வந்து நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு மேல உதாரணத்துக்கு டெஸ்டிக்கல்ல வந்து அதிகமான அழுத்தம் கொடுக்கறதுனால நாளைக்குள்ள தலைமுறையில குழந்தை பேர் பிரச்சனை இல்லை, அதிகமான செயற்கை கருத்தல் மையம் தான் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மூன்றாவது

0: மிக முக்கியமான விஷயம், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபர்னிச்சர்ஸ், அந்த ஃபர்னிச்சர் டிசைன், சோஃபா மாடல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து சோஃபாங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ஒரு ரிசப்ஷன்லேயோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பு அறையில் போடக்கூடியது, இன்னைக்கு வந்து குஷன் வச்சது, அதுக்கு உள்ளே உட்கார்ந்துட்டு நம்மளால் எழும்ப முடியல. அப்படி உட்காரும் பொழுது நம்முடைய சாக்கரம் பகுதி, நம்முடைய முதுகுத்தண்டத்தினுடைய கடைசி சாக்கரம் அந்த ஏரியாவே நமக்கு வந்து பெண்ட் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இன்னைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நான்காவதாக ஒன்று சொல்லணும்னா, நம்ம பயன்படுத்துகிற சாலையில் இருக்கக்கூடிய குண்டுங்குழியுமான சாலைகள் தான் இன்னைக்கு நம்முடைய முதுகுத்தண்டோடம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துரு. முதுகுத்தண்டோடம் சரியாக இருந்துச்சுன்னா மூளையினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல் அனைத்துமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாம் வந்து மிக முக்கியமாக இதை வந்து இந்த உலக சுகாதார நிறுவன விஷயத்தை தான் நம்ம வந்து அதிகமாக மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கோம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வாழ்வியலை நம்ம சரியான கருத்துக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், எங்களுடைய நல்வாழ்வியல் மையத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும். அப்படி வரும்பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தான் சிறந்த முறையில் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
1: துரிதமான இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயங்களும் பழையதுல இருந்து நல்லா மாறி வருது. ஆனா ஒவ்வொரு விஷயங்கள்லயும் மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட நம்ம வந்து ஆரோக்கியத்துல அந்த பாதிப்பு தெரியுது. முக்கியமா இளைஞர்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆரோக்கிய கேடா அமையுது. வாகனமும் எந்த பொசிஷன்ல ஓட்டணும், எந்த மாதிரி இருக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லயும் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறத நீங்க இப்போ தெளிவா சொல்லியிருக்கீங்க சார்.
0: அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்கள் அதிகமாக வாகனம் ஓட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அவங்க உட்காரக்கூடிய ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா அது வந்து தவறான ஒரு உட்கார சூழல் இருக்கு. என்னன்னா இப்போ சீட் இருக்குன்னா சீட்டினுடைய முன்பகுதியில் முன்பகம் ஒட்டி போய் உட்கார்ந்துருப்பாங்க, கீழே வைக்கிற காலை வந்து மடக்கி பின்பக்கமாக ரிவர்ஸில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஓட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ ஆண்கள் ஓட்டுவதற்கும் பெண்கள் ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் ஓட்டக்கூடிய வண்டியில இடையில வந்து பெட்ரோல் டேங்க் இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல வளைவில் செல்லும்போது கூட அந்த கிராவிடேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் பெண்கள் ஓட்டக்கூடிய வண்டியில முன்பக்கம் ஓப்பன் இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷன் இருக்காது. அப்போ உட்கார்ந்து இருக்கும்போது யாராவது பின்பக்கத்தில் வந்து ஏதாவது லேசாக ஒரு யாரோ ஒருத்தங்க தட்டிட்டாலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் உரசி கொண்டு போனாலோ இமிடியேட்டாக கீழே விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போது நம்முடைய கைகளை வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஹேண்ட்பேரில் வச்சுக்கிட்டு பேக்கில் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா இருந்து வண்டி ஓட்டி காலை முன்பக்கமாக வைத்து கொண்டு ஓட்டினால் அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நிறைய இடங்களில் கல்லூரிகளெல்லாம் போய் நிறைய இடங்களில் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் எப்படி உட்காரணும்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து அப்படி உட்கார்ந்த நிறைய பெண்கள் சொன்ன கூட ஒரு வார்த்தை என்னென்னா, அப்படி உட்கார்ந்து நாங்கள் பின்னால் உட்கார்ந்தா எல்லாருமே வந்து எங்களை வந்து மெத்தனத்தில் போகிறா. நான் சொல்லுவது என்ன அப்படின்னா, அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய உடல் நாம தான் பார்த்துக்கணும். இதுக்கு ஏதாவது கீழப்பட்டு விபத்து ஏற்படுச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனை வரும். எல்லாத்துக்குமே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி பழி சொல்ற உலகம் தான் இந்த உலகம், அதை பற்றி பார்க்க கூடாது. நாம நம்மள உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காரு விழிப்பு நிலை, விழிப்புணர்வு நல்லா இருந்தா விழிப்பு நிலையை நாம் அடைய முடியும். அந்த விழிப்பு நிலையை அடையணும் அப்படிங்கிறதா நம்ம வந்து நிறைவேறத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்ப நாற்காலியில எப்படி உட்காரணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, இருசக்கர வாகனம் ஓட்டும் போது பெண்கள் எப்படி உட்காரணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வண்டியே நம்ம ஓட்ட பழகணும்னு நான் நினைக்கிறேன்.
0: உண்மை, ஹெல்மெட் போடுறது எவ்வளவு தூரம் மிக முக்கியமா இருக்குதோ அதே போல ஒரு சீட்ல உட்கார்றது எப்படி உட்கார்ந்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பசங்களுக்கும் நம்முடைய இந்த இளைய தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு மருத்துவராக நாம இதை கவனிக்கும் பொழுது முதுகுத்தண்டுவடம் இன்னைக்கு வந்து பிரச்சனையில நாம பாக்குறோம். இப்ப நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது பின்னால அவங்க பின்னால் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டுவடத்துல எந்த உறுப்புல பிரச்சனை இருக்கு, எந்த எலும்புல ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் இப்ப வந்திருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும்.
1: நீங்க பார்த்தே சொல்லி
0: பார்த்தே சொல்லியிருக்கிறோம் நாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சரி நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்க நடக்கிற நடையை வைத்துக் கொண்டோம், அவங்க வண்டி ஓட்டுற ஸ்டைல வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்னென்ன மிஸ்அலைன்மெண்ட் நடந்திருக்கு, என்னென்ன உறுப்புல ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்ல முடியும்.
1: நம்ம வந்து உணவு முறைகள்ல நீங்க என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அப்புறமா நம்ம பழக்க வழக்கங்கள், உட்கார்றது எப்படி, செல்போன் எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி சொன்னீங்க. இதற்கு அடுத்ததாக வந்து அந்த வாகனம், மக்கள் தொகை எண்ணிக்கையை விட வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவு எண்ணிக்கையிலான அந்த வாகனங்கள்ல இளைஞர்கள் எப்படி உட்காரணும், புது வகையான வாகனங்கள்ல உட்காரதுனால அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை எந்த மாதிரி பாதிப்படைய காரணமா இருக்குன்னு சொன்னீங்க. அதை விட முக்கியமா பெண்கள் என்ன மாதிரி உட்காரணும், விபத்துக்கள்ல இருந்து எந்த மாதிரி தவிர்க்கணும், அவங்க ஆரோக்கியத்தை எந்த மாதிரி பாதிப்படையாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். அப்புறமா ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சார், அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: உலக சுகாதார நிறுவனம் சொன்னது வந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியான ஆரோக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம். ஒரு முழுமையான

0: ஆரோக்கியம்னா இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமூகத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது கடைசியிலிருந்து ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் இருந்தால், இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த இளையவர்களுக்கு ஆரோக்கியம் வந்து ஆன்மீகத்தில் இருந்தால் இந்த சமூகம் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக ஆரோக்கியங்கிறது, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பல்வேறு சமயங்களில் நாம் இருக்கிறோம், எந்த சமயத்தை சார்ந்து இருக்கிறோமோ அந்த சமயத்தோடு பயணிக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும், ஆன்மீகத்தினுடைய முதல் படி என்பது தன்னைத்தான் அறிந்து கொள்வது. ஒருத்தர் தனக்குத்தானே நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், தனக்குத்தான இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன, எது எனக்கு பிடிக்கும், எது எனக்கு பிடிக்காது, எனக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எப்படி நல்லா கொண்டு போகணும், என்னுடைய திறமைகள் என்ன. இன்னைக்கு அதிகமாக ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தினுடைய முதல் படியே பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் அறிந்து கொள்ளுதல், அப்படி
1: தன்னைத்தான்
0: உணர்ந்து கொள்ளுதல். தன்னை அறிந்தவன் தலைவன் ஆகலாம்னு சொல்ற மாதிரி, தனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வது ஆன்மீகத்தினுடைய முதல் படி. இரண்டாவது படி தன்னுடைய குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வது. என்னுடைய குடும்பம் எப்படி குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, என்னுடைய கணவர் எப்படி இருக்காங்க, என்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க, இந்த குடும்பத்தினுடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன என்பதை நாம உணர்ந்து கொள்வது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை இந்த சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வது. சமூகத்தில் எல்லாருமே நல்லவங்கள் இல்லை, எல்லாவங்க கெட்டவங்கள் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும்போது, முதலில் கூட தன்னைத்தான் அறிந்து கொண்டு இந்த குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தை நம்ம ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். எப்பவுமே இந்த சமூகத்தில் போகும்பொழுது எதுவாறு பிரச்சனைகள் வரும், பிரச்சனை இல்லாதவர்கள் எல்லாருமே வந்து இரண்டு பேர் தான், ஒன்று இந்த உலகத்தை விட்டு போனவங்க, இன்னொன்று இந்த உலகத்தில் பிறக்காதவங்க, மீது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம இந்த சமூகத்தை எதிர்கொள்வது என்பது தன்னைக்குத்தானே தன்னை புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். நான்காவது, படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்ளும். உண்மையான ஒரு மனித எண்ணங்களோட இந்த இரையாற்றலை நம்ம புரிந்து கொள்ளணும்னா முதலை தன்னைத்தான் அறிந்து கொண்டு, குடும்பத்தை அறிந்து கொண்டு, சமூகத்தை அறிந்து கொண்டு, நான்காவது இறைநிலையை நோக்கி பயணித்தோம் என்றால் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியமான இளைஞர்களையும் சமூகத்தையும் நாம் உருவாக்க முடியும்.
1: நீங்க சொல்றது பார்த்தா தன்னை தானே அறிந்து கொண்டு, குடும்பத்தை அறிந்து கொண்டு, சமூகத்தை அறிந்து கொண்டாலே ஒரு இறைநிலை வந்துடும் இல்லையா?
0: உண்மை உண்மை உண்மை. அப்படி வரும்பொழுது இந்த சமூகத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளும். உலக சுகாதாரம் மிக முக்கியமான விஷயத்தை அதான் கொடுத்திருக்காங்க. சமூகத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் நாம் ஆரோக்கியமா இருக்கணும். அது வந்து இதனுடைய அடிப்படை தான். இந்த ஆன்மீகத்தில் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உணர்வு ரீதியாக ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத அதை அவங்க அடுத்த நிலையே சொல்றாங்க. உணர்வு ரீதியான ஆரோக்கியம் என்பது நாம நல்லா இருப்போங்கிற எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ்வது. யாராவது கேட்டீங்கன்னா நீங்க எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா வந்துருவீங்களான்னு கேட்டா எங்க சார் வரப்போறோம், எங்க சார் வாழ போறோம், என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு எதிர்மறையா தான் பேசுவாங்க. பாசிட்டிவ் திங் கிடையாது, நேர்மறையான திங் எண்ணங்கள் யாரிடமும் இல்லை. அப்போ நாம என்ன சொல்லணும்னா, ஒரு ஆன்மீகத்துல முதல் படி, ஆன்மீகத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நேற்று நம்ம கஷ்டப்பட்டோம், நாளை கண்டிப்பா நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தாலே ஆன்மீகத்தை நம்ம கரெக்டா கொண்டு வர முடியும். அந்த ஆன்மீகம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தான் இருக்கிறது. உணர்வு ரீதியாக நாம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தபடி நம்முடைய மனசை நல்லா வச்சுக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடமும் இன்னைக்கு எங்க சுத்தி வந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனையை கண்டு அடுத்தது இன்னைக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை பற்றி பேசுவோம். மனசை நல்லா வச்சுக்கிறது ஒரு அற்புதமான ஒரு வேலை.
1: மனசை எப்படி சார் நல்லா வச்சுக்க முடியும் இந்த காலகட்டத்துல? மனசே குழப்பம், எல்லாம் ஒரே ஒரு குழப்பத்துலதான் சுழண்டுட்டு இருக்கு இல்லையா? பிறந்து ஒரு வருடம் ஆன குழந்தை பேச தொடங்கினாலே இல்ல பேசுறதுக்கு முன்னுக்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி விடுது. இந்த கால சூழ்நிலையில எப்படி சார் மனசை வந்து நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலாம்?
0: மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து மனசு நல்லா வச்சுக்கணும், தியானம் பண்ணணும், அது மாதிரி கோயில்ல போய் பிரேயர் பண்ணிக்கலாம், இல்ல வந்து யோகா பண்ணுங்க. நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிரிப்பு யோகா சொல்லி கொடுக்குறோம், எப்படி சிரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் மனசை நல்லா வச்சுக்கிறது. இதெல்லாம் ஒரு பயிற்சிகள் இருந்தாலும் ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே மறந்து, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோவில்ல சர்ச்சில் போய் நம்ம பிரேயர் பண்ணும்போது அங்க வந்து தவறான வார்த்தைகள் பேசலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பேச முடியாது. ஏன் பேசக்கூடாதுன்னா அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப வீடு ஒரு கோவில் நம்ம சொல்றோம், அப்ப அந்த வீட்டுக்குள்ள அங்க எப்படி ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிற இடத்துல தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதோ அதே மாதிரி நம்முடைய மனசார நம்ம வீட்டுக்குள்ளயும் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொண்டு வரும். இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எதிர்மறையான வார்த்தைகளையும் அடுத்த வீட்டு கதைகளும் இங்க எங்கேயோ நடந்த கதைகளை வீட்டுக்குள்ள பேசி பேசி வைக்கிற பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த அந்த உயிராற்றல் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி இருக்கக்கூடிய இறை சக்தி இருக்கிற இடத்துல தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, அது புனிதமான இடமோ, அதே மாதிரி கண்ணுக்கு தெரிந்த உயிர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் நாம வந்து தவறான வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலே இந்த மனசை நம்ம நல்லா

0: வச்சுக்கலாம். இப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. இன்னையிலிருந்து மனசார யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். என்னுடைய மனசை நான் நல்லா வச்சுக்கிட்டாலே நான் ஆரோக்கியமா இருப்பேன். இது மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கும் இன்னைக்கு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, சாதாரணமாக கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஒரு எதிர்மறையா அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க, யாரோ ஒரு அன்னோன் பர்சன் சொல்லிட்டாரு அப்படின்னா கொண்டு போய் தற்கொலைக்கு போயிடுறாங்க. அப்போ நாம வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டியிருக்கு. மனசார மற்றவர்களை குறை சொல்றது, இந்த பழக்கத்தை மாத்திரம் சின்ன விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம். அவங்க சொல்லிட்டாங்க அதனால அப்படி ஆச்சு, அவங்க இதனை திட்டாங்க போயிடுச்சு, இதனுடைய தாக்கத்தை நம்ம வந்து கண்டிப்பா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மனசை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்றது இது எல்லாமே ஒரு பயிற்சி எடுத்துக்குங்க. ஆனா உங்கள்ட்ட இருந்து என்னத்தை மாற்றது, அந்த மாற்றம் என்பது அடுத்தவர்களை குறை சொல்லுதல் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறைக்கிறோமா.
1: அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு நம்ம பற்றி நினைச்சா, நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தையும் பற்றி நினைச்சாலே அடுத்தவங்களை பற்றி எண்ணம் வராது, அவங்கள குறை சொல்ல தோணாதுன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா, நோய் வந்தா பாத்துக்கிறதுக்கு 1000 மருத்துவ முறைகள் இருக்கு மேடம். அது உளவியல் ரீதியான மருத்துவமா இருந்தாலும் சரி, மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனா நம்முடைய நோக்கம் என்னன்னா, நோய் வந்துருச்சு அதுக்கான மருந்து எடுக்கிறோம் அது ஓகே, ஆனா அதை தாண்டி ஒரு மருந்து இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே உணர்ந்து ஒரு அணுகுமுறையை உருவாக்க வேண்டியது விஷயம் இருக்கு. மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எடுக்கும் பொழுது மனதுங்கிற விஷயத்த ஆளுகிற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. என்னுடைய மனசை ஆளுற பொறுப்பு என் கையில தான் இருக்கு. நாம அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது. நம்முடைய வந்து மிக முக்கியமான சொல்லுவாங்க ஒரு விஷயம் மனசுக்காக தான், யோகிக் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த யோகிக் மைண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிற நேரத்துல முன்ன பார்க்கும்போது நம்மளால பார்க்க முடியும், பின்னால அவருடைய வண்டியை பார்க்கணும்னா சைட்ல நம்ம வந்து கண்ணாடியில பார்க்கலாம். ஆனா யோகிக் மைண்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, முன்ன போறது யாரு, இடது பக்கம் இருக்குது யாரு, வலது பக்கத்துல என்ன நடக்குது, பின்னால என்ன நடக்குதுங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வாழ முடியும். இந்த மனசை நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கு நம்மளை தாழ்ந்து நம்மளை யாரையுமே குறை சொல்லாம உள்நோக்கி பயணித்த நம்ம, நாம உள்நோக்கி நம்மளை சீர்படுத்தினோம்னா சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். எதிர இருக்கிற என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க, என்ன விஷயத்துக்காக பேச வராங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு சரியான முறையில அவங்க நல்லதை சொன்னாலும் கெட்டதை சொன்னாலும் என்னால புரிஞ்சுக்க முடியும். மனித வளம்னு சொல்லுவாங்க, மனம் வளப்படும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்கள் பேசுவது என்னை பாதிக்காது. இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்படும் போது எனக்கு ஏற்படக்கூடிய உடல் நோய் அதான் பிரச்சனை. எனக்கு பிபி அதிகமாகுது, சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம் நம்மளை ஒரு கவசம் போல நாம வைத்துக்கிட்டோம்னா, நம் மனசை ஆளுகிற பொறுப்பு நம் கையில தான் இருக்குங்க, ஒரு கவசத்தை நாம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்துல ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கறத மிக முக்கியமான உண்மை.
1: அதாவது நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து எனக்கு ஒன்னு புரியுது, நம்ம வந்து அடுத்தவங்களை ஒருத்தங்க குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மனவளம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மவே குறை சொல்றோம்னா நமக்கு மனவளம் இல்ல அப்படின்னு புரிஞ்சிட்டு நம்ம மனவளத்தை பெருக்கிறதுக்கு நீங்க வந்து சிரிப்பு யோகா நல்லது, அதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கறோம்னு சொன்னீங்க. என்ன மாதிரி பயிற்சி கொடுப்பீங்க சார்?
0: சிரிப்பு யோகா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு டாக்டர் மதன் கட்டாரியா அப்படிங்கிற ஒரு அலோபதி மருத்துவர் தான் இதை இன்னைக்கு அறிமுகப்படுத்தினாரு. இப்ப நாம வந்து நம்மளோட உடம்புல நார்மலா நம்ம வந்து இயற்கையாகவே சிரிக்கிற சிரிப்பு பண்ணும்போது நம்ம உடம்புடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு 4 வகையான ஹார்மோன், சிரிப்புக்கான ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க, மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் தூண்டப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், எண்டோஃபின்ங்கிற 4 ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகுது. சேம் அதே பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்க போலியா சிரிச்சாலும் இந்த ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது 300 முறை குழந்தை சிரிக்குது, ஆனா பெரியவங்க சிரிக்கிறதே இல்லை. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்கிறது அட்ரினல் அதிகமாக சுரக்கிறனால, அதிகமான டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து அதிகமாகி ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகி அதனால நோய் வாய்ப்பு. இதுக்கு நேரம் ஆப்போசிட் ஹாப்பி ஹார்மோன். அப்போ இன்னைக்கு வந்து அதை பயிற்சியா கொடுத்துருக்காங்க. ஒரு காமெடியை பார்த்து சிரிக்கும்போது ஜாலியா இருப்போம். அதை தாண்டி நார்மலா உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களே நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு சில பயிற்சிகள், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கைதட்டுதல், எப்படி கைதட்ட வேண்டும், எப்படி சிரிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ரிதமெட்டிக்கான சிரிப்பு. 10-15 நிமிடம் சிரித்தோம் என்றால் மூளைக்கு 25% ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நீரழிவு நோயா இருந்தாலும் சரி, இதயம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இவை எல்லாத்தையும் நம்ம வந்து குணப்படுத்துவதற்கும், உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வராமல் பாதுகாப்பதற்கும் இன்னைக்கு சிரிப்பு யோகாவை பண்றதுக்கு ஒரு விஷயங்களை பண்றாங்க. அதுல வந்து 30 நிமிடம், 1 மணி நேரம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, இல்ல காலையில செல்ஃபாவே நாமளே சிரிக்கலாம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கண்ணாடிக்கு முன்னே உட்காந்துட்டு

0: சில சில பயிற்சிகளை செய்யும் பொழுது அதனால மூளையினுடைய செயல்பாடு அதிகமாகி, எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தா நமக்கு எவ்வளவு தூரம் பிஸ்கு கிடைக்குதோ அதே இது உட்கார்ந்து சிரிக்கும் போது நமக்கு கிடைப்பதாக இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த பயிற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து சிரிப்பு யோகா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு கூட நம்ம சிரிப்பு யோகா பயிற்சி கொடுக்குறோம்.
1: சிரிச்சா நிறைய உடல் தசைகள் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க வந்து போலியா சிரிச்சா கூட நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் சொல்றீங்க. முக்கியமா கை தட்டுதல், அதாவது மேடையில பேசுறவங்களை வந்து ஊக்குவிப்பதற்காக கை தட்டுதல் சொல்லுவாங்க. அது நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் நினைக்கிறேன்.
0: கை தட்டுதல் பாத்தீங்கன்னா ஒரு ரிதமேட்டிக்கான கை தட்டுதல் பாத்தீங்கன்னா வந்து 1 2 1 2 3 அப்படின்னு நம்ம கை தட்டுறோம் பாத்தீங்க அப்படின்னா 1 2 1 2 3 அப்படிங்கிற ரிதமேட்டிக்கா போடுறோம். அதே இடத்துல வந்து நம்ம வந்து சிரிப்பு யோகாவுக்கான ஒரு சவுண்ட் இருக்குது, ஒரு மந்திரம்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹோ ஹோ இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பிளே லைக் சைல்டு ஃபுல்னு சொல்லுவாங்க, அது குழந்தையாட்டு விளையாடுறது. ஒரு 5 வயதுலேருந்து 100 வயசு வரைக்குமான எல்லாருமே இந்த இதை செய்யும் பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு பண்ணுது. பொதுவா சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஸ்பெஷலா இந்த யோகாவை, சிரிப்பு யோகாவை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்.
1: ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைகிறது.
0: சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ணி இந்த சிரிப்பு யோகாவை ஆட் பண்ணிக்கிறாங்க. காலையில சாப்பிட்ட பிறகு சுகர் லெவல் செக் பண்ணி பாக்கு, அதற்கு பிறகு இந்த சிரிப்பு யோகா பண்ண பிறகு சுகர் லெவல் செக் பண்ணி பார்த்தா அப்படியே நார்மலுக்கு வருது. நம்மளை பொறுத்தவரையில வந்து ஒரு வாழ்வியல் என்பது என்னையெல்லாம் நம்ம வந்து ஒரு மருந்து இல்லாம ஆட் பண்ண முடியும், எந்த விதமான விஷயம் இல்லாம நம்ம எல்லாம் மறந்து விட்ட சில விஷயங்களை திரும்பவும் கொண்டு வரும். அது மாதிரி நடனம், அதாவது நம்முடைய மகிழ்ச்சிக்கான 5 கூறுகள் இருக்கு. இதை நம்ம வீடுகளில் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நிறைய இடங்களில் பெண்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும்போது இதான் சொல்றோம். ஒன்று வந்து கை தட்டுதல், கிளாப்பிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளேயிங், நம்ம வந்து விளையாடுதல், இதான் வந்து மகிழ்ச்சிக்கான 5 கூறுகள். அடுத்தது பாடுதல், அதுக்கு பிறகு நடனம் ஆடுதல், சிரித்தல். இங்கிற 5 விஷயங்களும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தாய் வந்து அந்த பிள்ளைகளை இதை வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறோம். பழைய காலத்தில் ஒரு பரதநாட்டியத்திலிருந்து எல்லாமே நம்மளுடைய வாழ்வியலுக்காக கொடுக்கப்பட்டதுதான். குழந்தைகளை விளையாட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், பெண் பிள்ளைகளே விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி இந்த நடனத்திலையும் சேர்க்கணும். இல்ல அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவது வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு பிள்ளைங்களை கொண்டு வரணும். ஏனென்றால் நமக்கு ஏதாவது ஒரு உடல் சார்ந்தோ மனசளவுல ஏதோ பாதிப்பு இருந்தா அதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட வாசிக்கிறது மூலமாக அவர்கள் அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது.
1: இசையை கேட்டாலே நமக்கு ஒரு மனம் ஆறுதல் கிடைக்கும். அதான் இசையை வாசிக்கும் போது, அதாவது பாடும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
0: ஏன்னா நம்ம அந்த மூளையோட நரம்போட தொடர்பில் இருப்பதுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறாங்க மக்கள். இப்ப செல்போனை எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்றதுக்கு அதை வந்து வேற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, அதுக்கு மறக்கிறதுக்கு, அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் இளைஞர்கள் வந்து பெரியவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா உடனே வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, இல்லைன்னா புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இப்ப இதுதான் நமக்கு பிரச்சனை. இப்போ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதோ இசையோ பாடுறதோ இல்ல நடனம் ஆடுறதோ ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு, அது ஒரு பழகிட்டாங்கன்னா அதை அப்படியே அவங்களுடைய நடனத்துல காணிக்கலாம், பாட்டுல காணிக்கலாம், இல்ல ஒரு வீணையை வாசிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது அவங்க வந்து அப்படியே மாறுறாங்க.
1: இன்னுமே வந்து பெற்றோர்கள் பயிற்சி கொடுக்கல, இப்போ வயதாயிடுச்சு அப்படின்னு நினைச்சா உங்க மெத்தட் படி கை தட்டிக்கலாம்,
0: கை தட்டி
1: அல்லது சிரிச்சுக்கலாம்,
0: சிரிச்சுக்கலாம். இப்ப நாங்க அதனால என்ன பண்றோம்னா அவங்க வீட்டுல வந்து உட்காந்து அவங்க வீட்டிலேயே டோரை கூட யாருக்கும் வெளியில போனா டெய்லி காலையில வெளியில போய் நடக்க முடியாது, வீட்டை பூட்டிக்கிட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் இந்த சிரிப்பு யோகா முதட பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அவங்க ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமா போறாங்க, டெய்லி பிரிஸ்க் ஆயிடுவாங்க. குழந்தைகளோட சேர்ந்து இதை செய்யும்போது இன்னும் நிறைய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுப்பாங்க.

உலக சுகாதார நிறுவனம் சொன்ன ஒரு விஷயத்துல கடைசியான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியாக ஆரோக்கியத்துல கடைசியா இருக்குது உடல் ரீதியான ஆரோக்கியம். இதில் வந்து சொல்லும்போதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த மனசு, இந்த உணர்வுகள், ஆன்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. மனசு எங்க இருக்குன்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. இப்படி உணர்வுகள் கோபத்தை வெளிப்படுத்தினா அதை கோபத்தை சொல்ல முடியாது. ஆன்மாங்கிற பார்க்கும்போது அதையும் நம்ம கண்ணுக்கு தெரியல. இவை எல்லாமே இருப்பதற்கு ஒரு வீடு வேணும், ஒரு கேப்சூல் வேணும், அதுதான் உடம்பு. அப்போ உடம்ப நல்லா வச்சுக்கிட்டோம் என்றால், உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொண்டால் இந்த மனசு, இந்த உணர்வுகள் எல்லாமே நன்றா இருக்கும். அதனால இந்த உலக சுகாதார நிறுவனம் சொன்ன உடல் ரீதியான, மன ரீதியான, உணர்வு ரீதியான, ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம் இருந்தால் இந்த சமூகம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோ, பொதுவாக ஒரு வீட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நாம ரெண்டு அறைகளை பயன்படுத்துவோம். பூஜை அறை வச்சுக்கலாம், ஒரு பிரேயர் ஹால்னு சொல்லக்கூடிய வச்சுக்கலாம், இல்ல ஒரு வரவேற்பு அறையை வச்சுக்கலாம். ஆனா உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு அறை தான் இருக்கு. அந்த அறைக்கு பேர் நம்ம வீட்டுல சமையல் அறைன்னு பேர். அந்த சமையல் அறைய நல்லா வச்சுக்கிறதுக்கான பொறுப்பு அந்த வீட்டோட நம்முடைய கலாச்சார பண்பாடு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா, அதனாலதான் அந்த பேரை சொன்னாங்க அன்னலட்சுமி, அன்னபோஜனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த காரணம் அந்த வார்த்தைக்கான மிக முக்கியமான அந்த சமையலறையை சரியா வச்சுக்கிற சூட்சமம் ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருந்தால் அந்த குடும்பத்தை நம்ம சொல்றோம். ஒரு சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னா அதை பெண்கள் தான் சமைக்கிறாங்க. அப்போ பெண்ணோட பொறுப்புகள் வரும்பொழுது சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இட்லி மாவையும் தோசை மாவையும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு 5 நாள் 6 நாள் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு இதையெல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னுள்ள சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, எல்லா பொருளையும் உள்ள வச்சுக்கிறாங்க. நாங்க என்ன சொல்லணும், உடம்பு நீங்க நல்லா வச்சுக்கணும்னா உயிருள்ள பொருட்களை உள்ள வைக்காதுங்க அப்படின்னு சொல்லணும். உயிருள்ள பொருட்கள் ரெண்டு, ஒன்று இட்லி மாவு, இன்னொன்று தயிர். புளிகாம இட்லி மாவுல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. இன்னைக்கு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கன்னா அதுல எந்த பாக்டீரியாவும் உருவாகாது. சிலவங்க இன்னைக்கு மாவு அரைச்சி நாளைக்கு சாப்பிட்டுட்டு மீதியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியால செத்து போகும். அந்த மாவுக்கு கோடிக்கணக்கான பாக்டீரியா செத்து போன மாவுன்னு பேர். அப்போ அந்த பாக்டீரியாவெல்லாம் அழிந்து போன டெட் பாடிஸ் தான் திரும்ப திரும்ப இருக்கிறதுனால குழந்தைக்கு நம்ம இட்லி தோசை அடன்னு கொடுக்கும்போது அந்த பாக்டீரியாவோட டெட் பாடி இருக்கும். அப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்குன்னு பாரு. நம்ம ரத்தத்தினுடைய அளவும் ரத்தத்தின் தன்மையும் தான் நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறோங்கிற ஒரு தலையாய ஒரு விஷயத்த நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா,

0: அந்த இட்லியில் பாக்டீரியாவோட டெட் பாடிஸ் இருக்கக்கூடிய அந்த இட்லியை திரும்ப திரும்ப சாப்பிடும்போது, ஃப்ரிட்ஜிக்க வச்சு சாப்பிடும்போது ரத்தத்தினுடைய தன்மையே கெட்டு போகும்.
1: நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரியுது, அதாவது புளித்த உணவுகளை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது அது வந்து ஒரு அழுகி போன மாமிசங்களை சாப்பிட்டதுக்கு இணையாகும்னு நீங்க சொல்றீங்க.
0: உண்மை உண்மை உண்மை. நம்முடைய நம்ம மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு உயிருள்ள பொருட்களில் வந்து நம்ம பார்க்கறது வந்து தயிர் அதே மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு காய்கறிகளை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், அது ஒரு 3 நாள் வச்சுக்கலாம், ஆனால் வெட்டி வைக்கக்கூடாது.
1: காய்கறிகள் பழங்கள்
0: குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்த இடத்துல பயன்படுத்திக்கணும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை வைத்து கொண்டு சாப்பிடக்கூடாது, சமைத்த உணவுகளை வைக்கக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது இந்த உடம்புல சுரக்கிற அந்த அமிலங்கள், என்சைம்ஸ், இவெல்லாம் அதிகமாக தேவைப்படுது. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ வருதுன்னா இதுல எல்லாத்துக்குமே காரணம் ரத்தம் சுத்தமாக இல்லை. மேலிருந்து ரத்தம் கீழே அழகா வரும், கீழிருந்து மேல ரத்த ஓட்டம் வந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரத்த ஓட்டம் மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சுழற்சியில் இருக்குது. ஆனா நம்முடைய உடம்புல வந்து இதயத்தில் ஒரு மிகப்பெரிய பார வேலை என்ன அப்படின்னா, இதயம் வந்து எப்போதுமே கழிவுகளை உள்ள வச்சுக்காது, எப்போதுமே தூரத்துல வைக்கும். அந்த தூரத்துல வச்சிருந்தாலும் கூட நம்ம மீண்டும் மீண்டும் கழிவுகளான ரத்தத்தை விற்கும் பொழுது அதிகமாக இன்னைக்கு பாதிப்பு வருது. இன்னைக்கு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு, நீரழி நோய் உள்ளவர்களுக்கு அதிகமாக காலில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த கழிவுகள் கால் பகுதிகள் அதிகமாக தங்குறதுனால தான், மேலே போறதில்லை. அதனாலதான் டயபெட்டிக் கேங்க்லியன் சொல்லக்கூடிய காலில் புண்ணு வந்து அதை வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் வருது.
1: அதான் நிறைய பேருக்கு காலில் தான் புண்ணு வருது இல்லையா, நீரழிவு நோயாளிகளுக்கு. அதற்கு காரணம் இதுதான்,
0: இதுதான் இதுதான்
1: அதிகமா இருக்கிறது, அது காலில் தங்கிடுது
0: தங்குதான். திரும்பவும் சொல்ல வேண்டிய விஷயம் தான், நோய்க்கான காரணங்களை தெரிந்து அதுக்கான மருத்துவ முறைகள், பல்வேறு மருத்துவங்கள் இருக்குது, சித்தா ஆயுர்வேதம், எல்லா மருத்துவ முறை இருந்தாலும் ஒரு அடிப்படையான விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கும், ஒரு அடிப்படை என்ன, ரூட் காஸ் என்ன, எங்கிருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம்னா பல்வேறு பிரச்சனைகளை நம்ம தீர்வு எடுத்துக்கணும். நாம ஒரு சில திட்டங்களை வகுத்து, ஒரு ஆரோக்கியத்திற்கான திட்டத்தை வகுத்து நாம் செய்தோம் என்றால் ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம எல்லோருமே இணைந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன்.
1: ஆரோக்கியம் அப்படிங்கிறது நோய் இல்லாமல் வாழ்றது மட்டும் இல்ல, உடலாலும் மனதாலும் மகிழ்ச்சியாக வாழ்றதுதான் அப்படிங்கிறதையும், எப்படி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான பயிற்சிகளை கொண்டு விளக்கிய டாக்டர் உங்களுக்கு எங்களது நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: நன்றி.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை மருந்தில்லா மருத்துவம், நாகர்கோவில் எலக்ட்ரோபதி மருத்துவர் ஏ.எம். அரசு அவர்களுடன் சந்திப்பு கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ். நவரத்தினா.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4 மணி.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் PM வித்யாலட்சுமி திட்டமாகும். PM வித்யாலட்சுமி திட்டம் என்பது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற உதவும் மத்திய அரசின் முக்கியமான முயற்சியாகும். மாணவர்கள் பல வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒரே இடத்தில் அறிந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கக்கூடிய வசதியை உருவாக்குவதற்காகவே இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் வித்யாலட்சுமி போர்ட்டல் ஆகும். இந்த இணையதளம் மூலம் மாணவர்கள் பல்வேறு வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரே விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பல வங்கிகளுக்கு அனுப்பும் வசதியும் இதில் உள்ளது. இதனால் மாணவர்கள் ஒவ்வொரு வங்கியிலும் தனித்தனியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கும் வசதியும் வழங்கப்படுகிறது. PM வித்யாலட்சுமி திட்டம் இந்திய வங்கிகள் சங்கமான இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீசஸ் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது. இது மாடல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் அடிப்படையில் செயல்படுகிறது. பட்டப்படிப்பு, முதுநிலை படிப்பு, தொழில்நுட்ப மற்றும் தொழில்முறை படிப்புகள் போன்ற பல்வேறு உயர்கல்வி படிப்புகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கடன் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கட்டணம், விடுதி செலவு, புத்தகங்கள், உபகரணங்கள் மற்றும் பிற கல்வி தொடர்பான செலவுகளுக்காக கடன் வழங்கப்படுகிறது. குடும்ப வருமானம் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு அரசு வட்டி மானியம் வழங்கும் திட்டங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக கல்வி இடைநிறுத்தப்படாமல் தொடர முடிகிறது. PM வித்யாலட்சுமி திட்டம் கல்வி வாய்ப்புகளை சமமாக வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் கூட உயர்கல்வியை அடைய உதவுகிறது. டிஜிட்டல் முறையில் வெளிப்படையான மற்றும் எளிமையான செயல்முறை மூலம் மாணவர்களுக்கு நேரமும் முயற்சியும் மிச்சமாகிறது. இன்றைய போட்டி உலகில் உயர்கல்வி மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. அந்த கல்வியை பெற நிதி தடைகள் இருக்கக்கூடாது என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை எண்ணமாகும். ஆகவே PM வித்யாலட்சுமி திட்டம் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுகிறது. கல்வி என்பது ஒரு முதலீடு. அந்த முதலீட்டை எளிதாக்கும் ஒரு பயனுள்ள முயற்சியாக இந்த திட்டம் விளங்குகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் PM வித்யாலட்சுமி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101
1: இன்று மாலை 5:30
2: நாகர்கோவில் ஒழுகனசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்

0: ஆரல்வாய் மொழி
1: அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ராயல் வோக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
2: திரை இசையில் இனி சுந்தர புருஷன் படத்தில் சிற்பியின் இசையில் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் பாடல் வரிகள் வைரமுத்து.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: ஆ

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:14, குமரி பண்பலை 101 திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஐ லவ் இந்தியா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மென்மணி பாடிய வாலியின் பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வால் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: சின்ன குழந்தைகளை, இன்றிரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். உங்கள் குமரி பண்பலை 101.

திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேத சிகிச்சை முறை வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை 8526 நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.

0: சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். தொழில் முனைவோர் நெட்டாங்கோடு சாந்தி அவர்களின் உரை கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் மக்களுக்கு வணக்கம். என் பெயர் சாந்தி. நான் நெட்டாங்குடி கிராமத்தை சார்ந்த பெண் விவசாயி. இன்று அக்டோபர் 15 சர்வதேச கிராம பெண்கள் தினம். எல்லாரும் விவசாயம் செய்யணும். எனக்கு சிறு வயதிலே ஆடு மாடு கோழி வளர்ப்பதில் மிக விருப்பம். அது நான் ரொம்ப கஷ்டத்திலும் எங்கள் வீட்டிலே ஆடு மாடு எல்லாம் உண்டு. களை எடுக்க போவோம், வயல் அறுக்க போவோம், விவசாயம் பண்ணுவோம். ஆடு மாடு பால் கறப்பது, குட்டி ஈன்ற எடுப்பது, இது எல்லாம் மிக மிக விருப்பம். அப்படி சில காலங்கள் ஆகி எனக்கு திருமணம் பண்ணி நான் என் கணவர் வீட்டில் வந்து சில வருடங்கள் ஒரு வேலையும் இல்லாம அவரு கொண்டு வர காசுல அப்படி செலவு கழிச்சிட்டு இருந்தேன். அப்ப என் மக கிடைச்சா அப்படி இருக்கும்போது அவரு இறந்துட்டாரு. இறந்த பிறகு எனக்கு எந்த வரும்படியும் இல்லை. அப்ப நான் சிறு சேமிப்பாக சிறிய ஒரு குழுவில் சேர்ந்திருந்தேன். அதில் என்னால் முடிந்த அளவு சேமிப்பு கட்டி அதில் இருந்தேன். இருக்கும்போது அப்படி இவர் இறந்த பிறகு குழு மக்கள் சொல்லும், நீயா இப்படியே இருக்க, ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் இல்லையா, செய்தா முன்னேறி வரலாம்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு பிடிச்சது ஆடு மாடு வளர்க்குறது. ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் செய்யறது, களை எடுப்பது, அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஒரு பசு வாங்குறதுக்கு நீங்க எனக்கு லோன் தாங்கன்னு கேட்டேன்னா அந்த மக்கள் உடனே எனக்கு குழுவில் உள்ளவங்க தலைவர் எல்லாம் கொடுங்க சொல்லி 50,000 ரூபாய் லோனு தந்தாங்க. நான் அந்த 50,000 ரூபாயும் ஒரு மாடு வாங்கினேன். வாங்கி அதுக்கு தீவனமும் தொழுத்தும் இல்லாம வச்சு நான் வாங்கிட்டு வந்து 2வது வாரமே அது கண்டு போட்டு கண்டு போட்டு கண்டு குட்டியும் வளர்த்து

தீவனம் போட்டு பால் எடுத்தேன். பால் எங்களுக்கு செலவு போக மீதி அவ்வளவு விற்பனை செய்தேன். விற்பனை செய்து பக்கத்துல எல்லாருக்கும் வீட்லயும் கொண்டு தான் கொடுப்பேன். ஒருத்தர் வீட்டுல வந்து வாங்க மாட்டாங்க, கொண்டு கொடுப்பேன். கொண்டு கொடுக்கும்போது காலையில 4 மணி எல்லாம் எழும்பிடுவேன். எழும்பி தொழுப்பறையை கழுவிட்டு தான் பால் கறப்பேன். நான் கொண்டு கொடுத்துட்டு வந்து தான் வேலை பார்ப்பேன். அப்ப கொடுக்கும்போது அதுல கிடைக்க சாணியை வாரி போட்டு அது ஒரு குண்டெடுத்து அதுலயே போட்டேன். அது உரமாச்சு. உரமாகும்போது பக்கத்து விவசாயிகள் வந்து எனக்கு இந்த உரத்தை விலைக்கு தானு கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியாது, உரம் கொடுத்தா இவ்வளவு காசு வரும்னு தெரியாது. நீங்க உங்களால முடிஞ்ச காசு தாங்கன்னு கேட்கும்போது அவங்க அவங்களால முடிஞ்ச காசு எனக்கு தருவாங்க. அப்ப நான் நினைப்பேன், இவ்வளவு காசு இந்த உரத்துல வருதா, அப்ப நம்ம இன்னொரு மாடு கூட வாங்கலாமே, வாங்கினா கொஞ்சம் கூட காசு வருமேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடு வாங்கினேன். அந்த காசும் பால் விற்ற பைசாயும் வச்சு அப்ப எனக்கு எனக்கு மகளுக்கு நல்ல செலவு அப்படியே இந்த உற்பத்தியிலே நடந்தது. அப்ப எல்லாரும் வாழைக்கு அவங்க வாழைக்கு தானே உரமாட்டு வாங்கிட்டு போறாங்க, நம்ம இந்த குறுகிய இடத்துலயும் ஒரு ரெண்டு வாழை வைப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு வாழையும் ஒரு தென்னும் எல்லாம் வச்சிருந்தேன். எனக்கு செழிப்பா அந்த வாழை அழகா வளர்ந்து வந்தது. ஏன் சாணி உரம், நம்ம இயற்கை உரம் போடும்போது செயற்கை இல்லை, இயற்கை உரம் போடும்போது அழகா வந்து. அப்ப அதுல ரெண்டு வெண்டை நடுவோம், ஒரு கத்திரி, ஒரு வழுதல, அப்படி நடும்போது அது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அதில் நான் அதை வளர்த்து அந்த வாழையும் தார் போட்டு பெரிய பெரிய கொலை. அப்ப நான் நினைச்சேன், இந்த பெரிய கொலை இவ்வளவு உரத்துலயும் இவ்வளவு சத்து இருக்கான்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு அப்படி நான் அந்த வாழைத்தாரையும் வித்து அதுல கிடைச்ச சிறிய தொகை கிடைச்சது. இருந்தாலும் நமக்கு ஒரு அது பெரிய தொகை போல இருந்தது. அப்ப இன்னொரு ரெண்டு வாழை வைப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு வாழை வச்சு இன்னும் கொலை போட்டு அப்படி செய்துட்டு அதுல கீரை வெண்டை அப்படி வச்சு எங்க விவசாயம் எங்க வீட்டுக்கு எனக்கு எனக்கு மகளுக்கும் போ கொஞ்சம் வியாபாரம், கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாட்டு வியாபாரம் செய்யுது. அதுல கோழி வளர்க்கறதுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும். அப்ப அதால ஒரு சின்ன கூடு போல கட்டி ஒரு 50 கோழி வாங்கினேன். 50 கோழியும் வாங்கி அதை வளர்த்தேன். வளர்க்கும் போது அது பிரிபிரிபிரின்னு வளர்ந்து அதுக்கு வந்து தீவனங்கள் நல்ல தீவனங்கள் போட்டு வளர்த்தேன். நல்லா வளர்ந்து வந்தது. வளர்ந்து வரும்போது சேவல் எல்லாம் நிரம்பி இருக்கும்போது பக்கத்துல தீபாவளி கிறிஸ்துமஸ் இப்படி வரும்போது வந்து கேட்டாங்க மக்கள். அப்படின்னு கேட்கும்போது என்னட்ட அவங்க ஒரு தொகை தருவாங்க, தரும்போது நான் விலைக்கு கொடுப்பேன். முட்டை வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போய் அதையும் வியாபாரம் பண்ணேன். அதுலயும் சிறிய சிறிய தொகைகளுக்கு என்ன கிடைக்கும். இப்ப நான் குழுவில இருந்து எடுத்து என் குழுவில் உள்ள கடந்திருந்து என் குழுவில் உள்ள உறுப்பினர் மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம், சாந்தியா இப்படி இவ இந்த மாடை வச்சு இப்படி உற்பத்தி பண்ணாளேன்னு அப்படி வளர்த்துனாங்க. ஒரு வீர பெண்மணி தான் இப்படி இருந்து இப்படி சாதிச்சிருக்காங்களேன்னு. அப்ப வந்து 4 மாடு இதெல்லாம் வச்சு ஒத்தைக்கு இவங்க பார்க்கணும்னா அதுக்கு ஒரு திறமை இருக்கணும். அப்ப நான் சொல்லுவது எல்லா பெண்மணிக்கும் ஒரு திறமை இருக்கும், அந்த திறமைய நீங்க வெளியில கொண்டு வரணும். கொண்டு வந்தா எல்லாரும் ஒரு வீர பெண்மணி தான், அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். எல்லாருமே கணவனுக்கு கை பார்த்து நம்ம வாழ முடியாது, கணவன் சம்பாரிச்சு தருவாரு. இருந்தாலும் நம்ம சிறிய அளவுக்கு ஒரு தொகைக்கு நம்ம வீட்டுல ஒரு சிறிய ஒரு தோட்டம் போட்டு அதுல ஒரு ஆடோ ஒரு மாடோ வாங்கி அதுல கிடைக்க உரத்தை எல்லாம் வச்சோம்னா நமக்கு ஒரு தொகையாட்டு அது இருக்கு, நமக்கு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும். ஒரு ரோஜா நட்டாலும் அதுல ஒரு பூ வரும்போது எந்த பூ விரியுதே அப்போ ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த சந்தோஷத்திலேயே நம்ம வாழ்க்கை அப்படியே போகும். இப்ப நம்ம கடன் வாங்கினாலும் அந்த கடன் கட்டலாம் ஒரு தைரியம் இருக்கும். அப்போ நம்ம இந்தியாவில எல்லாருமே கிராம பெண்மணி தான். நம்ம காந்தியடிகள் சொன்னது மாதிரி நம் கிராமம் விவசாய கிராமமா தான் இருக்கணும். நல்ல செழிப்பாட்டும் நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாட்டும் இருக்கும். இப்ப நம்ம நினைக்கிறது என்னது, ஐயோ நம்மளால சோர்வு அடைஞ்சிருப்போம், நமக்கு இது முடியாதோ, அப்படி இல்லை. எல்லாருக்கும் எல்லா தத்துவம் முடியும். அப்ப நம்ம மனசுதான் காரணம். நம்ம மனசு நம்ம தைரியமா விட்டு நம்ம ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுன்னா அந்த தொழிலே செய்யணும். நான் அப்படிதான் ஆடு மாடு எல்லாம் வளர்த்து இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கேன். கவர்மெண்ட்லயும் கேட்டாங்க, லோனு வேணுமா உங்களுக்கு மாடு வாங்குறதுக்கு, வேண்டாம் எனக்கு இருக்க மாடு போது, எங்க வளர்ந்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். எல்லாரும் ஒரு விவசாய பெண்மணியாட்டு திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டுன்னா நம்ம இந்த தொழில் செய்தா முன்னேறி வருவோம், நமக்கு இந்த தொழில் நல்லா பிடிக்கும். நான் வீட்டுல இருக்கும்போமே பூ கட்டுவோம், 100 பூ கட்டினா 1 ரூபா கிடைக்கும். அப்ப 100 பூ கட்டினா 1 ரூபாய்னா 1 கிலோ பூ கட்டினா 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபாயிலையும் அப்ப 2 கிலோ கட்டினா 20 ரூபா, அப்படி கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி இப்ப 1 கிலோ கட்டினா 100 ரூபா. அப்படி நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த பூவுல 2 கிலோ கட்டலாமா, இந்த மாடை வளர்க்கலாம், நம்ம கோழி வளர்க்கலாம், அப்படி வளர்க்கும்போது வாழை உரம் வைக்கிறதும் அதுக்கு தண்ணி பாய்ச்சதும் அப்படி நடந்துட்டு நம்ம விவசாயத்தை பற்றியப்போம். மாடை வந்து சுத்தமா பார்க்கணும், அடுத்தவங்களையும் நம்ம உற்சாகப்படுத்தணும். ஒரு ஆடு வாங்கு, ஒரு மாடு வாங்கு, அப்படி பாலை விற்கலாம். விட்டா நம்ம கையில 10 பைசா இருக்கும், கணவருக்கு கை பார்க்காண்டாம். கணவர் கொண்டு வர்றதையும் நமக்கு மிச்சம் பிடிச்சு ஒரு சிறு சேமிப்பு போடலாம், நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்கும். அப்படி நம்ம முன்னேறி நம்ம இந்தியாவிலே கிராமம் சொன்னாலே விவசாய கிராமம் தான். அது எங்க நெட்டாங்குடு கிராமத்துல
எல்லாருக்கும் வீட்லயும் பார்த்தாலும் ஒரு வாழையோ ஒரு தென்னோ

0: ஒரு கத்திரி ஒரு செடி அப்படின்னு இருக்கும். எங்கிட்ட எல்லாமே குக் கிராமத்துல அவங்கவங்க வீட்டுல சுத்தி, இப்ப இந்த சிமெண்ட் தளம் இல்ல, எல்லாருமே மண் தர போட்டு 10 செடியாவது நட்டு எல்லாரும் முன்னேறி வராங்க. அதே போலதான் நாங்களும் எங்க கிராமத்திலயும் கிராம ஊரக வேலை உண்டு, இதுக்கும் நான் போவேன். அங்கேயும் பொய்ன்னு சொல்லுவேன், பிள்ளை கண்டா ஜென்மம், ஐயோ நம்ம மாட்டுக்கு 2 பிள்ளை இருக்கலாமே எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க வந்தும் உனக்கு மாடா? நம்ம ஆடு மாடு உள்ளவங்களுக்கு எப்பவுமே மாடுதான், மாடை பத்தி தான் பேசுறது. அப்படி எனக்கு நல்லா பிடிக்கும் சொன்னா விவசாயம் செய்ய பிடிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் இல்லாட்டாலும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க, நான் வளர்ந்தேன், ஏன் குழு மக்கள் என்னை வளர்த்துச்சு. நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா எனக்கு சுய உதவி குழு மக்கள் தான் காரணம். நான் யாரையுமே தாழ்த்து சொல்ல மாட்டேன். என் மகளையும் அவளை இன்னைக்கும் அவ தைரியமா எங்கேயும் போவா, எங்கேயும் போய் எங்கேயும் வருவா. அவளையும் நான் ஒரு விவசாயத்துக்கு நான் இல்லாட்டாலும் யாரு பிள்ளைகளையும் பார்த்தாலும் நான் சொல்லுவேன் இப்படி வீட்டுல செய்யணும்னு. ஆனா எந்த பிள்ளைக்கும் இந்த சாணத்தை சவுட்டுறதுக்கு எல்லாம் மடியா இருக்கும். இன்னைக்கு நம்ம காலையில எழும்போது சாணியை தளிச்சு ஒரு கோலம் போட்டு அந்த வீட்டு வாசலுக்கு ஒரு மனமா இருக்கும். இப்ப எல்லாருமே சிமெண்ட் தரையில தண்ணி தெளிச்சிட்டு கோலத்தை போட்டு முடிச்சிருவோம். முடிச்ச உடனே அது பாக்குறதுக்கு அவங்களுக்கு வருது. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு தாணி தரேன்னா என்னதுன்னு தெரியாது, விவசாய வீட்டுல தெரியும் இது விவசாயம், வைக்கப்படப்பு இருக்கும், நெல் விளைஞ்சிருக்கும், நெல் பார்த்ததுக்கு, நெல் தொளிச்சு அவிச்சு தொளிச்சு அதுல ஒரு சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும், நோய் நொடி வராது. இத நம்ம வந்து இயற்கையா சாப்பிடுறதுக்கும் செயற்கையா சாப்பிடுறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. இயற்கையா சாப்பிடும்போது அந்த நெல்லை அவிச்சு ஆவில காய போட்டு அதை தொளிச்சு சாப்பிட்டு அதுக்குள்ள மனமும், எல்லா மக்களும் இந்தியாவிலும் சரிதான் எந்த கிராமமா இருந்தாலும் சரி இயற்கையா எல்லாருமே விவசாயம் செய்து சாப்பிடுங்க. நானும் அப்படிதான் இருக்கேன், நோய் நொடி இல்லாம ரொம்ப வருஷம் நம்ம இருக்கணும். என்ன பேச வச்சா குமரி எஃப்எம் மக்களுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் தொழில் முனைவோர் நெட்டாங்கோடு சாந்தி அவர்களின் உரை கேட்டீர்கள்.

நேரம் 5:12 நேர்கள் குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் முல்லைச்சரம் திரை இசை. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன். காதல் நிலவை கவிபாட அழைக்கிறான், ஒளி நிலவாய் அவள் வருவாளா, தேய்பிறை என்று செய்தி சொல்வாளா?

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: இனி வல்லவன் ஒருவன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இசை வேத பாடல் கண்ணதாசன். பாவை அவளை பார்த்து ரசிப்பதுதான் காளைவனுக்கு ஆனந்தமோ, கண்ணார கண்டு காதலை வளர்க்கிறானோ,

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிகழ்ச்சியில் இனி இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் கண்ணதாசன். கிண்ணத்தில் தேனெடுத்து கண் இவளுக்காக காத்திருக்கிறான், காதல் தேன் பருக காத்திருக்க சொன்னாளோ தேவியவள்.

இனி இந்திய பாகிஸ்தான் படத்திற்காக தீனா தேவராஜன் இசையில் அண்ணாமலை எழுதிய பாடல், பாடியோர் அபய் ஜோத்பூர்கர், ஸ்வேதா மோகன். நானும் நீயாக, நீயும் இங்கு நானாக, நாம் இருவர் தாமாக, நமக்குள் உண்டானதோ இந்த பந்தம்.

0: நேயர்களை இதுவரை குமரி பண்பலை 101 மலைச்சரத்தில் திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:30.
2: நாகர்கோவில் ஒழுங்கினசேரி ராயல் ஒர்க் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் இன்று ஆரல்வாய் மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஒர்க் பர்னிச்சர் நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஒர்க் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஒர்க் பர்னிச்சர் ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஒர்க் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஒர்க் பர்னிச்சர் ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஒர்க் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஒர்க் பர்னிச்சர் ஒழுங்கினசேரி நாகர்கோவில்.
0: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் ஆரல்வாய் மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலையை வழங்க காத்திருக்கிறார்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் ஐ திலகவதி ஐ மீனா ஆகியோர். வணக்கம். வணக்கம்.
5: ஓம் சக்தி வதா சக்தி. அன்னையின் அருள் நிறைந்த இந்த அழகான மாலை பொழுதில் பக்தியும் இசையும் சங்கமிக்கும் இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒழுங்கினசேரி ராயல் ஒர்க் பர்னிச்சர் வழங்கும் நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் இன்று நாம் இணைத்திருப்பது ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரியின் 5 நாளான இன்று அன்னையின் அருளை போற்றியும் அவளை திருப்புகழை பாடியும் பக்தி பெருவெள்ளத்தில் நம்மை நனைத்துக் கொள்வோம். அன்னையை மனதில் நினைத்து அன்போடு கைகூப்பி வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சியை தொடங்குவோம். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முதலில் அன்னை மீனாட்சியின் திருப்பாதங்களுக்கு நம் இசை வணக்கமாக ஒரு இனிய பக்தி பாடலை கேட்போம்.

இடியோசையின் இசையோடு அன்னையின் அருமையான பாடலை கேட்டோம். பாடலை கேட்கும் போதே மனதில் ஒருவித அமைதியும் பக்தியும் மலர்கிறது இல்லையா? இப்போது நாம் இருக்கும் இந்த திருத்தலத்தின் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரல்வாய் மொழியில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால், இங்கு பரகோடி கண்டன் சாஸ்தா மூலவராக அருள் பாலிக்கிறார். மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த திருக்கோவிலுடன் தொடர்புடைய சுவாரஸ்யமான செவிவழி செய்தி ஒன்று உள்ளது. இத்தகைய சிறப்புகளுடன் விளங்கும் இந்த திருத்தலத்தில் இன்று நவராத்திரியின் 5ஆம் நாள் விழாவில் பங்கேற்பது நமக்கு மகிழ்ச்சியான தருணமாகும். அன்னையின் அருளை மனதார வேண்டி தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் இணைந்திருப்போம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இடியுடன் மழையும் வெளியில பொழிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல பக்தர்கள் உலாவிட்டு இருக்காங்க. சரி, அன்னையின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மழையை கூட பொருட்படுத்தாம பக்தர்கள் நிறைஞ்சு நிக்கிறாங்க. நம்ம நவராத்திரி கொலு பக்கத்துல இருக்கிறோம். இன்னொரு பக்தர் பாட இருக்கிறாங்க, பாடலாம்.

0: ஒரு திருக்கோவிலின் சிறப்பு என்பது அதன் கட்டட அமைப்பில் மட்டுமல்ல, அங்கே தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் வழிபாட்டு மரபுகளிலும் பக்தர்களின் நம்பிக்கையிலும் இருக்கிறது. அத்தகைய பக்தி உணர்வோடு இன்று ஆரல்வாய்மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் நவராத்திரி விழாவின் சிறப்பு அதிகம் உள்ளது என்றே சொல்லலாம். பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கரண்ட் வேற இல்ல, ஆனாலும் அதை பொருட்படுத்தாம பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அன்னையின் அருள் பெறுவதற்காக. அதுல ஒரு பக்தர்கள் பாட இருக்கிறாங்க, கோரஸ் பாட்டு பாடலாமா? உங்க பேர் என்ன?
1: மங்கையர்கரசி.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: தோவாளையிலிருந்து வருகிறேன்.
0: சரி, என்ன பண்ண போறீங்க இப்போ கோயில்?
1: இன்று அம்மனுக்கு பஞ்சமி, அதனால வாராகி அம்மனுக்காக ஒரு பாடல் பாட.
0: சரி, பாடுங்க.

அழகான ஒரு பாடல் பஞ்சமி வராகி அம்மனுக்காக பாடியிருக்காங்க. ஆரல்வாய்மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை பேசும்போது பங்குனி மாதத்தில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் கவரும் தனி சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக திகழ்வது தம்புரான் விளையாட்டு. சாஸ்தா குதிரை வாகனத்தில் எழுந்தருள சப்பரத்தை பக்தர்கள் ஒன்றிணைத்து தூக்கி சுழன்று ஆடும் இந்த நிகழ்வு இத்திருத்தலத்தின் தனித்துவமான திருவிழா மரபுகளில் ஒன்று. இத்தகைய சிறப்புகளை கொண்ட ஆரல்வாய்மொழி திருத்தலத்தில் அன்னை மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் வணங்கி அவர்களின் அருளை பெறுவோம். திருவிழாக்கள் நமக்கு பக்தியை மட்டுமல்ல ஒற்றுமையையும் நம் முன்னோர்களின் மரபுகளையும் நினைவூட்டுகின்றன. இந்த நிகழ்வு வெறும் திருவிழா காட்சியாக மட்டும் இல்லாமல் பலரும் ஒன்றிணைந்து பங்கேற்கும் உள்ளூர் வழிபாட்டு மரபாகவும் விளங்குகிறது. தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் இத்தகைய திருவிழாக்கள் நம் ஊரின் பண்பாட்டை மக்களின் ஒற்றுமையோடும் வெளிப்படுத்தும்.

0: இத்தகைய சிறப்பு மிக்க திருவிழாக்களால் ஆரல்வாய்மொழி திருத்தலம் தனித்துவம் பெறுகிறது என்றே சொல்லலாம். அன்னையின் அருள்மிகு சன்னதியில் பக்தியும் இசையும் நிறைந்த இந்த இனிய தருணத்தினை தொடர காத்திருக்காங்க ஆர்ஜே மீனா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க குமரி பண்பலை 101.
1: ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுக்கிரக மாரியை போற்றி, ஓம் ஆதார சக்தியை போற்றி, ஓம் ஆதிபராசக்தியை போற்றி. அன்பையும் அருளையும் அமைதியையும் நம் மனங்களுக்கு வழங்கும் இந்த இனிய நவராத்திரி நாட்களில் 5 நாளான இன்று நமது குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகிக்காக ஒரு சிறப்பான திருத்தலத்தை நோக்கி நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான ஆரல்வாய்மொழி இயற்கை அழகுக்கும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் பெயர் பெற்ற பகுதி. நாகர்கோவிலில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்வூரில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் உள்ளூர் ஆன்மீக மரபில் முக்கியத்துவம் பெற்ற ஆலயமாக திகழ்கிறது. அன்னையின் அருள் நிறைந்த நவராத்திரி நாட்கள் 9 நாட்களும் சக்தியின் வெவ்வேறு வடிவங்களை வழிபட்டு நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையையும் நல்லெண்ணத்தையும் வளர்த்து கொள்ளும் புனிதமான நாட்கள். இப்போ நம்ம இந்த கோயிலோட அர்ச்சகர் கிட்ட பேசிடலாம். அவங்க பேசு
2: கிருஷ்ணபட்டர். இந்த கோயிலின் பிரதான அர்ச்சகராக பணிபுரிந்த ஸ்ரீ அரணமா பார்வதி பதையே அகமகாதேவா ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீ பகவதி கண்ணன் தாஸ்தா திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீ மாலத்திலே சித்தகை வைகாசி ஆனி ஆடி ஆவணி காசி ஐப்பசி கார்த்திகை மாகலி தை மாசி பங்குனி, இந்த 12 மாதமுமே இந்த ஆலயத்திலே 12 நம் மாதத்திலும் உள்ள எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதிலே சித்திரகை திருநாளாக மீனாட்சி சொக்கநாதேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐகாசி விசாகம் மூக பெருமானுக்கும் ரொம்ப மிக சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று ஆனி மாதம் ஸ்ரீ மகாதேவ உத்தகம் ஆனி உத்தகம் அபிஷேகம் சிறப்பு எல்லாம் சாஸ்தாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் மாதந்தோறும் உள்ள விழாக்களில் கிருத்திகை ஆயில்யம் புனர்பூஷம் உத்தகம் தேபிகை அஷ்டமி பௌர்ணமி இந்த விசேஷங்கள் எல்லாம் எல்லா சாமிக்கும் எந்தெந்த சாமிக்கு உகந்ததோ அந்தந்த சாமிக்கு எல்லாம் சிறப்பாக சிறப்பு அபிஷேகம் வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். அதுபோக இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னா வேளக்கிழமை தோறும் கிருஷ்ணாமூர்த்திக்கு அபிஷேகமும் கொண்டக்கலை மாடலையும் சாத்தி அவங்களுக்கு கல்யாணம் ஆகாத திருமண ஆகாத தம்பதிகள் அவலத்திற்கும் அர்ச்சனை பண்ணினால் திருமணம் தடை இல்லாமல் நடைபெறும் என்பது இந்த கோயிலின் நடைபெற்றுக்கு நடைபெற்று இருக்கிறது. கிருஷ்ணாமூர்த்தியை குருவை நம்பி வந்தவர்கள் எல்லாத்துக்குமே திருமணம் ஆகி நடைபெற்றிருக்கிறது. இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான திருவிழாவாக என்று சொன்னால் பங்குனி உத்தக திருவிழா. பங்குனி உத்தக திருவிழாவில் உங்களுக்கு சாஸ்தா தான் பிரதானம். இங்க வந்து பாண்டியனால் முதலாக எட்டப்பட்ட ஆலயம் திருக்கோயில் வந்து உங்களுக்கு வந்து பாண்டியன் மண் எட்டப்பட்ட வெளியுள்ள ஆலயம் வந்து பத்மநாப சுவாமி கோயில் உலகாம வர்மா என்று சொல்லக்கூடிய சித்திரை திருநாள் பகால் கெட்டப்பட்டது பொதிமகம் சாஸ்தாவே வந்து கனவுலே வந்து சொன்னதனால் அவருக்கு வந்து 9 திருவிழாவன் குதிரை வாகனத்தில் வீதி வருவது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் அழகாக அந்த விழாவினை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இருந்து இந்த பக்தர்களையும் சாமி அகலை பெற்றுமாறு ஸ்ரீ மகாதேவ மீனாட்சி பகவதி திருவர்களை பெற்றுமாறு ஸ்ரீ ஆன்மீக அன்பர்களோடு கேட்டுக்கொள்ளப்படும்.
0: நம்மளோட கோயிலை பத்தி அழகா சொன்னாங்க. ஆரல்வாய்மொழி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோவில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். இக்கோவிலின் மூலவர் சுயம்பு வடிவாக வீட்டிற்கும் பரவுகண்டன் சாஸ்தா. இக்கோவில் ஒரு தெய்வீகத்தின் வழிபாட்டு தரமாக மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆன்மீக மரபுகள் இணைந்திருக்கும் ஒரு தரமாக பார்க்கிறது. இப்ப நாம ஒரு பக்தர் கிட்ட பேசியிருந்தான். உங்க சொல்லுங்க.
3: பேரு கிருஷ்ணமார்மா. நான் தோவாளைக்கு வரேன். நான் எப்பமா அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது உண்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில நிறைய சிறப்புகள் உண்டு. அதுல எல்லாமே நம்ம என்ன வேண்டி நம்ம கேட்கமோ அது நமக்கு எல்லாமே நடந்தேறும். எந்த கவலையில இருந்து வந்தாலும் நம்ம அவங்க வந்து அம்மா வந்து நமக்கு எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும்.

0: வேற என்ன சொல்ல போறீங்க? அம்பாளை பத்தி ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனமெல்லாம் தரும் அன்பவர் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அது போக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனைவன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பிறக்கும் விஞ்சகன் தன் பேய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு ஜெயந்தன் பூங்கலல்கள் வெல்க கரங்குவார் உள்மகிழும் கொண்கல்கள் வெல்க சிறங்குவார் ஓங்குக்கும் சிறோன்கள்கள் வெல்க ஈசன் அடி போத்தி எந்த அடி போத்தி தேசன் அடி போத்தி சிவன் தேவடி போத்தி நேயத்தே நின்ற நிமரன் அடி போத்தி மாய பிறப்பிறக்கும் மன்னன் அடி போத்தி சீரா பெருந்துரைதம் தேவன் அடி போத்தி ஆராத இன்பம் அருள் மலை போத்தி சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்த மகளா சிவபுரான் அந்தன்னை முந்தை வினை முழுதும் யாவும் ஓயவரப்பன் யான் கண்ணுதலான் தங்கர்னை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எழிலார் கழிதறிஞ்சி விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்கால் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின்றெறிஞ்சீர் பொல்லா வினை என் புகழ் மாறு ஒன்றறியேன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்ல சிறராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து வீடுப்பேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகண்டனை செய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தரளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மேச்சுடரே என் ஞானம் இல்லா தேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அழிவிக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தல்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுங்கின் நாட்டுக்கு நேரியா சேயாய் நனியானே மாற்றம் மனங்கள் என்கின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பிறக்கம் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினை என்றன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்ன அருங்கைத்தால் கட்டி புறத்தோல் போர்த்தங்கம் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாய்ப்புடிலை மலங்க புலனைத்தும் வஞ்சனை செய்ய இலங்கு மனத்தால் விமலா உனக்கும் கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும்
1: அழகாக மகிழ்ச்சி பொங்க ஒரு சிவபுராணம் பாடியிருக்காங்க. மீனாட்சி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அன்னையின் அருள். மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள், தன்னை நாடி வரும் பக்தர்களின் தேவைகளை அறிந்து அருள்பவள் அன்னை மீனாட்சி. பெண்மையின் வலிமை, தாய்மையின் அன்பு, தலைமையின் துணிவு, அருளின் வடிவம். அதனால்தான் நவராத்திரி நாட்களில் அம்பாளை வழிபடுவது நம் மனங்களில் ஒரு தனி மகிழ்ச்சியை ஏற்படுத்தது. நவராத்திரி நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான், நம்மிடம் இருக்கும் நல்ல சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இன்னொரு பக்தர் கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: அகிலா, சோவாலையில இருந்து வர்றேன்.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: நவராத்திரி பற்றி சிறப்பு கருத்துக்களை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். நவராத்திரி என்பது இந்துக்களால் மிக சிறப்பாக கொண்டாடும் ஒன்பது நாள் திருவிழாவாகும். இது ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் நவராத்திரி ஒன்பது இரவுகள் என்று பொருள். இந்த நாள்களில் சக்தி தேவியின் பல்வேறு வடிவங்கள் வழிபடப்படுகிறது. அன்னையின் வழிபாடு. முதல் மூன்று நாட்கள் துர்க்கை தைரியத்தின் வடிவம், அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி செல்வத்தின் வடிவம், இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி கல்வியின் வடிவம் என தேவி மூன்று முக்கிய வடிவங்களில் போற்றப்படுகிறார்கள். நம் ஊர்களில் கொலு வைக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் நவராத்திரி பண்டிகையின் மிக முக்கியமான பாரம்பரியம் கொலு வைப்பதாகும். பல படிகளில் பொம்மைகளை அழகுற அடுக்கி வைத்து அம்பிகையை வீடுகளுக்கு வரவழைத்து வழிபடுவது வழக்கம். விஜயதசமி ஒன்பது நாட்களில் முடிவில் வரும் பத்தாம் நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது. இது புதிய கலைகள், தொழில்கள் மற்றும் கல்வி கற்க தொடங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. பெண்கள் இதில் கொண்டாடும் விழா. இப்பண்டிகை பெரும்பாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குதல் மற்றும் சிறுமிகளை கன்னிகா பூஜையாக வழிபடும் வழக்கம் நடைபெறுகிறது. குறிப்பு, நவராத்திரி என்பது வெறும் வழிபாட்டுடன் நின்றுவிடாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட்டி வைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சமூக விழாவாகவும் திகழ்கிறது. நவராத்திரியில் ஆசீர்வாதம் வழங்கும் முறை,

0: நவராத்திரி நாட்களில் வீடுகளில் கொலு வைத்து வழிபடும் போது பெரியவர்கள் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களும் ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். தாம்பூலம் வழங்குதல். கொலு பார்க்க வரும் முதியவர்கள், சுமங்கலி பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு வெற்றிலை பார்த்து, ரவிக்கை துணி, பழங்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் வைத்து தாம்பூலம் வழங்குவதும் வழக்கம். பெண்களை வணங்குதல். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகை பெண்களின் இல்லத்தில் வீடுகளுக்கு வருவதாக ஐதீகம். இதனால் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு ஆரத்தி எடுத்தும் அவர்களின் பாதங்களை பணிந்து அல்லது வணங்கியும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். குமரி பூஜை. இறுதி நாட்களில் சிறுமியை அம்பியாக பாவித்து அவர்களின் பாதங்களை சுத்தம் செய்து புது ஆடைகள் மற்றும் உணவு பதார்த்தங்களை பெற்று ஆன்மீக ரீதி மிக உயர்வாக கருதப்படுகிறது. பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசி பெறுவதுடன் அம்பாளின் அருளுடன் அனைவரின் நல்வாழ்த்துக்களையும் பெறுவதே நவராத்திரி வழிபாட்டின் முக்கிய பலனாகும். இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ராஜராஜேஸ்வரியின் பூரண அருள் கிடைக்கட்டும். உங்கள் இல்லத்திலும் என்றும் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வாழ்த்துகிறோம். குடும்பத்தின் நலனுக்காக அம்பாளின் திருவருளால் உங்கள் குடும்பம் நோய் நொடியின்றி மன மகிழ்ச்சியுடன் நீண்ட ஆயுளோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழ மனதார வாழ்த்துகிறோம். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்காக கல்வி கடவுள் சரஸ்வதியின் அனுகிரகம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். பெண்கள் மற்றும் சுமங்களிற்காக அம்பாளின் அருள் கொண்டு உங்கள் மாங்கல்ய பலம் பெருகி உங்கள் இல்லத்தில் எப்போதும் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்க வேண்டும். அம்பிகையின் அருள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும். உங்கள் இல்லம் என்றும் தீப ஒளி போல் பிரகாசிக்கட்டும். எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு கால வாழ்க வளமுடன் இந்த நவராத்திரி திருவிழா உங்களுக்கும் உங்கள் இனிய குடும்பத்திற்கும் அன்பும் இனிய நல்வாழ்த்துக்களை தரட்டும். இந்த ஆண்டு நாம் கொண்டாடும் நவராத்திரி விழாவின் வழிபாடுகள் அனைவரின் வாழ்விலும் ஆன்மீக அமைதியையும் மன மகிழ்வையும் தர இந்த அகிலாசுரத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
1: அழகா ஒரு கட்டுரை மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஒரு பக்தர் பாடல் பாட வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: எனக்கு ஆர்எல் வைமொழி. நான் லதா குமாரசாமி. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருப்பதான மீனாட்சி அம்மையை பத்தி ஒரு பாடல். கிளி பாடல். கையில்

உண்மையிலே ஒரு இதமான பாடலை கேட்டோம் நேர்களே. நவராத்திரி நாட்கள்ல நாம அன்னையிடம் கேட்பது நல்ல உடல் நலம், குடும்பத்தின் மகிழ்ச்சி, குழந்தைகளில் கல்வி, தொழிலில் முன்னேற்றம், வாழ்க்கையில் அமைதி, அதோடு இன்னொரு வேண்டுதலையும் சேர்த்துக் கொள்வோம். அம்மா, நல்ல மனதை நினைக்கும் கொடு. நல்லதை நினைத்தால் நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்களாக மாறும், நல்ல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். அதனால் இந்த நவராத்திரியில் அன்னையின் அருளோடு ஒரு நல்ல எண்ணத்தையும் நம்மோடு எடுத்து செல்வோம். ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும் அன்னையே, நாளும் உன்னை தொழுதிட வேண்டும், நலமுடன் வாழ அருளல் வேண்டும். இன்றைய நவராத்திரி சிறப்பு நேரலையில் ஆரல்வாய்மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளையும் மீனாட்சி அம்மனின் அருளையும் நவராத்திரி நமக்கு சொல்லும் நல்ல செய்திகளையும் நினைவு கூர்ந்தோம். அன்னை மீனாட்சி அனைவருடைய இல்லங்களிலும் அன்பையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நல்ல வளத்தையும் நிறைத்திடட்டும். இந்த நவராத்திரி நாட்கள் ஒவ்வொரு விடியிலும் மகிழ்ச்சியை மலரச் செய்யட்டும். குமரி பண்பலை.

0: நூற்றி 1 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலையில் 5 நாளான இன்று ஆரல்வாய்மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நவராத்திரி சிறப்பு நேரலையை கேட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே திலகவதி, ஆர்ஜே ஐமீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நேர்கள் இதுவரை நாகர்கோவில் ஒழுங்குசேரி ராயல் ஓக் பர்னிச்சர் வழங்கிய நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில்
2: ஆரல்வாய் மொழி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு நேரலை கேட்டீர்கள்.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராயல் ஓக் பர்னிச்சர் நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுங்குசேரி நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுங்குசேரி நாகர்கோவில்.
2: நம்ம நாகர்கோவில் ராயல் ஓக் பர்னிச்சர்ல நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு விழா கால சலுகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் காத்திருக்கு.
4: உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து வகையான தரமான பர்னிச்சர் வாங்கிட உடனே வாங்க ராயல் ஓக் பர்னிச்சர் ஒழுங்குசேரி நாகர்கோவில்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பண்பலையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்,
2: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
3: மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர்களுக்கு 70% ஆஃபர். மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட்,
4: பேலஸ் ரோட், தக்கலை.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் இயற்கை வழி வேளாண்மை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்கள். மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 நாடகமலர் நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:05 நிலாமற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 கொரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குபரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகள்.

நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நாகர்கோவில் மின் பகிர்மான கோட்டம் சார்பில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின்சக்தி தகடுகள் அமைத்து மின்சார செலவை குறைத்து பயன்படும் வகையில் விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. பிரதான் மந்திரி சூரியகர் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் கூரை மேல் சூரிய மின்சக்தி அமைப்பவர்களுக்கு ரூபாய் 78,000 மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் கூடுதல் மானியத்துடன் தகுதியுள்ள வீடுகளுக்கு 3 கிலோவாட்ஸ் அல்லது அதற்கு மேற்பட்ட திறனுள்ள அமைப்புகளுக்கு ரூபாய் 1,00,000 மானியம் பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது மின்சார கட்டணத்தை குறைப்பதுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுத்தமான மின்சாரத்தை பயன்படுத்தலாம். மேலும் சோலார் அமைப்பதற்கான விண்ணப்ப பதிவு, மானிய விவரங்கள், நிறுவு முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்து இந்த முகாமில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். அதன்படி நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் நாகராஜா கோவில் அருகில் உள்ள மாலில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. எனவே ஆர்வமுள்ள வீட்டு மின் நுகர்வோர் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

சமூக நீதிக்காக பாடுபடுபவரை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் திருவட்டார் வட்டத்தில் வரும் 21 காலை 9 துவங்கி மறுநாள் 22 காலை 9 வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திருவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 21 பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார்கள். எனவே திருவட்டார் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிப்பொருட்கள் சட்டம் 1884 மற்றும் வெடிப்பொருட்கள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18 தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட

ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பின்னர் இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: தொடர்வது மெல்லிசை.
1: விழியாலே என தொடங்கும் காதல் மதி பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன். பாடலை பாடியோர் சுஜாதா மோகன், ஆர். கிருஷ்ணராஜ் ஆகியோர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கூட்டுமங்கலம் ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில்
2: வருகின்ற விஜயதசமி அன்று வித்யாரம்பம் நடைபெறுகிறது.
1: குறைந்த கட்டணம், நிறைவான பயிற்சி, 40 வருடங்களுக்கும் மேலான சேவையில்
2: ஸ்ரீ விவேகானந்தா CBSE மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி
1: கூட்டுமங்கலம் மண்டை காடு.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: D-Mark, M-Fact,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனேகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
4: டிஜிமார்ட்டின் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. வரலாறு காணாத மெகா ஆஃபர். ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர் கலெக்ஷன்களுக்கு 70% ஆஃபர். மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECEMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட் அப்ளைன்சஸ் மற்றும் பர்னிச்சர்ஸ்,
5: ஸ்டேடியம் எதிரில் மற்றும் ஓட்ட டேங்க் ரோட், நாகர்கோவில்.
6: மனிதர்களே என தொடங்கும் காவியதாசன் பாடலுக்கு இசை TK ஜெயராமன், பாடியவர் BS சசிரேகா.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்கசக்தியாக இருப்பதாக தெரிவித்தார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரகம் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் உடனடியாக செயல்படுத்த வேணுங்கிறதுக்காக எல்லா குடோனையும் ஆய்வு பண்ணி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி நம்ம கடைகள் எங்கெங்க உணவுப் பொருள் கிடைக்கிறது அது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாங்கிற தேர்வு செய்ய கொடுத்துட்டே இருக்கும். அதிகப்படியான விலைவாசி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் விளைகின்ற சன்னாரக அரிசியை கிட்டத்தட்ட 1,00,000 மெட்ரிக் டன்னை இன்று முதல் படிப்படியாக ஒவ்வொரு ஃபேஸ் மேனர்ல 25 மெட்ரிக் டன் முதல் முறையாக 2 நாட்களுக்குள்ள நம்ம அமுதம் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவுத் துறைகளில் இயங்கும் 250 அங்காடிகள் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த அரிசி 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இவ்வளவு ஃபேமிலி குடும்பம் தேவைப்படுது அது தகுந்த மாதிரி கடைகளில் டைரக்டாக சென்று பெற்றுக்கலாம். நம்ம அமுதம் அங்காடிகள் கொடுக்கற அரிசியோட விலை கிலோவுக்கு 30 ரூபா. எல்லா கடைகளையுமே சப்ளை எங்க போனா யாருனா வாங்கிக்கலாம்.
0: தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் கொள்முதல் 3,50,000 லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி.

0: வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இன்று அக்டோபர் 15 தேதி நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகி இருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீவிரப்ப பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றினுடைய வலிமை தரைப்பகுதியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதனால் இன்று அக்டோபர் 15 தேதியை வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று அறிவிக்கிறோம்.
1: நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்தார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் தோகமலை என்ற இடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், தர்மபுரியிலும் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அநேக உள் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் மத்திய அரசின் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனபெட் சண்டா பாவித் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியோகி மட்சூடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. வான்மழை பொழியும் இந்த நேரத்தில் இசைமழை பொழிய வருகிறது. குமரி பண்பலை 101 திரை இசை. தொடக்கமாக கோடை மழை படத்தில் சித்ரா பாடிய பாடல் புலமைப்பித்தன் வரிகள் இசை இளையராஜா.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
2: மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நவராத்திரி சிறப்பு விற்பனை அக்டோபர் 15 முதல் 18 வரை. ஹோம் அப்ளைன்சஸ், கிச்சன் அப்ளைன்சஸ், பர்னிச்சர்களுக்கு 70% ஆஃபர். மொபைல், லேப்டாப்களுக்கு சிறப்பு சலுகை, அட்டகாசமான பரிசுகள், ECMI எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கேஷ்பேக் ஆஃபர். டிஜிமார்ட்,
3: பேலஸ் ரோட், தக்கலை.
0: திரையில் இனி சலங்கை ஒலிப்படத்தில் SP பாலசுப்ரமணியம், SP ஷைலஜா பாடியது, பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
2: இனி வசந்த ராகம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது MS விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகள்.

0: இசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டையன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: நேர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இனி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: எழுதியவர் எஸ் கண்ணன்.
2: மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்ட நாமக்கல் ரயில் நிலைய சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 11ஆம் தேதி

0: நிதி காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் இந்த காணொலி காட்சியை பார்வையிட்டனர். சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் காணொலி காட்சி நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலைய வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள், ரயில் பயணிகள், பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டதை ரயில் பயணிகள் பெரிதும் வரவேற்றனர்.
1: என் பேர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலைய பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலா ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பல்வேறு புத்தக நிறுவனங்கள் சார்பில் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நம்ம ஊர் புத்தக திருவிழா, புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அனைவருக்கும் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக உள்ளூர் அருகாமை புத்தக காட்சிகள் நெய்பர்ஹுட் புக் ஃபேர் நடத்தப்படுகின்றன. இதுபோன்ற முயற்சியை புத்தக நிறுவனங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பை கொண்டு செல்ல இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த புத்தக காட்சியில் 25 அரங்குகளில் 100 கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்பாளர்களின் 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வாங்கிச் செல்கின்றனர். மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் தூய்மையே சேவை குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சார்பில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நாமக்கல் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இயக்குநர் மு ஜெய்சங்கர், நிதிசார் ஆலோசகர் திரு ராஜாராம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன திட்ட அலுவலர் திரு எஸ் ஜெய்சங்கர், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 322 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றன. எருமப்பட்டி வட்டாரத்திற்குட்பட்ட போடிநாயக்கன்பட்டி கிராம ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீ மதுபாலன் கலந்து கொண்டு கிராம சபை கூட்ட கோரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். முன்னதாக இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி, செலவினம், குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்குகள் போன்ற அடிப்படை தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் கிங்காங் ரத்த காட்டேரி பொம்மைகள் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் ஏற்படுத்தினர். பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தனியார் ஜவுளி நிறுவனங்கள் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் 4 சாலையில் நடைபெற்றது. ராட்சத உருவங்கள் கொண்ட கிங்காங் கரடி பொம்மை மற்றும் ரத்த காட்டேரி வகையிலான 2 கரடி பொம்மைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கின. மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவல்துறையினர் பரிசுப் பொருட்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினர். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் பயனாளிகள் பெறுவதற்கு அரசின் கள அலுவலர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் 2021ல் தொடங்கப்பட்ட அடல் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம், மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அடல் வயோ அபியுதாய் யோஜனா ஆகிய திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக 10,000 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் 1996ஆம் ஆண்டு நடந்த சர்வதேச முட்டை ஆணையத்தின் கருத்தரங்கில்தான் உலக முட்டை தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் 10,000 வேக வைத்த இலவச முட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல்லில் உள்ள அச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சங்க வளாகத்தில் தலா 2 வேகவைத்த முட்டைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் சேலம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன.
2: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்:

அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ

0: சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு மருத்துவத் துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் யோகா ஆயுர்வேதா போன்ற இந்திய மருத்துவ முறைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 3,350 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், அப்பகுதியின் மின்சார கட்டமைப்பு, குடிநீர், சாலை இணைப்பை மேம்படுத்த இத்திட்டங்கள் வழிவகை செய்யும் என கூறினார். லேயில் உள்ள ரிம்போச்சே விமான நிலைய கட்டிட விரிவாக்கம், நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானோ நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்று இளைஞர்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தே ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்கூறி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30 தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20 தேதி முதல் 28 தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும்

0: முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
1: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை மணி 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் 11:55 பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேக

முகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்படவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். மழை இருப்பதால் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வரத் தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். நுண்ணுயிர்களால் வேரழுகல் நோய் வராமல் தடுக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். தென்னையில் ரூக்கோ சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த கண்ணாடி இறக்கை பூச்சி முட்டைகள் அட்டைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் ரூக்கோ சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்தும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் முட்டை அட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சென்னையில் ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ பாதிப்பு இருக்கும் விவசாயிகள் இம்முட்டை அட்டைகளை ஒரு ஏக்கருக்கு 400 முட்டைகள் வீதம் பாதிக்கப்பட்ட தென்னை ஓலைகளில் கட்டுவதால் இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் கண்ணாடி இறக்கை பூச்சியின் இளம் குஞ்சுகள் சுருள் வெள்ளை ஈயின் முட்டை மற்றும் இளம் குஞ்சுகளை சாப்பிடுவதன் மூலம் தென்னையில் சுருள் வெள்ளை ஈயின் பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். 100-1000 முட்டைகள் கொண்ட இம்முட்டை அட்டையின் விலை 450 ரூபாய். இம்முட்டை அட்டைகள் தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை 9025980619 என்ற கைபேசியில் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சிறிய தேன்கொட்டு வண்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக பதிவாகியுள்ளது. மேலும் இது தேனி வளர்ப்பு துறைக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். இது முதன் முதலில் July 22, 2026 அன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் இந்திய தேனி மற்றும் இத்தாலிய தேனி ஆகிய இரண்டு தேனி கூட்டங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் சேதத்தின் தன்மை, வண்டின் லார்வாக்கள் அடைகளுக்கிடையே துளையிட்டு சென்று மெழுகு அடை கட்டமைப்பிற்கு பௌதீக ரீதியான சேதத்தை ஏற்படுத்துவதோடு தேனியின் முட்டைகள், லார்வாக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேதப்படுத்துகின்றன. தேனில் கழிவுகளை கழிக்கின்றன. வண்டின் புழுக்களில் கழிவில் உள்ள ஈஸ்ட், மகரந்தம் மற்றும் தேனை நொதித்தல் மற்றும் நுரைத்தள்ளும் செயலுக்கு உட்படுத்துகிறது. மேலும் இது தேனை பிரித்தெடுக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ தகுதியற்றதாக மாற்றுகிறது. கடுமையான பாதிப்புகள் தேனீக்களை கூட்டை விட்டு செல்ல தூண்டுகின்றன. கூட்டத்தின் பாதுகாப்பை பலவீனப்படுத்துகின்றன. மேலும் 1 முதல் 2 வாரங்களுக்குள் முழு தேனீக்கூட்டு அழிவிற்கும் வழிவகுக்கலாம். வண்டுகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அடைகள், சட்டங்கள் மற்றும் தேன் பதப்படுத்தும் பிரித்தெடுக்கும் இடங்களை சேதப்படுத்துகின்றன. மேலும் இவை சேமித்து வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களில் தங்கியிருந்து இதன் மூலம் முன்பு பாதிக்கப்படாத தேனீ பண்ணைகளுக்கும் தொற்றை பரப்பக்கூடும் என கொடுமையான்மலை வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை.

0: செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
0: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகு, முத்தழகு, என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட காதலே வாங்காம போகுது? ஏன் புள்ள நில்ல?
4: மருதனேக்கா, அக்கா கூப்பிட்டீங்களா?
3: சரியா போச்சு போ. கூப்பிடுறது கூட காதல வாங்காம அப்படி என்ன சிந்தனையில போற?
4: அதுவாக்கா, மாணிக்க அண்ணங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தனா, அதான் அவர் சொன்னதை யோசிச்சுட்டே வந்ததுல நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கல.
3: சரிதான், உன்னை இப்படி யோசிக்கிற அளவுக்கு மாணிக்க தம்பி அப்படி என்ன பேசிட்ட போல தெரியலையே.
4: அக்கா, அவர் தோட்டத்து காய்கறிகளை நீங்க பாத்திருக்கீங்களா?
3: ஏன் பாக்காம? நான் தான் தினமும் உங்க தோட்டத்து வழியா தானே போறேன். காய்கறி எல்லாம் நல்ல திரட்சியா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம்.
4: அதத்தான் நானும் கேட்டேன், எப்படி என்ன உங்க தோட்டத்து காய்கறிங்க மட்டும் இப்படி இருக்குன்னு.
3: சரி, மாணிக்க தம்பி அதுக்கு என்ன சொல்லுச்சு?
4: அவரு இயற்கையான முறையில சாகுபடி செய்யறாரா, அதனாலதான் அவரு காய்கறிகள் எல்லாம் அப்படி இருக்குதா?
3: அப்படியா? அப்படி என்ன புள்ள இயற்கையான முறையாது?
4: இப்போ இது சம்பந்தமான விவரத்தை தான் ரேடியோல சொல்ல போறதா, நீ போய் கேளுன்னு என்ன அனுப்பி விட்டாரு. அந்த யோசனையில தான் நான் வந்துட்டு இருந்தேன், நீங்க கூப்பிட்டீங்க. நேரம் வேற ஆகுது, வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேப்போம்.
3: சரி சரி. ஆமா, என்ன விவரம்?
4: இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. கேப்போம்.
5: நான் விவசாய குடும்பம், எங்கள் பாரம்பரியமே விவசாயம் தான். வேறு அரசு ஊழியரோ வேறு யாரோ எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை. என் குடும்பம் விவசாய குடும்பம் தான்.
6: இன்னும் தொடர்ந்து விவசாயம் நடைபெற்றுட்டு இருக்கா?
5: ஆ, இப்போ இருக்கு. விவசாயம் தான், தொழிலே விவசாயம் தாங்க. பிழைப்பே அதுதான். அது நஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் விவசாயம் தான் அதுதான். ஆனால் 2019 வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக மாறி, அதுக்கப்புறம் இப்போது 100% இயற்கை விவசாயியாக இப்போ இருக்கிறேன். காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரகத்துக்கு பண்ணுறேன், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெல்லையும் வந்து பாரம்பரிய ரகமாக ஒரு 5-6 வருஷமாக பாரம்பரிய ரகமே பயிர் வச்சு அரிசியாக குத்தி அதை முடிஞ்ச வரைக்கும் பதிவு விட்டு கிட்ட விளம்பரப்படுத்தி ஓரளவுக்கு சேல்ஸ் அரிசியாக தான் பண்ணுறேன். அதனால தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. ஏன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் நெல் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுற மாதிரி 40 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுறாங்க. இது 12-15 மூட்டை, அதிகபட்சம் 20 மூட்டைக்கு மேலே அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஏக்கரில். அதனால் வந்து அரிசி ஆக்கி விற்றா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் தான் படணும்.
6: அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க?
5: அது சில உடல் பாதிப்பு தான் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பந்தல் காய்கறி தொடர்ந்து போடுறேன். அவரை, பாகல், புடலை, சுரக்காய் எல்லாமே பந்தல் போட்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுவேன், தலையெல்லாம் கூட நஞ்சிடும், என்ன பண்ணாலும் அந்த இது ஏறிடும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறியிலே இருக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த இயற்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க, நானும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங்கு, விவசாய மீட்டிங் இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாக எடுத்து என்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்று எல்லா மீட்டிங்கிலும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தேன்.
6: இருந்தாலும் நாம் விவசாயம் பண்ணி நாம் எதிர்பார்க்குற விளைச்சல் அது ரசாயனம் போட்டோ அல்லது இயற்கை உரங்களை போட்டோ எடுக்க முடியாத சூழல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பரிச்சாத்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம், நமக்கு சில சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, அதில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுதே, விளைச்சலில் வந்து வித்தியாசம் ஏற்படுதே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.
5: நம்ம உடல்நிலை பாதிப்பை வச்சு தான் இயற்கை விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால் வந்து அதை வந்து 1-2 வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகுனா அந்த வீரியம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீரியத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுது. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்களா, அந்த ரேஞ்சுக்கு காய்கறி இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு.

0: அதனால் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நஷ்டப்பட்டாலும் இதை வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சில ஊடகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிலவரத்துக்கு 100% நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இயற்கையாகவே தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையுமே வந்து நான் வெளியில் வாங்குறதே இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் சில இதெல்லாம் முக்கியமான தேவையை தவிர மீதி எல்லாமே வந்து என் தோட்டத்தில் விளையிறதுனால ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அது மாதிரி போடுறதுனால எல்லாருக்குமே உடல்நிலை நல்லா தான் இருக்கும்.
1: இப்போ உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் இருக்குது?
0: இப்போ வந்து ஒரே பந்தல் ஒரு 50 சென்டில் போட்டிருக்கேன். அந்த பந்தல் காய்கறியில் வந்து ஏற்கனவே வந்து ஊருக்கு பாகல் மட்டும் போடுவேன். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா வைரஸ் இந்த மாதிரி நோயெல்லாம் பாகலில் அதிகம், இந்த லென்த்து நீளமான பாவகாலாம் அதிகமாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பந்தல்லையே ஒரு 6 அடிக்கு ஒரு லைன் போடுறேன்னு வச்சுங்க. ஒரு லைனில் பாகல், ஒரு லைனில் போடலை, ஒரு லைனில் தீர்க்கேன். அந்த மாதிரி எல்லா கொடியும் வந்து கலந்தே இருக்கும், கொடி வந்து பந்தலில் கலந்தே இருக்கும், எல்லா காயுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லைனில் நம்ம சேர்ந்து அறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லறை வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஒரு 4-5 ரகமாக இருந்தால் தான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்ககிட்ட ஒரு 7-8 பேர் ரெகுலராக வராங்க. சாயந்தரம் ஒரு 4 மணியாச்சுன்னா வந்துடுவாங்க. பறிக்கிறது கூட அவங்களே பறிச்சுக்குவாங்க கூலி இல்லாமல். அதனால் வந்து அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா காய்கறி ஒரு 4-5 ரகம் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பந்தல் காய்கறியில் 3 பேர்கன் புடலை பாகல் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது முடிகிற கட்டத்தில் அதில் அவரை உருவாகிடும். ஆடி மாதத்தில் இந்த விதெல்லாம் போடும்போது பாரம்பரிய விதை வெள்ளை அவரை ஒன்று, அது வந்து 4-5 மாதம் ஆகும் காய் வரத்துக்கு. மார்கழி 15 தேதியில் தையில் தான் வரும். அதுக்குள்ளே இந்த போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் முடிகிற கட்டம் காயிற நேரம் காயெல்லாம் நின்று போச்சுன்னா வேறு பிடிங்கி விட்டுமோனா அந்த அவரை வந்து ஒரு 15 அடிக்கு 2 செடி தான் போடுவோம். அதுவே அந்த 50 சென்ட் பந்தலை மூடிடும். ஒரு 20-25 செடியே மொத்தமே மூடிக்கும். அந்தளவுக்கு வேகம் வீரியமான கொடி ஓடும் அதிகமாக. அது வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். அது அப்படியும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணினே இருக்கு சொல்ல இடையில கெமிக்கல் கூட கொடுக்க வேண்டியது வரும். அவரை மட்டும் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி அந்த அவரை வந்து சித்திரப்பட்ட வரைக்கும் இந்த பந்தலே கண்டினியூ ஆகும்.
1: 4-5 மாதத்துக்கு மேலே போவோம்.
0: அதுதான் இந்த ஒரே பந்தல் அந்த அளவுக்கு 1 வருஷத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கொத்தவரை நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு பண்ணுவோம். இப்போ கொத்தவரை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 40-45 சென்டில் வந்து ஒரு 15-15 சென்ட்டாக 3 பிரித்து அதில் வந்து வெண்பூசணி, பரங்கி பூசணி, சுரக்கா, இந்த கொடிப்பயிர் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு ஒரு பார் போட்டு அந்த தரையிலேயே படுற மாதிரி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கட்டாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு காராமணி, அது வந்து அதிகமான காய்ப்பு, இப்போ புது ரகமாக அது ஒரு இதில்
1: வெரைட்டியில்
0: நிறைய காய்க்கும். அது ஒரு 15 சென்ட் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து இப்போ தான் பூ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெண்டை போட்டிருக்கிறேன், வெற்றின்னு ஒரு வெண்டை, அதுவும் நல்லா காய்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு 3-4 வருஷம் ஆயிடுச்சு வெண்டையை விட்டுட்டு. ஏன்னா அது வைரஸ் காய்ப்பு சரியில்லை. இப்போ இந்த ரகம் நல்லா காய்க்குதுன்னும் போது அது ஒரு 15 சென்ட் போட்டிருக்குறேன். மணத்தக்காளி ஒரு 15 சென்ட் நட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பழைய செடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது செடி முருங்கை கீரையாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 சென்டில் அகத்தி. அகத்தி வந்து மாதத்துக்கு 1 தடவை அறுப்பாங்க. 1 தடவை அறுத்தாலும் 2000-3000 வந்துடுவாங்க. ஏன்னா அது அமாவாசைக்கு 3 நாள் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் அது போகுது. இப்போ ரெகுலராக கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு 200-300 அப்படி போயிட்டு இருக்குது.
1: மாட்டுக்கா மனுஷனுக்கா?
0: அது இப்போது மனுஷனுக்கு தான் சார் அது
1: ஜாஸ்தி.
0: முதல்ல வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் அது. வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே வந்து நோயே இல்லை, வயிறு பூரா சுத்தம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன தெரியல, கோயில் குளம் அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகிட்டு பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணும்னு அந்த மாட்டுக்கே உருவாக்கிட்டாங்க. அதை நல்ல அதில் ஒரு பெனிஃபிட்னான்னா நமக்கு ஒரு டைம் போட்டோம்னா அகத்தி அது தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் கூட இருக்குது. அதே மாதிரி உரம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, நீ இயற்கை உரம் கூட கொடுக்க தேவையில்ல. அந்த வேர் முடிச்சிலேருந்து அதுக்கு சத்து கடிச்சு தானாகவே தொடுத்துக்குது. இப்போ நான் போட்டதே 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, களை கூட எடுக்கல. புல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்கும். மாட்டுக்கு அறுக்கிறவங்க இருப்பாங்க, கீரை பாட்டுக்கு வந்துமா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்டில் இப்போது அதுவும் இருக்குது. அகத்தி, முருங்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது 5-6 வருஷமாக போட்டு.
1: இதெல்லாம் எவ்வளோ பரப்பு இருக்குங்கய்யா?
0: இப்போது நான் சொல்கிறது ஒரு 3 ஏக்கர் கிட்ட இருக்கும்.
1: அப்போ வெளியில் விற்பனை பண்ணுறீங்களா?
0: விற்பனை தான் டெய்லியும் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்துடுறாங்களே இங்கே தோட்டத்தண்ணி வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு 6:30 வரைக்கும் கூட கண்ணுக்கு இருட்டாக

0: ஹவர்லேயும் கூட அங்கே தான் வேலை, க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சேல்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த 4-7 வரைக்கும் தான். காலையில் டைம்லாம் எதுவும் வேலை செய்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும். மழை திடீர்னு வந்துச்சுன்னா அன்றைக்கி கேட்டு போடுவோம் வியாபாரமே, எதுவும் பறிக்க முடியாது. இதுதான் எங்கள் தொழில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது.
1: முக்கியமான கருத்து அகத்தியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் உரமே போடுறது இல்லை. நீங்கள் ஏன்னா அதில் வந்து இந்த நாடியூல்ஸ்னு சொல்கிற அந்த முடிச்சுகள் இருக்கும், அதுலேருந்து இதை
0: தடை உருவாக்கிறது.
1: ரைட்டு. மற்ற காய்கறி பயிர்களுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் ரசாயன உரமே கொடுக்குறது இல்லை.
0: கொடுக்கல.
1: அப்போ ஏதாவது சத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து தான்
0: கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒரு ஒரு டன் எரு, அதாவது ஒரு டிராக்டர் ட்ரக்கு ஒரு டன் எரு வந்து குப்பை பக்கத்துலேயே இடம் மர நிழலாக இருக்கும், ஒரு டன் எரு வாரி கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 25 கிலோ வந்து 30 கிலோ கடலை புண்ணாக்கு NPK உரம் நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால அது 5-6 அதை உரம் போட போகிறோன்றனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ட்ரம்மில் ஊற வச்சுருவோம். அதை தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த எருவில் அதை தூக்கி கொட்டுவேன். அதுக்கப்புறம் மீனமில் 1 லிட்ரு உயிர் உரங்கள், அசோஸ்பைர்லாம், சூடோமோனஸு, காஸ்போ பாக்டீரியா,
1: ட்ரைகோடர்மா
0: வீடு இதெல்லாம் வந்து 2 லிட்டரு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு 15-20 லிட்டரு ட்ரம்மில் வந்து ஒரு 2 கிலோ வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றி 2 நாளைக்கு இது பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஏன்னா எரு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே புதுசாக போட்டுது பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை ஒரு 5-6 கிலோ எடுத்து வச்சுடுவேன். கோமியம் ஒரு 5 லிட்ரு, மோர் ஒரு 10 லிட்ரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடியில் வச்சுருக்குன்னு எருவை கொட்டிட்டு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு அடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளித்து ஒரு 3-4 அடுக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து அதை மூடி ஓரம் கட்டிடுவேன். ஒரு 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுட்டு 15வது நாள் அந்த சூடு ஆத்துறதுக்காக மறுபடியும் களைச்சிடுவோம். அதை களைச்சி மறுபடியும் சேர்த்துருவோம். அது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் முதல் உழவு எப்போ ஓட்டுறமோ அப்போ அந்த உழவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது, ஈரப்பதம் இருந்தால் எருவு போட்டே ஓட்டுவோம், ஈரப்பதம் இல்லைன்னா போதெல்லாம் ஓட்டிட்டு தண்ணி பாயும் போது முன்கூட்டி போட்டுருவோம். அது காயக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஓட்டம் பெரிய ஒருத்த ஒவ்வொரு இதுக்கு ஒரு 5-6 பை அதான் அந்த ரசாயன உரம் போடுறாங்க பாரு, அந்த ரேஞ்சுக்கே நம்ம பளிச்சுன்னு போட்டாலே அது அதனுடைய வீரியம் நல்லா இருக்கும், வரும்போதே வீரியம் நல்லா வரும். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் உயிர் உரம்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப சுலபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதை ட்ரை பண்ணேன், அது அருமையாகவே வேலை செய்யுது.
1: அது என்ன
0: அது உயிர் உரன்றது? ஒன்றும் ரொம்ப சிம்பிள், 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம், 10 லிட்ரு கோமியத்தில் 2 முட்டை, எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ, அதை வந்து உடச்சி கலக்கிடணும் கோமியத்தில். அதுக்கப்புறம் இந்த 10 கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு திக்காக தான் இருக்கும், நம்ம ஒரு 50 சுற்றி கலக்கி வச்சிடணும். மறுநாளைக்கு அதை சுற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து 6 நாளைக்கு தொடர்ந்து முடிச்சுட்டு 7வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நீர் வழியாக கூட விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு இதே மாதிரி ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 லிட்ரு தண்ணிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வீரியத்தையும் கொடுக்கும் ஓரளவுக்கு. அந்த இந்த உயிர் உரம் நல்லா கை கொடுத்தது அந்த நெல்லுக்கு.
1: இப்போ இதனாலெல்லாம் வந்து உங்களுடைய அந்த சாதாரணமான விளைச்சல் வந்து குறையாமல் கிடைக்குதுங்களா?
0: கிடைக்கும் சார், குறையாமல் கிடைக்குது. ஆனால் நெல் வந்து இது வரைக்கும் பண்ண முடியல, இந்த வருஷம் ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம கெமிக்கல் போட்டு பண்ணுற ரேஞ்சுக்கே விளைச்சல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன்.
1: அறுப்பறுத்தா?
0: ஆமாம், தெரியும். ஏன்னா வீரியமே தெரியுது, நெல்லுடைய வீரியமே தெரியுது நமக்கு. இயற்கை விவசாயம் அதில் பார்த்தா அதுக்கு இருக்க வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு இதுவே நல்லா இருக்குது.
1: சண்முகம் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 7397-7367-61-43-77-61-61-43-77-77.
1: இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: பண்ணலாம் சார்.
1: இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறது சொல்லித்தரீங்களா?
0: சொல்லித்தரேன் சார்.
2: என்ன மருதானியக்கா, இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்ட முத்தழகு, இயற்கையான முறையில சாகுபடி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு.
2: அக்கா, காய்கறி பயிர்களை இயற்கை வழியில நம்ம வெள்ளாம பார்த்தோம்னா நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
3: ஆமா முத்தழகு, இத நாமளும் கடைபிடிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையையும் கடைபிடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய வாழ முடியும்.
2: கண்டிப்பாக்கா. அக்கா, அடுத்ததாவும் விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் P. ஹென்றி அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேப்போம்.

0: உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
1: தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள் அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் செய்துட்டே இருந்தாவே அந்த அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நட்டிருக்கேன். நான் குத்தகை எடுத்துதான் நட்டிருக்கேன். இப்போ
0: மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கறது ஒரு கடினமான பணியா லெகுவான பணியா?
1: இல்ல அது என்னன்னு பெரிய கடினம் இல்ல. முதல்ல என்னன்னா சாதாரண எல்லா மண்ணும் களிமண் போக மீது எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வராது. கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் உரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: மரச்சீனி கன்று தேர்வு அப்படிங்கறதுல என்ன மாதிரியான கன்று தேர்வு செய்யணும்? ரொம்ப பர்மனா எடுக்கணுமா அல்லது மெலிதா இருந்தாலும் கூட காட்டம் இருக்குங்கிறீங்களா?
1: இல்ல என்ன ஊர்ல சொல்லுவோம் ரெண்டு பேர்ல உள்பட்ட கம்புகளை வெட்டி நடிதான் நல்லது. அதுதான் ஒரு அரை அடி முக்கால் அடிக்குள்ள ஒரு கம்பை வெட்டி அப்படியே ஒரு குண்டுக்கு ஒண்ணு வச்சு ஊனி நட்டுட்டா போதும்.
0: சரி, அறுவடை முடிஞ்ச உடனே அந்த கம்பை உடனடியா வச்சிடலாமா அல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்குங்கிறீங்களா?
1: இப்ப முன்னாலே என்னச்சுன்னா பஞ்சு மாசம் மரவள்ளி கிழங்கு நடுவாங்க. அன்னைக்கு வயலில் எல்லாம் அதிகம் வரமாட்டேன். அன்னைக்கு வயலில் எல்லாம் நெல்லாம் நட்டுட்டு இருக்கு.
0: சரி, அது ஒரு முறையா இருக்கு.
1: அது ஒரு முறையா இருந்துட்டு இருந்து அன்னைக்கு என்ன என்னன்னா அது மார்கழி தை மாசம் எல்லாம் மரவள்ளியை பிடுங்குவாங்க. அது கம்பை வெட்டி நடல வச்சிருவாங்க. அது மூணு மாசம் நாலு மாசம் அப்படியே இருக்கு.
0: அது நல்ல நடைமுறையா?
1: அது நல்ல நடைமுறை. நடைமுறை ஆமா. உடனே நட்டு ஒரு மூணு நாலு நாள்களையும் வேறு வந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல. அந்த மாதிரி நட்டாச்சுன்னா இன்னைக்கு வராது.
0: கம்பு வெட்டி நடுதல்லையும் கூட தலைகளா நட்டுட்டோம் அப்படின்னா கிழங்கு கூட கிடைக்காதுங்கிறாங்களா இல்ல கிடைக்குமா உங்க அனுபவம்?
1: அது என்னன்னா தலைகளா நட்டாலும் ஒரு கிழங்கு இருக்கும்.
0: இருக்கும்
1: ஒரு கிழங்கு இருக்கும்.
0: அதை நடக்கூடியது எப்படி எது மேல்பாகும் கண்டுபிடிக்க அடையாளப்படுத்தணுமா?
1: அடையாளம் என்னன்னா ஒரு கம்பை நம்ம வெட்டி வெட்டி எடுத்தாச்சுன்னா அதுக்கு இலைக்கு மேல ஒரு சிறிய கண்ணு இருக்கும்.
0: தெரியும் பார்த்தா.
1: ஆமா, எல்லா இலைக்கண்ணுகளையும் இருக்கும். இலைக்கண்ணுக்கு மேல இருக்கணும். அப்படி அந்த அதே மாதிரி நட்டாச்சுன்னா சரியா வந்துடும்.
0: களை எடுத்தலுக்கு பிறகு மேல் உரம் கொடுத்தல் உண்டா?
1: இல்ல அப்படி
0: ஒண்ணுமே தேவையில்லை.
1: ஒண்ணு குடிக்கிறது ஒண்ணும் இல்ல. முதல்ல அடிவரங்களா கொடுத்துட்டா சிலவங்க என்ன யூரியா என்ன சில இதெல்லாம் போடியா.
0: மர்ச்சீரியை பொறுத்த அளவுல கம்பு வச்சு எவ்வளவு நாட்கள்ல அறுவடைக்கு?
1: ஏதேசம் எட்டு மாசம். எட்டு மாசத்துக்கு பிறகு என்னைக்கு அறுவடை பண்ணி
0: ஒரே மாதிரி கிழங்கு வைத்தல் அப்படிங்கிற தன்மை தான் அந்த விளைநிலம் முழுவதுமே இருக்குமா அலே வித்தியாசப்படுமா? மூட்டுக்கு மூடு
1: வித்தியாசம் வராது. என்ன நம்ம ஒரே இடத்துல நடிய மாதிரி அது சில இடங்கள் என்னன்னா மண்ணுக்கு தன்மை கொஞ்சம் மோசமா இருக்கும். உர தன்மை குறவா இருக்கும். மரத்துக்கு சோலை இருக்கும். அந்த பக்கத்துல எல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி நேச்சராட்டு நமக்கு சூரிய ஒளி சரியானபடி உரவும் சரியானபடி இருந்தா சொன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இப்ப என்ன பூச்சினால தாக்கினாலையும் சில பிரச்சனைகள் உண்டு.
0: என்ன பூச்சி வந்துடும் அப்படி?
1: இப்ப என்னன்னா இந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும். இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிடும். அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும். அதுல சார உறிஞ்சு
0: பச்சையும் போயிரும்.
1: பச்சையும் போயிரும்.
0: அப்புறப்படுத்த முடியாதா?
1: அது எல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இதுக்கு முக்கியமாட்டா டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சிட்டு இருந்தா இல்ல. இப்ப தண்ணி இருந்தா சொன்னா கொஞ்சம் தண்ணி வரி அடிச்சுட்டா போறோம். பிரஷர் அடிக்கணும். அடிச்சா சொன்னா கொஞ்சம் அது பறந்துடுறது எங்கேயாவது போகும். மற்றபடி அது பெரிய அளவுல ஒண்ணு செத்துக்கிடாது. இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாங்க. இப்ப இந்த மரச்சினி ஒரு பக்கத்துல மரச்சினி அப்படிங்காச்சு இதென்ன நேரம் அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட்டாது.
0: அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும்.
1: ஆமா, அது பார்த்துதான். அது நடிய மேத்துல மாவு பூச்சி இருக்கா அது எல்லாம் பார்த்துதான் கம்பணும்.
0: அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மரச்சினில?
1: சில மேத்துல கிழங்கு அப்படி இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு.
0: சரி, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு நிலை மரச்சீனி போட்டிருக்கீங்க, கிழங்கு வைக்கக்கூடிய பருவம் அல்ல கிழங்கு வச்சிடுச்சு, அறுவடைக்கு இன்னொரு இருபது நாட்கள் இருக்கு, பெருவெள்ளம் தொடர் மழை வெள்ளம் கட்டிடுச்சு, அந்த மாதிரி நிலையில என்ன முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அல்லது பாதிப்பு தான்ங்கறீங்களா?
1: இல்ல அது என்னன்னா நம்ம பிடிங்கி எடுத்தாச்சுன்னா ஒண்ணும் இல்ல. தண்ணி நிறைய கட்டிதுன்னா அப்படியே அழுகிறோம். அப்படியே
0: விலை இல்லன்ட்டு விட்டோம்னா
1: அழுகிறோம். வடிகால் வேணும், தண்ணி கெட்டாம இருக்கணும். தண்ணி கட்டியாச்சுன்னா அது சோலி முடிஞ்சு.
0: ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா அறுவடை அப்படிங்கிற ரீதியில? நான் கூட நினைக்கல சார், இந்த மூட்டுல வந்து பார்த்தா ஆஞ்சால இருந்தது, இந்த மூட்டுல வந்து பத்து கிலோ எட்டு கிலோன்னு எடுத்தேன், எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி நிலைகள்
1: இல்ல. அந்த மாதிரி நிலையில இருக்கும். அது மண்ணுக்குள்ள இருக்கிறது, நம்ம அதை வெளியே இருந்து பார்த்து ஒண்ணும் கணிக்க முடியாது. அதனால எப்படி இருக்குன்னு அதை பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள தெரியும். மரவள்ளி கிழங்கு பொறுத்த அளவுல கொஞ்சம் இடவழி இருக்கணும். மரவள்ளி கிழங்கு நிறைய
0: நெருக்கமா
1: நெருங்கியாச்சுன்னா எல்லாம் செடி மேல வளர்ந்து அப்படியே சரிஞ்சிடும். கிழங்கு தன்மைகள் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னால என்ன செய்வான்னு இந்த மரவள்ளி கிழங்க இந்த பதநீர்ல போட்டு பதநீர் காஞ்சிட்டு இருக்கும்போ இந்த மரவள்ளி கிழங்க அந்த பதநீர்ல போட்டு
0: பச்சை கிழங்கியா?
1: ஆமா, பச்சை கிழங்கு பதநீர்ல போட்டு வேக வச்சு குழந்தைகளுக்கு நசுக்கி கொடுப்பாவே.
0: அவ்வளவு சத்து.
1: ஆமா, அவ்வளவு சத்து. அது ஒரு சுவையா இருக்கும். சாப்பிட்டாச்சுன்னா அப்படி இருக்கும்.
0: நீங்க அறுவடைக்கு தயாராயிடுச்சு மரச்சீனி அப்படிங்கறது அறிகுறிகள் அந்த தரைத்தளத்துல தெரியுமா? இப்படி
1: தெரியும். அது என்னன்னா மரவள்ளி அடுத்து மேல வரைய அதிகம் கொஞ்சம் லெவலுக்கு மேல பெய்யாச்சுன்னா போய் ஏழு மாசம் எட்டு மாசம் மாசமும் ஆகிடும். அந்த அறுவடைக்குள்ள காலம் நெருங்கி வந்து நம்ம கணக்கு போட்டுருக்கோம்.
2: என்ன மருதானியக்கா, மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியா

0: கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
1: முத்தழகு, பரவாயில்ல, மரவள்ளி கிழங்கு சாகுபடியில இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஆமாக்கா, எனக்கு கூட கிழங்கு ருசியா இருக்குன்னு வாங்கி தின்ன மட்டும் தான் தெரியும், அதுலயும் இம்புட்ட வழிமுறைகள் இருக்குன்னு இப்பதான் புரியுது.
1: முத்தழகு, நேத்து கூட எங்க அண்ணன் மரவள்ளி கிழங்கு தான் வாங்கி கொடுத்தது, வேக வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு புள்ள.
0: அட, சரியான நேரத்துக்கு தான் தகவல்களையும் கேட்டிருக்கோம். கிழங்க சாப்பிடறதோட மட்டும் நிறுத்திக்காம அதை விளைய வச்சு நாலு வருமானம் பாக்குறதுக்கு வழியையும் பாப்போம்.
1: அட, சரியா சொன்ன.
2: இன்று தேசிய பெண் விவசாயிகள் தினம். வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் பெண் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் 15 தேதியன்று ராஷ்டிரிய மகிழா கிசான் திவாஸ், அதாவது தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டான இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு என அறிவித்துள்ளது. வேளாண்மையில் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற உப தொழில்கள் உள்ளன. பெண்கள் தங்கள் வாழ்வாதாரம் உயரவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் இதுபோன்ற விவசாய உப தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்தி வருகின்றது. தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரைச் சேர்ந்த எஸ் ரேவதி அவர்களின் அனுபவங்களை கேட்டறியலாமா?
3: 12 மாடு வச்சிருக்கோம் சார், கன்னிக்குட்டியும் ஒரு 12 இருக்கு. இப்ப கடை கன்னிக்குட்டி போட்டுச்சிங்கன்னாங்க, அது ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கல்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை மற்றதுக்கு விட்டுருக்கோம். எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்ததுதான், வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம், எங்கள் மாடே தான். அது கன்னிக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டைக்கு மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர், இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு பால் கறக்கும். அப்படியே சுயேட்சை முறையில் தான் வந்துட்டுருக்கோம். ஒரே இதுவாக்கா வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால் சுயேட்சை முறையில் சனை பிடிச்சி கண்ணு போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். 10 ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால். இதில் ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியுமே இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான், போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஆனால் பயிற்சி மூலயமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போது நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்தீங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம், ஊதுவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லத்துக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.
2: அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரை சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள் விவசாயத்தில் தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 சம்பந்தம் இருக்கும். 12 நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள் விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அமைஞ்சது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு பிஎம்எஃப்எம்ஐயில் லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம். பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம்எஃப்எம்ஐலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது, இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம்

0: மூணு டீமாக பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருணி பழத்தில் வந்து அல்வா, கிருணி பழம் அல்வா, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணியை சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா, அதில் பிக்கல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கே இருந்த கேவிகேலேருந்து. எல்லாரும் அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க.
1: இது போன்று விவசாயத்தில் கால் பதித்து முன்னேறி வரும் பெண்மணிகளின் வார்த்தைகள் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவே உள்ளன. இவர்களின் வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஊக்கத்தை வழங்கும். முன்னேற துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நிரம்ப உள்ளன என்பதை தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று ஆழமாய் நினைவூட்டுகிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார்.

0: கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3,50,000 லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டம் பட்டாம்பூச்சிகள் கள்ளமில்லா வெள்ளை உள்ளத்துடன் பட்டாம்பூச்சிகளாய் சிறகு விரிக்கும் செல்ல குழந்தைகளை, சுட்டி குழந்தைகளை, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். பாடல் தொடங்கி பாடம் வரை கதையோடு கவிதையுமாய் உங்கள் குரல்கள் ஒலிக்கட்டும். குமரி பண்பலை 101 அணையுங்கள். நமது நிலைய தொலைபேசி எண்களை 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, தொலைபேசி எண்கள் 2602420 2972, அலைபேசி எண் 8903250

0: 3:9. இதோ குழந்தைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? வீராணி ஸ்ரீ கோபிகா. கோபிகா, உங்க ஊர்ல நல்ல மழை பெய்தா? நல்ல பெய்தா? சரி, ஜாலியா இருக்கீங்க அப்போ. நல்ல பாதுகாப்போடையும் இருங்க. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: தென்னிருந்து பெருந்தக்க யாவுளா கற்பனும் திண்மை உண்டாக தேவம் தொழா கொழு நன் தொழுதெழுவோன் பெய்யன.

0: சூப்பர். எத்தனை குரல் சொன்னீங்க? செவன் சொன்னீங்களா? அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இனி அடுத்த வாரம் எத்தனை திருக்குறள் சொல்லலாம்? அடுத்த நிகழ்ச்சியில எத்தனை சொல்லலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? 20 சொல்வீங்களா? சூப்பர், அழகா சொல்லணும். சரியா, நல்ல தெளிவா சூப்பரா சொன்னீங்கம்மா. தொடர்ந்து நல்லா படிங்க, நிறைய படிங்க. சரியா, வாழ்த்துக்கள்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஸ்ரேயா ஜோனா.
0: ஸ்ரேயா ஜோனா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நாகர்கோயில்.
0: என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: கவிதை.
0: சொல்லுங்கம்மா.
1: கல்வி என்னும் விட்டு அழிக்க முடியாத சொத்து, அல்ல முடியாத முத்து, அல்ல அல்ல குறையாதது, நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாதது. பள்ளிக்கூடம் எதுவும் அறியாமல் குழந்தையாய் வந்த எங்களுக்கு அறிவையும் ஊக்கத்தையும் தந்த இடம், நல்ல ஒழுக்கங்களை கஷ்டப்படுத்த இடம், உயர்ந்த சிந்தனைகளை வளர்த்த இடம் எனது பள்ளிக்கூடம்.
0: பள்ளிக்கூடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பள்ளிக்கூடத்துக்கு வந்து லீவ் போடாம போயிருவீங்களா? லீவ் போடாம போவீங்களா? லீவ் போடாம போனா நல்லா படிக்கணும். சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கலாமா?

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை, ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. யார் அது?
1: பிள்ளைங்களா? கொடுக்கறேன்,
0: கொடுங்கம்மா, கொடுங்க. ஹலோ,
1: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். என்ன ஒரு சந்தோஷத்துல, லைன் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிறீங்களா? சரி, பேர் சொல்லிடலாமா? பேர் சொல்லுங்கம்மா.

0: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஆகர்ஷன் புங்கரையிலிருந்து.
0: ஆகர்ஷன்
1: புங்கரையிலிருந்து.
0: புங்கரை, சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: ஃபிஃப்த்
0: படிக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க?
1: கட்டி ஜோக்ஸ்.
0: கட்டி ஜோக்ஸ் சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க.
1: எக்ஸாம் ஹாலில்
0: எக்ஸாம் ஹாலில் மேம் சொன்னாங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரியா?

0: ஸ்டெப்ஸ் போட தொடங்கிட்டான். சொல்லுங்க, அவ்வளவுதானா? அப்பா பேரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி, அப்பா பேரை கெட்டு போகாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பா
1: சொன்னாரா?
0: சொல்லுங்க, அவ்வளவுதானா இருக்கா? அவர் வந்து குளிக்கிட்டு சாப்பிடணும்னு சொன்னாரா? சூப்பர்மா, சூப்பர்.

0: நேரம் 8:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள். என்ன கனவுகளோடு வண்ண சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹர்ஷினி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நெட்டாங்கோட்ல
0: இருந்து பேசுறீங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து

0: வந்துட்டீங்களா? மழையில நனையாம சூப்பரா வந்துட்டீங்களா வீட்டுக்கு?
1: ஆமா
0: சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கப்பா?
1: பாட்டு
0: பாட்டு பாடுங்க.
1: அன்னை அவளையும்
0: சூப்பர், அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள் குட்டிமா.
1: வாழ்த்துக்கள்.

0: Okay.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரசத்து சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
2: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

இது பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோட எண்ண சிறகு வரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. சின்ன குழந்தைகளை உங்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சியில நீங்க வெளிப்படுத்தலாம். கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், கதை, கவிதை, திருக்குறள், இப்படி உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ, எது எது உங்களால முடியுமோ அது எல்லாமே உங்களுடைய குரல் மூலமா அழகா வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இது பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கல்லீரல் சிகிச்சை சிறப்பு நிபுணர் நம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் கட்டாயன் விலை எம்எஸ் சாலை அப்பல்லோ கிளினிக்கிற்கு வருகின்ற அக்டோபர் 17 சனிக்கிழமை பகல் 1 மணிக்கு வருகை தர காத்திருக்கிறார். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை பெற முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவிற்கு 9500661545.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. செல்ல குழந்தைகள்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் வரிசையாக அப்படியே வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பாடம் படிக்கிறதுக்காக போயிட்டாங்களா, இல்லைனா சாப்பிட்டுட்டு வரலாம், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம், மழை நேரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்களா தெரியல. குழந்தைங்களை காணல. இப்போ குழந்தைங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்லலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்தை இருந்துச்சான். ஒரு ஆட்டு மந்தை பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த ஆட்டு மந்தையை வந்து ஒருத்தர் வந்து ஆடு வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, ஆடு மேய்க்கிறவர். சரி, ஆடு மேய்க்கிறவர் வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருந்தார். அதுக்கு முன்னால் ஒரு குழந்தை வராங்க, அவங்கள சந்திச்சுட்டு வந்துடலாம். ஹலோ. சரி, அந்த குழந்தையை காணல, லைன் கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆட்டு மந்தை வந்து அவர் வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது வரிசை அந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு வயல் வரப்பு வழியாக போயிட்டுருக்கு. அந்த வயல் வரப்பு வழியாக போகும்போது அது வரப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு ஆள் நடந்து போகலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது வழியாக போகக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஆடுகள் என்ன பண்ணிச்சா, ஒன்று மாற்றி ஒன்று வழி விடாமல் நான் தான் முன்னால் போகணும், நம்ம வழக்கமாக வந்து ஸ்கூல்லாம் ஃபஸ்ட்டில் போங்க லைனில் போங்க அப்படின்னு சொன்னால் அடிச்சு பிடிச்சி ஓடுவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு அடிச்சு பிடிச்சி ஓடவும் எல்லாமே வரிசையாக வயலில் விழுந்து அந்த வயலில் வந்து தண்ணி கட்டி வயல் விதைக்கிறதுக்காக நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி உழுது போட்டிருக்காங்க, தண்ணி பாய்ச்சி உழுது போட்டிருக்காங்க. அதில் வந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு சகதியோடு போகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லாத்தையும் அடிச்சு அடித்து விரட்டி ஒரு வழியாக கொண்டு போய் அதோட பட்டியில் கொண்டு சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போச்சு. இந்த ஆடுகளுக்கே வந்து என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, நம்ம வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க போய் தானே, வழி கொடுக்காம இருக்க போய் தானே என்னாச்சு, நமக்கு வந்து போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன ஆடு என்ன பண்ணிச்சான், அதில் வந்து உணர்ந்துட்டு அதே மாதிரி ஒரு வயல் வரப்பில் போகும்போது போய் வந்து அந்த வரப்பில் வந்து உட்காந்துருச்சு. நீளம் வரிசையாக போகணும். அப்போ உட்கார்ந்த உடனே அந்த அடுத்த பின்னால் வந்த ஆடு என்ன பண்ணிச்சா, அதை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் எழுத்தாப்பில் வந்த ஆடு வந்து இது படுத்திருக்கும் போது அந்த ஆடு வந்து இதை தாண்டி போனோடனே ரெண்டு பேருமே வந்து வயலில் விழாமல் சேரில் சகதியில் விழாமல் என்ன பண்ணாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி ஒருத்தரை கிராஸ் பண்ணி ஒருத்தர் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ சூப்பராக அதாவது சண்டை போடாமல் போனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனதுனால அவங்க சேரில் சகதியில் விழாமல் அழகாக போய் சேர்ந்தாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்கு அப்படின்னாலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறது, முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தான் அது வந்து வருத்தமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா வந்து எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம் இல்லையா. சரி, அடுத்த குழந்தை வராங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுங்கம்மா?
1: அர்ஷிதா.
0: அர்ஷிதா. அர்ஷிதாவாம்மா?
1: ஆமாம்.
0: எங்கேருந்து பேசுறீங்கப்பா?
1: நெட்டாங்கோடு.
0: நெட்டாங்கோடு. வரிசையா நெட்டாங்கோட்ல இருந்தே எல்லாருமே வரீங்க. நெட்டாங்கோட்ல எல்லாருமே நல்ல புத்திசாலி பிள்ளைகளா இருக்கீங்க.

0: இதெல்லாம் ஆக்டிவா பிரிஸ்கா அப்படியா?
1: ஆமா
0: சூப்பர் சூப்பர். சரி, என்ன சொல்ல போறீங்கப்பா?
1: பாட்டு
0: பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க.
1: பேசும் தெய்வங்கள் தாயின் சிறந்த கோயில் என்ன, தந்தை சொல்லும் மந்திரம் யாரும் மந்திரம் நேரம்
0: அழகா சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்தது. சரியா? இனி நான் பேசும்போது போன்ல பேசுறீங்களா இல்லன்னா மொபைல் போன்ல பேசுறீங்களாமா? மொபைல் போன்லயா? நல்லா, எங்க டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு பேசுங்க. பேசிட்டு அப்படி உள்ள வந்துட்டீங்களோ வீட்டுக்குள்ள? ஒரே இடத்துல தான் பேசுனீங்களா? கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மழை நேரம் அப்படிங்கறதுனால கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: வணக்கம்.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

இதுவரை செல்லமாக சிங்கார குரல்களோடு வலம் வந்தது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குட்டி சுட்டி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் திறமைகள் மேம்படட்டும், வளரட்டும். இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடிதம் எழுதி நம்மளுடைய விருப்ப பாடல் என்னைக்கு வரும் குமரி பண்பலை 101 வானலையில எப்ப கேட்கலாம் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நேர்களே, உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் இதோ வர ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேரா யார் வராங்க அப்படின்னு பார்த்தா எஸ் அகிலா நாகர்கோவிலிருந்து. இவங்க கொம்பேரி முக்கன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். அந்த பாடல் இதோ நேரே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு குமரி பண்பலை 101.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

அடுத்ததாக காளிதாசன் வரிகளில் தேவாவோட மியூசிக்கில் ஒரு சூப்பரான பாடல் ஏஆர் ஷேக் முகமது பாடின பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க. புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான். நேரே உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: அடுத்ததா சக்தி கடன் சரஸ்வதி. இந்த நேர விரும்பி கேட்டிருக்காங்க தூக்கு தூக்கிய படத்திலிருந்து. டிஎம் சௌந்தரராஜன், பி லீலா, பி கோமலா, பி என் சுந்தரம் பாடின ஒரு அழகான பாடல். ஜி ராமநாதன் இசையில் உடுமலை நாராயண கவி பாடல். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ல கேட்டிருக்காங்க போல இருக்கு. திரும்ப திரும்ப சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுலாமா?

பப பப பத.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்பம். நேரம் 8:48. இந்த நேரத்தில் வருவது துவரங்காடு எஸ் வி நாகரத்னம். இந்த நேரின் விருப்பமாக வீர தாலாட்டு படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில கங்கை அமரன் எஸ் பி சைலஜா குரல்களில் ஒரு சூப்பரான பாட்டு இதோ வந்துட்டே இருக்கு. நேரே கேட்ட சீங்கள் உங்களுக்கு விருப்பமான அந்த பாடல் இதோ.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
3: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

அடுத்ததா காதல் வானத்துல தேனிலா பாட கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நேயர் வெட்டோர்னி மேடம் பி ஜெரால்டின் லீனஸ். ராசையா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி பாடின இளையராஜாவோட இசையில் அமைஞ்ச அந்த பாட்டு இதோ.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: திரைசையில் இனி புதுப்பாடகன் பிரதற்காக தானு இசையமைத்து எழுதிய பாடல், பாடியோர் SB பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாடகமலர் சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்போது 9:30.
2: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ நம்பிக்கை சிறகு நாடகம்.
3: பாட்டி, அதுக்குள்ள மணி 6 ஆயிருச்சா?
4: ஆமாம் பிருந்தா குட்டி, எப்படி கண்டுபிடிச்ச? சரியா சொல்றியே.
3: பாட்டி, இது என்ன பெரிய விஷயம்? நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து காஃபி போடுற சத்தம் கேட்டுச்சு.
4: ஆமடி செல்லம், என்னைய மாதிரி உனக்கும் கற்பூர புத்தி.
3: பாட்டி, உன் பெருமைய பத்தி நான் சொல்லணும்னா இந்த நாளே போதாது.
4: என்னமா பேச ஆரம்பிச்சுட்டா என் பேத்தி? எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான்.
3: அது நான் யாருடைய பேத்தி? பேச மாட்டேன்னா என்ன?
5: காபி ரெடி, காபி ரெடி. பிருந்தா குட்டி என்னடி சொன்ன? என்னோட பேத்தின்னு தானே சொன்ன?
4: இது மட்டும் நல்லா கேக்கும். மத்த விஷயத்த பேசினா காது தானா முடியும். என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
3: பாட்டி விடு பாட்டி, அது போகட்டும். தாத்தா இதோ ஒரு நிமிஷத்துல பல் தேய்ச்சிட்டு வரே. பாட்டியும் நீயும் உட்காந்து காஃபி குடிங்க.
4: அம்மா, நம்ம பையன் கார்த்திக் வேலை விஷயமா கேம்புக்கு முந்தா நாள் தானே போனா, எப்ப திரும்பி வருவானோ?
5: எப்படியும் 2-3 நாள் ஆகும். மருமகள் அச்சீவ் வேற பள்ளிக்கூடத்துல சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸோட ஒகேனகல் போயிட்டா. அவளும் நாளை மறுநாள் தான் வருவா.
3: பாட்டி, எனக்கு இன்னைக்கு குழி பணியாரம் பண்ணித்தா பாட்டி.
4: செல்லம், உனக்கு செய்யாமலா? இன்னும் 1 நேரத்துல ரெடி ஆயிரும். என்ன, பாட்டிக்கு தான் இடுப்பு வலி கூடும்.
5: கவலைப்படாத பார்வதி, பிருந்தா குட்டி ஆசைப்படுறா. வேணும்னா நான் கூட பணியாரத்தை கம்பியால் எடுத்து தரேன். தாராளமா பண்ணு. ஓகே பிருந்தா குட்டி?
3: ஓகே, எனக்கு டபுள் ஓகே.
4: பேத்தியோட ரியாக்ஷனை பார்த்தா இத அவளா கேட்ட மாதிரி தெரியலையே.
5: அது ஏன் என்னையே

0: சந்தேகமா பாக்குறேன். என்னவோ நான் தான் அவன் மூலமா என் ஆசைய தெரிவிச்ச மாதிரி.
1: புரிஞ்சிடுச்சு பிருந்தா குட்டி, நுணலும் தன் வாயால் கடும்னு பழமொழி இருக்கு. இங்க நீங்க தான் நுணல்.
0: அது ஆசை எனக்கு, அதான் பேத்தி மூலமா கேட்டேன். தப்பு இல்லையே.
2: அட சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அது என்ன பாட்டி? நுணலா? கொஞ்சம் சொல்லு பாட்டி.
1: ஆமா செல்லம், நுணல்னா தவளை. மழை பெஞ்சதும் குளத்துல வயக்காட்டுல தண்ணி சேருமே, அப்ப தண்ணியில இருக்கிற தவக்களை ஆனந்தமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு மனசு சந்தோஷமானதும் குஷியா சத்தம் போடும். அத வச்சு பக்கத்துல உள்ள எதிரிகள் எல்லாம் தவக்களைய கண்டுபிடிச்சு தனக்கு உணவாக்கிடும்.
2: அச்சோ ரொம்ப பாவம். ஆனா என் அப்பா எதுக்கு பாத்ரூம் குள்ள போனதும் பாட்டு பாடுறாரு?
0: நல்ல கேள்வி. பாட்டி மாட்டிக்கிட்டா?
1: ஓ அதுவா? பாத்ரூம்ல பாடும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கும். அது பாடுறவங்களுக்கு தான்.
2: அப்ப தாத்தா ஏன் பாட மாட்டிக்கிறாரு?
1: அவர் பாடுனா பாதி காத்துதானு வரும். சரி நான் என் வேலைய தொடங்குறேன்.
0: பாட்டி 10 பல் கட்டி இருக்க, அதனாலதான் இப்படி பேசவே முடியுது.
2: பாட்டி என்ன சட்னி தயாரா? வாசனை மூக்க தொலைக்கிறே.
1: வாடா பிருந்தா செல்லம், இன்னைக்கு 2 சட்னி. ஒன்னு கார சட்னி, மத்தது இஞ்சி சட்னி. இதோ 10 நிமிஷத்துல முதல் தட்டு குழி பணியாரம் ரெடி. அதுவும் முதல்ல உனக்கு தான், அப்புறம்தான் தாத்தாவுக்கு.
2: போ பாட்டி, தாத்தாவுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அவர் பசி தாங்க மாட்டாரு. ஒரு ஐடியா, சூடா ஹாட் பேக்ல போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டே சாப்பிடலாமே.
0: இதோ வந்துட்டேன்.
1: சரி சரி, தாத்தாவும் பேத்தியும் போய் தட்டுகளை கழுவி எடுத்துக்கிட்டு போய் சாப்பாட்டு மேஜையில உட்காருங்க.
0: அப்பாடா பணியாரம் வந்துச்சு. வா பார்வதி நீ உட்காரு. பிருந்தா குட்டி டிஃபன் சூடா இருக்கு, கைய வச்சிடாத.
2: எப்படி பாட்டி சூப்பரா சமைக்கிற? அம்மா சில நேரம் கொஞ்சம் காரம் தூக்கலா குழம்பு வச்சிடுவாங்க. மதியம் ஸ்கூல்ல சாப்பிடும் போது கண்ணுல தண்ணியே வந்துடும்.
1: அடடா, அவங்களுக்கு காலையில பள்ளிக்கூடம் போற அவசரம். என்ன செய்ய, பாட்டியால தினமும் அவசர அவசரமா வேலை செய்ய முடியலையே.
2: சரி பாட்டி, இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு ரெஸ்ட், ஸ்கூல் லீவு. அப்புறம் அம்மாவும் ஊர்ல இருந்து சம்மர் கேம்ப் முடிஞ்சு நாளை கழிச்சு வந்துடுவாங்க. ஆமா, நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பாட்டி?
0: அப்படி போடு, பாட்டி சமைக்க இருக்கும் போது நமக்கு என்ன குறை?
1: நாக்கு உங்களுக்கு 4 முழம். பிருந்தா செல்லம், கருப்பு கொண்ட கடலை சுண்டல் கறி தேங்காய் துவையல் போட்டு செய்யலாமா?
2: சூப்பர் பாட்டி, நவராத்திரிக்கு அம்மா பண்ணுவாங்களே அதுதானே?
1: நம்ம வீட்டுலதான் அடிக்கடி பண்றோமே. ஆனா நவராத்திரியிலதான் நவதானியங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செய்யறோம்.
0: பார்வதி, நவதானியத்தை பத்தி பேத்திக்கு விளக்கமா சொல்ல.
2: ஆமா பாட்டி, சொல்லு பாட்டி, பிளீஸ் பாட்டி.
1: பொதுவா நவதானியங்களுக்கும் நவகிரக கோள்களுக்கும் தொடர்பு உண்டு. திருமணம் போன்ற முக்கியமான நாட்கள்ல வாசல்ல முகூர்த்த கால் நடும்போது நவதானியங்களை பூமிக்கு அடியில போடுறோம். முளைவிட்ட தானியங்கள் பார்க்கவே அழகா இருக்கும். அதுல நிறைய புரோட்டீன், வைட்டமின், தாதுக்கள் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன். நெல் சந்திரன், கோதுமை சூரியன், துவரை செவ்வாய், பச்சை பயிறு புதன், கொண்டைக்கடலை குரு, மொச்சை சுக்கிரன், எள் சனி, உளுந்து ராகு, கொள்ளு கேது. பிருந்தா குட்டி, தாத்தா எல்லா பேரையும் ஆங்கிலத்துல எழுதி தருவாரு. இப்ப நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த காலத்துல பர்கரு பீசா என சாப்பிட்டு பழகிட்டோம். இதுல டேஸ்ட் மட்டும்தான், சத்துக்கள் கிடையாது. இத சொன்னா யார் கேக்குறாங்க?
0: ஆமா செல்லம், நீ இப்ப நிதானமா சாப்பிடு. உனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு கதை சொல்றேன்.
2: அலைபேசி
1: கிட்ட அடிமைதான். அடுத்தது என்னவோ?
0: நான்

0: தான் பலருக்கு அடிமை. முன்னாடி ஆபீஸ், இப்ப பாட்டி.
1: என்னங்க, மணி ராத்திரி 12 ஆக போகுது, ஆஃபீஸ் வேலையவா இன்னும் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க? போதும், வாங்க வந்து தூங்குங்க.
2: லட்சுமி, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீ இன்னுமா தூங்கல? உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் என்னோட ரூமுக்கு வந்து வேலை பார்க்குறேன். ஆமாம், பிருந்தா குட்டி தூங்கிட்டா தானே?
1: அவ தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா?
2: அது உண்மைதான், கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு கூடாது. அதனாலதான்.
1: என்னங்க பெரிய விஷயமா இருக்கும் போல, சொல்லுங்க.
2: நான் வேலை செய்யறது ஒரு பெட்ரோலியத்துறை. இப்ப பாரு, இந்த வெளிநாடுகள்லாம் இந்த பெட்ரோலுக்காக போர் பண்ணுது. உலகமே பொருளாதார ரீதியில் கடும் பாதிப்பில் இருக்குது. இந்த நிலைமையில் குரூட் ஆயில் எண்ணெய் வரத்து தட்டுப்பாடு, அதனோட செயின் ரியாக்ஷனாக எங்கள் கம்பெனி எண்ணெய் உற்பத்தி அதோட விநியோகம் வந்து தடைப்படுது.
1: அச்சோ, அப்போ உங்கள் வேலைக்கு ஏதாவது ஆபத்தாங்க?
2: பயப்படாத லட்சுமி, நான் சீனியர், ஏன் அளவில் பிரச்சனை கிடையாது தான். ஆனால் ஏன் கீழே வேலை பார்க்குற 2 இன்ஜினியர்ஸை நிர்வாகம் வேலையிலிருந்து நிறுத்திருச்சு. அதனால் அந்த வேலை பழு ஏன் மேலே அதான்.
1: சீக்கிரமே இந்த போர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராதா?
2: இந்த கேள்வி $1000 கேள்வி. போர் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்கிறங்கிறது தான் உலக அரசியல். அதை நீயும் நானும் புரிஞ்சிக்கவே முடியாது. தெரிஞ்சாலும் நம்ம கை மீறிய விஷயம் அது. போலட்சுமி, காலையில் உனக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும். அப்போ தான் அடுப்படி வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியும்.
1: சரிங்க. நம்ம ஒரே பொண்ணு பிருந்தா படிப்பையே சமாளிக்க இவ்வளோ சிரமப்படுறோம். இதில் 2 பேர் வேற வேலை செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பல குழந்தைகளை பெற்று வளர்த்து சந்தோஷமா எப்படித்தான் வாழ்ந்தாங்களோ, ஒரே புதிரா இருக்குப்பா.
2: லட்சுமி, எனக்கே 3 அக்கா. எங்க அப்பா பிரைவேட் கம்பெனியில ஒரு சாதாரண ஆபீசரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்பட வைக்கலையே, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப நம்மளோட ஆசைகளும் தேவைகளும் ரொம்ப கம்மியா இல்லைன்னா மனசுக்கு நிறைவா இருந்துச்சு.
1: ஆமாங்க, உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கிடைச்சத கொண்டு கொடுத்து வாழணும்னு. அப்பாவோட மாச சம்பளத்திலேயே தானம் தர்மம்லாம் செஞ்சு வாழ்ந்ததா பெருமையா சொல்லுவாங்க.
2: இப்போ நம்ம நிலைமை பாரு, 1 மாசத்துல ஏதாவது செலவு கூடுதலா வந்தா சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டு அடிப்படை விஷயமான பாதுகாப்பான சேமிப்பை கோட்டை விட்டுட்டோம். வாழ்க்கையே கடன் அட்டையில் தான் ஓடுது. வெளிநாட்டுக்காரங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும்.
1: மணி நடு நிசி ஆயிடுச்சு. சரியா சொல்லணும்னா ஒரே நாளில் தூங்கி எழுந்து வேலைக்கு போய் பழகிட்டோம்ல.
2: சூப்பர் சூப்பர். 24 மணி நேர கணக்குப்படி சொல்றது புரியுது. இது எல்லாமே நம்ம கனவுகளை நனவுகளாக மாத்திர போராட்டத்துக்கு தான். நம்புவோம், நாளை நமதே.
3: அதுக்குள்ள யாரு வாசல்ல? அட காத்துக்கு, அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்ட. வா வா வா பார்வதி, பார்வம் பையன் அதிசயமா சீக்கிரமா வந்துட்டான் இன்னைக்கு.
4: என்னப்பா கார்த்திக், உங்க அப்பாவுக்கு எல்லாமே தமாசுதான். ஆபீஸ்ல இருந்து பையன் களைச்சு போய் வந்திருப்பானே, கையில் உள்ள பேக்க வாங்கினான்னா. சரிப்பா, அதை என்கிட்ட கொடு.
3: என்னமோ உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான்னு நினைப்பு உனக்கு. அந்த காலத்துல தான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்ததும் புத்தக மூட்டையை வாங்கி இறங்கியப்போ. இப்போவுமா?
4: போதும் போதும், நீங்க தான் ஆபீஸே கதியா கிடந்தீங்க. நம்ம பசங்களை எங்க கவனிச்சீங்க?
2: அடடா அம்மா, இந்த வயசுலயும் அப்பாவை விரட்டிக்கிட்டேன்.

0: இங்க பாருமா, அப்பா சுறுசுறுப்புல எனக்கு பாதி கூட கிடையாது. பைய விடுமா, என்னமோ அந்த காலம் மாதிரி. நான் என்ன குழந்தையா?
1: ஏய், நீ எங்களுக்கு எப்பவுமே குழந்தைதான். சரியா பாரு.
2: அப்பாடா, இப்பதான் புரிஞ்சு தெளிவா பேசுறீங்க.
0: ஆமா, எங்க லட்சுமியையும் பிருந்தா குட்டியும் காண?
2: அது இன்னும் ரெண்டு நாள்ல பிருந்தா செல்லத்துக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, அதான் நோட்டு புத்தகம் பேனாலாம் வாங்க போயிருக்காங்க.
3: அம்மா அப்பா அதுக்குள்ள வந்துட்டாங்க.
4: வாங்க, காஃபி கலந்துட்டு வர்றேன். அத்தை, மாமா, உங்களுக்கும் வேணுமா?
1: இது என்னம்மா கேள்வி? எங்களுக்கு காபி குடிக்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி, கொண்டு வாமா.
0: ஏன்பா இப்படி சேம் சைடு கோல் போடுற?
2: கம்பு ஊனி நடக்கிற வயசாச்சு, இதுல எப்படிடா கோல் போட?
1: அப்படி போடு, சரியான தமாஷ் தான்.
0: அப்புறம் லட்சுமி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளையில இருந்து நாலு நாள் கோயம்புத்தூர் கேம்ப்பு. அதான் உங்க எல்லார்கிட்டையும் பேசலாம்னு சீக்கிரமே வந்துட்டேன்.
3: போப்பா, நான் கூட பேசவே மாட்டேன். போன வாட்டியே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட வர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப
0: சாரி பிருந்தா குட்டி, என்ன செய்ய, அப்பாவுக்கு திடீர்னு ப்ரோக்ராமு. கண்டிப்பா ஊருக்கு திரும்பின அடுத்த நாளே நேர்ல வந்து ஸ்கூல்ல விடுறேன். ஓகேயா?
2: உன் வேலையே இப்படித்தான், எதுக்கு குழந்தைங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ற?
4: இந்தாங்க டேபிள்ல எல்லாருக்கும் காஃபி வச்சிருக்கேன். சரியா கேட்டீங்க அத்த, நல்ல வேளைப்பா. எனக்கு ஒரு நாள் தள்ளி தான் ஸ்கூல். பாவம் பிருந்தா செல்லம், வருத்தப்படாதமா.
1: ஒரு விஷயம் சொல்றேன் பிருந்தா குட்டி, சின்ன வயசுல வீட்டு பாடம் எழுத உங்க அப்பா ரொம்ப முரண்டு பிடிப்பான் தெரியுமா, அதுக்கு தண்டனையா தான் இப்ப வீட்டுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நடுநிதி வர போருமா?
3: ஓ அப்படியா, என் செல்ல தாத்தா இப்படி அப்பப்ப உண்மையா உடைச்சு போடு.
2: என் பையன் கஷ்டப்படுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அப்புறம் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்திடுவேன். ஆமா,
1: அது சும்மா பேத்திய சமாதானம் செய்ய அப்படி சொன்னேன்.
4: மாமா, இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட இப்படியா சரண்டர் ஆவீங்க?
1: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
3: தாத்தா குட் மார்னிங்.
1: ஹா பிருந்தா குட்டி, மணி 7 தான் ஆகுது, அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, அதுக்குள்ள என்னடா எந்திரிச்சிட்டியா? என்ன ஒரு அதிசயம்பா.
3: ஆமா தாத்தா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ரீஓபனிங், அதான் சீக்கிரமே தூக்கம் கலைஞ்சிடுச்சு. எப்படியும் நாளைக்கு காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணுமே.
1: ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஓ, அதுக்குள்ள கோடை விடுமுறை முடிஞ்சிருச்சா?
3: வாக்கிங் போக போறியா?
1: ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா செல்லம்?
3: இல்ல தாத்தா, இன்னைக்கு நானும் உங்க கூட வாக்கிங் வர்றேன், சரியா?
1: ரொம்ப லேட் பண்ணாதம்மா, தாத்தா எப்பவுமே ரொம்ப டைம் பஞ்சுவல்.
3: எனக்கு தெரியாதா, இதோ வந்துடுறேன்.
1: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
3: தாத்தா வந்துட்டேன், நான் ரெடி.
1: நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. சரி வா வா, வாசக்கதவை உள்புறமா தாளிட்டு போவோம். பிருந்தா குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா.
3: தாத்தா, அன்னைக்கே ஒரு கதை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லு.
1: ஓ, நல்லா ஞாபகப்படுத்தினேன். மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் எத்தனை பேரு?
3: ஏன் தாத்தா இப்படி ஈஸியான கேள்வியா கேக்குற? பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர், அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி பேரு துச்சலை.
1: வெரி குட், வெரி குட்.
3: சிந்து தேச மன்னன் ஜெயத்ரதன், அவனோட தலையத்தான் அர்ஜுனன் அம்பால தனிய துண்டிப்பாரே சூரிய மறையிற நேரத்துல.
1: உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுதான், யாரோட பேத்தி நீ? அதான்
3: நான் பார்வதி பாட்டியோட பேத்தி.
1: போச்சுடா, என்னை சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். சரி சரி, பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போன சமயத்தில் நடந்த ஒரு அறிவுபூர்வமான சம்பவத்தை உனக்கு இப்ப சொல்ல போறேன்.

0: சொல்லு தாத்தா சொல்லு.
1: மாய பொய்கை ஒரு குளம், அங்கே போய் தண்ணி குடிக்கவும் எடுக்கவும் போன பாண்டவங்கள நாலு பேர், அதாவது பீமே, அர்ஜுனே, நகுலே, இன்னும் சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போனவங்க ரொம்ப நேரமாகியும் திரும்பி வராதனால தர்மர் அவங்கள தேடி மாய பொய்கை வராரு. அங்க இருந்த சூழலை உடனே புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை குடிக்காம சுதாட்சித்தகாரு. அந்த சமயத்துல ஒரு எச்சன் அங்க தோன்றாரு. நூறுக்கும் மேற்பட்ட கேள்வி கேட்க தர்மரும் பதில் சொல்றாரு. அதுல சிலதை நான் சுருக்கமா சொல்றேன்.
0: சூப்பர் தாத்தா.
1: பூமியை விட பொறுமையானவர் யாரு? தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு? தந்தை. காற்றை விட வேகமா செல்வது எது? மனம். புல்லை விட அதிகமானது எது? கவலை. கடல் கடந்து போறவனுக்கு எது துணை? வித்தை, அதாவது கல்வி. மனிதன் எதை விட்டாலும் துயரம் இல்லை, கோபம். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி. நான் இப்ப சொன்னத மறக்காம மனசுல வச்சுக்கடா பிருந்தா குட்டி, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு நிச்சயமா பயன்படும். சரியா
0: தாத்தா? நீ பெரிய அறிவு ஜீவி தாத்தா.
1: ரொம்ப சந்தோஷம்டா. பள்ளிக்கூட கல்வியும் அனுபவ கல்வியும் ஒன்னா சேர்ந்தா யாருமே அறிவு ஜீவி ஆகலாம். ஆனா எந்த நிலையிலையும் நாம வந்த நிலையை மறக்க கூடாது. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் வா.
0: ஓகே சூப்பர்.
2: என்னங்க டிவி சத்தத்தை கொஞ்சம்
3: குறைங்களேன்.
2: மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுக்கிற நேரத்துல கிரிக்கெட் போட்டியை போடணுமா?
1: ஆமா, நானே கொஞ்ச நேரம் தான் கிரிக்கெட் பார்ப்பேன். அதுவும் இது ஒரு நாள் மேட்ச், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இதை கூட பார்க்க விட மாட்டேங்கிறியே.
2: விடுங்க, எப்படா பிரச்சனையை கலப்பலான்னு இருப்பீங்களே. பையன் ஆஃபீஸ் கேம்ப் முடிச்சு நாளைக்கு வந்துடுவான். பேத்திக்கு இன்னைக்கு ஸ்கூல் முதல் நாள், ரொம்ப வருத்தமா போனா.
1: குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ் வரவங்களுக்கும் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னாடி போகும்போது மண்டே ஃபீவர் வந்துடும்.
2: இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால டியூஷன் இருக்காது, எப்படியும் 5 மணிக்கு வந்துடுவா.
1: இரு இரு, எனக்கு ஏதோ அழைப்பு வருது. அட, நம்ம மருமகள் லட்சுமி தான் கூப்பிடுறா. ஹலோ, என்னம்மா இந்த நேரத்தில் கூப்பிடுற?
4: மாமா மாமா, எனக்கு இப்போதான் பிருந்தா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவளோட கம்ப்யூட்டர் லேபில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஆயிடுச்சாமாம்மா.
1: ஐயோ, என்னம்மா சொல்ற?
2: என்ன சொல்ற லட்சுமி? என்ன
4: தீ விபத்தில் குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையா? கம்ப்யூட்டர் லேபுக்கு தான் பாதிப்பு ஆயிடுச்சான். இப்போ எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களாம். இந்த விபத்துனால ஸ்கூல் முன்கூட்டியே விட்டுறாங்களாம். பிருந்தாவை கூட்டிட்டு போக என்னை நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் ஸ்கூல் பக்கத்தில் இப்போ ஆட்டோவில் வந்துட்டேன் மாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம், அத்தைக்கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்.
2: என்ன விஷயம் ஆ? போங்க, நீங்கள் உடனே கிளம்பி போங்க. இருங்க, நானும் வரேன். ஈஸ்வரா, என் பேத்திக்கு ஒன்று ஆகாம இருக்கணுமே.
1: எப்படி நாம போக? ஸ்கூல் எப்பவும் எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு இடமும் தெரியாது, பையனுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. நான் இப்ப என்னத்தை செய்ய? வா வா லட்சுமி. பிருந்தா குட்டி, என்ன ஆச்சு?
2: வா பிருந்தா, செல்லா வா, பாட்டி கிட்ட வாமா.
0: போதும் பாட்டி, மூச்சு முட்டுது, எனக்கு ஒண்ணும் இல்ல. தாத்தா மெதுவா குனி. பாட்டி நீயும் தான்.
5: அடடே, ஒரே பாச மழையா இருக்கே, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியா இருக்குது.
2: லட்சுமி, என்கிட்ட ஏமா பேசல, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா.
1: நானும் தான். பேச்சியை நேரில் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இப்ப நிம்மதியே வருது.
2: லட்சுமி, என்ன நடந்தது? எப்படிமா, எப்படி?
5: அது எலக்ட்ரிக்கல் லைன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கத்த கம்ப்யூட்டர் லேப்ல தீ விபத்து ஆயிடுச்சு. உங்க பேத்தி

0: இருந்த ரூம்ல கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மீதிய உங்க பேத்தியே சொல்லுவா. அப்பா,
1: பாட்டி, தாத்தா, நான் சொல்றேன்.
2: அவசரம் இல்லம்மா, நீ தானம்மா சொல்லு.
1: மத்தியானம் 3 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிளாஸ் டீச்சர் சில அடிப்படை பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க. நாங்க எல்லாம் கீபோர்ட தட்டிக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு தப்னு ஒரு வெடிச்சத்தம். மெயின் பாக்ஸ் தீப்பொறி பெருசா வந்து சின்னதா நெருப்பு பந்து. உடனே நான் அந்த ரூம்ல இருந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
3: வெரி குட், நான் சொல்லி தந்தேனே அது மாதிரியா
2: ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ சொல்லு பிருந்தா செல்லம்.
1: ஆமா பாட்டி, போன வாரம் தான் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து தாத்தாவை கேட்டேன். அதுக்கு காரணம் ஒரு டிவி செய்தியில வந்த மின் விபத்து. அதை பார்த்ததும் கேட்டேன். எனக்கு தாத்தா சொன்னதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. மெயின் சுவிட்சர் ஆஃப் பண்ணிட்டு எல்லா பசங்களையும் தவழ்ந்து கதவை நோக்கி போக சொன்னேன். ரூம் பூரா புகை வர ஆரம்பிச்சிருச்சு.
3: என் சிங்க குட்டி.
1: சில பேர் அலறி அழுதாங்க. யாரும் பயப்படாம தைரியமா இருங்க, அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொன்னேன். பாட்டி நீ சொல்லுவியே, அஷ்டலட்சுமியில தைரிய லட்சுமியை மட்டும் எப்போதும் விடக்கூடாதுன்னு.
2: அப்படி போடு, யாரோட பேத்தி?
1: அப்புறம் வாச கதவை திறந்துட்டு படி வழிய கீழே இறங்கிட்டோம். அதோட தாத்தா சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில வந்ததும் ரூம் கதவை திருப்பி சாத்திட்டேன். அப்பதானே காத்து உள்ள போகாம தடுக்க முடியும், தீயை கட்டுப்படுத்த முடியும்.
3: அது வரைக்கும் டீச்சர்கள் யாரும் மாடிக்கு வரவே இல்லையா? ரொம்ப அநியாயமா இருக்கு.
1: பொறு தாத்தா, புகையையும் எங்க அழுகையும் கேட்டுட்டு டீச்சர்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் தூக்கிட்டு மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு.
2: பேத்தி என்ன மாதிரி ரொம்ப தைரியசாலி. மீனாட்சி தாயே, உன்னை வணங்குறேம்மா, உன்னை வணங்குறேன்.
0: அத்தை, மாமா, உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. முக்கியமான செய்தி இன்னொன்னு சொல்லணும்.
3: இதுக்கு
2: மேலயா
0: ஸ்கூல் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் பிருந்தா மேல பாராட்டு மழைய பொழிஞ்சிட்டாங்க. உங்க பேத்தி ஒரு நாள் ஹீரோயின் ஆயிட்டா. அதோட நாளை கழிச்சு நம்ம பிருந்தாவுக்கு ஸ்கூல் சார்பா பாராட்டு விழா. அதுக்கு நம்ம எல்லாரையும் அவசியமா வரணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி?
2: அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் என் பேத்தி செஞ்சிருக்கா. அசத்திட்டே பிருந்தா செல்லம், அசத்திட்டே.
3: பாராட்டு விழா வைக்கலன்னா நான் நேர்ல போய் சண்டை போடுவேன், விட மாட்டேன்.
1: போ தாத்தா, நீ எப்ப பாரு இப்படித்தான், வீட்ல எலி வெளிய புலி.
4: விழா ஆரம்பமாகிறது. பிரின்சிபல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
5: தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கடவுள் ஆசையால நேற்று முன்தினம் நம்ம ஸ்கூல்ல எதிர்பாராமல் நடந்த தீ விபத்துல யாருக்கும் துளி காயம் ஏற்படல. அதுக்கு முக்கிய காரணம் 7th standard பி செக்ஷன்ல படிக்கிற புத்திசாலி மாணவி பிருந்தா தான். எல்லாரும் எழுந்து நின்று அவளுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. ஓகே ஓகே, பிருந்தாவோட சமயோசிதமான வழிகாட்டல்கள் காரணமா தான் யாருக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படல. பிருந்தாவை பாராட்டும் விதமா தான் இந்த விழா ஏற்பாடு. இனிமே உங்க இல்ல இல்ல நம்ம எல்லோருக்கும் தேவையான விழிப்புணர்வு வகுப்புகள், முதல் உதவி மற்றும் தீ தடுப்பு வகுப்புகள் வாரந்தோறும் நம்ம ஸ்கூல்ல நடத்த நம்ம ஸ்கூல் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. அதோட இனி நீதி போதனை வகுப்புகள் தவறாம ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். ஒரு முக்கியமான விஷயம், பிருந்தாவை நம்ம மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா மற்றும் முக்கியமா தாத்தா பாட்டிய கூட அழைக்கிறோம். ஏன்னா பிருந்தாவுக்கு பல நல்ல நீதி போதனைகளையும் அறிவுரையும் வழங்கியது தாத்தா பாட்டி தான். ஸ்கூல் நிர்வாகம் சார்பா அனைவரும் அவங்கள கைத்தட்டி வரவேற்கலாம். வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. ஒரு குடும்பத்தின் சிறப்பு நல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நற்பண்புகளை கொண்டு

0: குழந்தைகளை வளர்ப்பதிலும் இருக்கிறது. நம்ம பிருந்தா எல்லாருக்கும் நம்பிக்கை சிறகு. அந்த நம்பிக்கை சிறக நமது பள்ளி நிர்வாகம் மனதார பாராட்டுகிறது. பிருந்தா, இந்தா நீயும் ஒரு சில வார்த்தை மைக்கு முன்னாடி பேசு, ஓகேவா?
1: அனைவருக்கும் வணக்கம். என்னை பாராட்டி நடக்கிற இந்த விழாவுக்கு மிக்க நன்றி. பிரின்சிபல் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு மிக்க நன்றி. எனக்கு கிடைச்ச மாதிரி தாத்தா பாட்டி உங்க எல்லாருக்கும் இருப்பாங்க. அவங்க அனுபவத்துல அன்புல சொல்ற பல விஷயங்களை நாம அலட்சியம் செய்யாம கேட்டு கண்டிப்பா கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமா செயல்படணும், சரியா? தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் தாத்தாவாக கே சக்திமணியன், பாட்டியாக ஆர் வசந்தா, பேத்தி பிருந்தாவாக எம் ரக்ஷனா, பிருந்தாவின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பிருந்தாவின் அம்மாவாக எஸ் கிறிஸ்டி, ஸ்கூல் பிரின்சிபலாக மற்றும் ஒளிப்பதிவு தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 10 மணி. நிலாமுற்றம் நேர்வரப்பு நேர்லை நிகழ்ச்சி நேர்களை, இது உங்கள் அபிமான, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நிகழ்ச்சி. உங்க விருப்ப பாடல்களை உங்க குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்து கழிக்க இதமான பாடல்கள் உங்கள் இரவு பொழுதை இனிமையாக்க நீங்க விரும்பின பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் குமரி பண்பலையின் தொலைபேசி எண்கள் 2602420209072. முன் இணைப்பெண் 04652. அலைபேசி எண் 8903257039. இணைப்பில் வர முதல் நேயர் யார், எங்க இருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம்.
3: நகர் ஜெயக்குமார்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
3: படம் வந்து ஒரே முத்தம். அது பாடல் வரி கவிஞர் கண்ணதாசன்,
2: சரி,
3: இளையராஜா பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, பாவையர்கள் மான் போலே அப்படின்னு வரும்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியம்மா பாடியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா, சரி. யாருன்னு கேட்டோம், உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
3: ரொம்ப நன்றி.

0: நிலமன்றம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்மா, நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கிறோமா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம். மழை நேரத்துல நல்ல ஒரு சூப்பர் பாட்டு. ஆமா, சூப்பர் மழைம்மா. வடகிழக்கு மழை ஆரம்பிச்சாச்சு.
0: கொஞ்சம்
1: அம்மா, எனக்கு வந்து ராஜபாட் ரங்க திரைப்படத்துல இருந்து மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம்
0: காலம்
1: வரை உள்ளத லீலைகளாம் அன்பே அன்பே
0: அன்பே அன்பே
1: அன்பே அன்பே உங்களைதான் நான் கூப்பிடுறேன்.
0: கண்டிப்பா அந்த அன்புக்காகவே பாடல உடனே தந்துடுறேன். நன்றி நன்றி
1: நன்றிமா, வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி
0: நன்றி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த
1: மொழி பேசி
0: அலைக்கருத்துக்களால் மனம் கவரும்
1: ஒலி அலை,
0: கலை குழந்தைகளை
1: காற்றலை வழி சந்திக்கும்
0: குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

0: நிலமுற்றத்தில் நினைவு மடத்தினர். வணக்கம்.
1: வணக்கம். திட்டு விலையிலிருந்து சாபித்து.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எதிர்நீச்சல் படத்திலிருந்து
0: அந்த பாடல், தாமரை கன்னங்கள். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? பழைய பாட்டு, பழைய பாட்டோட ரசிகர் இல்லையா? சரி, உங்களுக்காக அந்த ஒரு பழைய பாடல் தாமரை கன்னங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன், கேட்டு ரசிக்கலாம். நன்றி.